நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம அலைவரிசை 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் முதல் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 8 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 22 தேதி வெள்ளிக்கிழமை. இனி தொடர்வது மங்கள இசை ராகம் கோகிலத்வனி.

0: இதுவரை வலம் வந்தது கோகிலத்வணி ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோட.
1: குறளமுதம் அவா அறுத்தல் 37 அதிகாரம் 5வது குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய அலைவரிசைகளில் இன்று வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பை இனி கேட்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். 6:15 ஆனந்தராகும், 6:35 கேள்வி நேரம் தொடர்ந்து

உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மணிக்கு மலரும் காலை மலர். இதில் காந்தி அஞ்சலி. தொடர்ந்து செய்திச் செய்திகள். திருச்சி பெண்கள் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர் டாக்டர் என் காயத்ரி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு இதயராகம். 8:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம் தொடரும். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் இன்று நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் குறித்து வழக்கறிஞர் எஸ் மார்டின் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 10 மணிக்கு உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள். நேருக்கு நேர் ஆஞ்சநேயா திரைப்படங்களிலிருந்து. முற்பகல் 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமில் உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகத்தில் இன்று பிறரை வாழ்த்த நீங்கள் பயன்படுத்தும் வார்த்தைகள் எது குறித்து தோழிகள் பகிர்ந்து கொள்ளலாம். 1 மணிக்கு மதுரை கீதம். 1:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியும் நானும். இந்நிகழ்ச்சியை முதல் அலைவரிசையில் இன்று காலை மணி 8:45 கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள்.

பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் இன்று சோள சாகுபடி குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி திருத்தலையூர் பி தங்கையன் அவர்கள். 2:30 உழைப்பவர் அரங்கத்தில் இன்று திருச்சிராப்பள்ளி பாரத மிகுமின் நிறுவன உதவி பொறியாளர் தொழிலாளர் கல்வி ஆசிரியர் டி தினகரன் அவர்கள் பங்கேற்கும் நீர்முகம். 3

6:30 மாநில செய்திகள். பண்பலையில் இரவு 7 மணிக்கும் முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45க்கும் உற்சாகம் உச்சம். இதில் இன்று இளையோர் குறுங்கதை.

7:25 உழவர் உலகத்தில் இன்று வாழும் கிராமங்களும் தற்சார்பு வேளாண்மையும் நீர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை தெத்துவாசல்பட்டி சி விஜய் அவர்கள். 8 மணிக்கு இரவு இசை இனிமே, 9:15 இசைக்கும் இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 9 மணிக்கு அரங்கிசையில் கள்ளிமேடு கே ஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை, சீர்காழி ஜி முருகேசன் அவர்கள் தவில். முற்பகல் 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். 12:10 சங்கீத சாரலில் அனமாச்சார் சரிதம் இசை சித்திரம் கேட்கலாம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்தி மடல். 10:00 அரங்கிசையில் கண்டதேவி அழகிரி சாமி அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை கேட்டு ரசிக்கலாம். திருச்சி ஆர் தாய் மாணவன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று ஒளிவலம் வர காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடியூலிடிஸுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார். மத்திய அமைச்சரவை பாதுகாப்பு செயலராக மணிப்பூர் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ராஜீவ் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தின் புதிய அமைச்சர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹானும் இன்று பதவியேற்கிறார்கள். வேலைவாய்ப்பு குறித்த செயலியில் உள்ள குறைகள் விரைவில் சரி செய்யப்படும் என்று மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு முகமது ஃபர்வாஸ் தெரிவித்துள்ளார். கேரள சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் இன்று முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்று இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் வசந்த உற்சவம் நேற்று தொடங்கியது. நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் லத்தூரைச் சேர்ந்த டாக்டர் மனோஜ் ஷிரூரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு ஐநா சபையில் இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. தேனியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் சென்னை இந்தியன் வங்கி அணி வெற்றி பெற்று 3வது முறையாக கோப்பையை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நாம் கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. தொடர்வது பாரதி பெண்.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 6:10.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வாடிய பயிரைக் கண்டு வாடிய மகான் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள்.
2: ஞானப்பசிக்கு ஆன்மீக அமுதை வழங்கிய அருளாளர்களுக்கு மத்தியிலே வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி சக மனிதர்களின் வயிற்று பசி கண்டு வாடிய வள்ளல் பெருமான் மிகச்சிறந்த சமூக சீர்திருத்த தலைவராக அமைகிறார். 150 ஆண்டுகளுக்கு முன்பு வடலூரில் அவர் உருவாக்கிய சத்திய தர்ம சாலை உலக வரலாற்றிலே குறிப்பிடத்தக்க நிகழ்வாக திகழ்ந்து கொண்டே இருக்கிறது. பசியின் கொடுமையை மணிமேகலை காப்பியத்திற்கு பின்பு வள்ளலாரைப் போல வேறு யாரும் அழுத்தமாக சொன்னதே இல்லை. எல்லா உயிர்களிடத்தும் இரக்கமும் ஆன்மநேய உணர்வும் கொண்டு வள்ளலார் வலியுறுத்திய உயர் அறங்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய நெறியாக இன்றைக்கு உலகை காத்து கொண்டிருக்கிறது. அன்புதானே இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கக்கூடியது. அந்த அன்பை அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிய வேண்டும். நான் உன்னிடம் ஒரே ஒரு தவம்தான் கேட்கிறேன், ஆறுயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று பாடினார். மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் சக உயிர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்கிற அவருடைய உயரிய நெறி இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான நெறி. வள்ளலார் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்தார். பசி, கொலை, பிணி, தாகம், எளிமை, பயம், இச்சை என்பவைகளால் இந்த உலகம் எப்படி இருக்கிறது பாருங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த பசியினுடைய கொடுமையை அவரைப் போல வேறு யாரும் சொன்னதே இல்லை. பசி நீக்கலும் கொலை நீக்கலும் பர சீவகாருண்யம் ஆதலால் அதை நான் சிறப்பாக கருதுகிறேன் என்று ஜீவகாரண்ய ஒழுக்கத்தினுடைய முதற் பகுதியிலே வள்ளலார் விளக்குகிறார். பசி இல்லாவிட்டால் மக்கள் ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்க மாட்டார்கள். அப்படி இல்லாத போது மக்கள் ஒருவருக்கொருவர் உதவ மாட்டார்கள். அப்படி இல்லை என்றால் மனிதநேயம் இல்லாமல் போய்விடும் என்று வள்ளலார் கருதினார். அந்த பசியை போக்கக்கூடிய வழியை நாம் கருத வேண்டும் என்று அவர் ஒரு கொள்கையை முன்வைத்தார். பசி ஏழைகளின் உடலில் பற்றி எரியும் தீ. பசி ஏழைகளின் அறிவாகிய விளக்கை அணைக்க முயலும் விஷக்காற்று. பசி உச்சி முதல் பாதம் வரை பாய்ந்து உயிரெடுக்கும் கொடிய விஷம். பசி எனும் நோய் கொடியது.

0: அதன் வெம்மை தாங்காதவர்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்டுவிட்டு வள்ளல் பெருமான் அதற்கு வழியும் சொன்னார். பசியை நீக்க தன்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணித்தார். வடலூரிலே செய்தும் காட்டினார். ஜீவகாரண்ய ஒழுக்கம் பசியை நீக்குவதாக அமைந்திருக்கின்றது. சக மனிதர்களை அன்பு செய்யக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அன்பனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பனும் குடில் புகும் அரசே, அன்பனும் வலைக்கு உட்படும் பரம்பொருளே, அன்பனும் கரத்தமர் அமுதே என்று வள்ளலார் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க சொல்லிக்கொண்டே இருந்தது. அதுதான் வள்ளலார் அன்பின் வடிவத்திலே இறைவனை கண்டார். வள்ளலார் அன்பின் பிடிக்குள்ளே இந்த உலகத்தை கண்டார். வள்ளலாருடைய நெறி மிகச்சிறந்த நெறி. புண்ணிய பாவங்கள் நம்மை எவ்வாறு வந்தடைகின்றன? மனம், வாக்கு, காயம் இந்த மூன்றால் புண்ணியமும் பாவமும் நம்மை வந்தடைகின்றது என்று சொன்ன வள்ளலார் அந்நியருடைய சொத்தை கிரகிக்க நினைத்தல் தவறு என்று சொன்னார். அந்நியருக்கு தீங்கு செய்ய நினைத்தல் தவறு என்று சொன்னால், முடியாத காரியங்களை நினைத்து அந்த காரியத்தை செய்வதற்காக நம்முடைய வாழ்க்கையை முடித்தல் தவறு என்று சொன்னார். வள்ளலாருடைய நெறி அற்புதமான நெறி. அவருடைய நெறி வாழ்வியல் நெறி. அவருடைய நெறி சக மனிதர்களுக்கு அன்பு பாராட்டும் நெறி.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ். மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

மகிழ்ச்சிக்கான பாதை என்று தனியாக எதுவும் இல்லை. அதை நாம் தான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். எண்ணமே வாழ்வு என்பார்கள். எண்ணங்கள் சுத்தமானால் மகிழ்ச்சி தன்னால் பிறகி உற்சாகம் ஊற்றெடுக்கும். பிறகு என்ன, உற்சாகத்தோடு தொடங்கும் ஒவ்வொரு நாளும் நமக்கு வெற்றிதான். இணையற்ற இறைவனை இன்னிசையால் பாடி மகள திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இசைந்து வரும் இது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் வரும் பாடல் பி எஸ் சசிரேகா, ரகுமாயி ராமன் குரல்களில்.

வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு. அதனால்தான் சில வார்த்தைகள் ஆனந்தத்தையும், சில வார்த்தைகள் அழுகையையும், சில வார்த்தைகள் ஆறுதலையும் தருகின்றன. பக்தி மனம் நிறைக்கும் தெய்வீக கானங்களுடன் கேட்டு இணைந்திருக்கிறோம். இது ஆனந்த ராகம், திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்த ராகத்தில் இனி வரும் பாடல் ஏ ஆர் ஷேக் முகமது குரலில்.

எல்லாவற்றிற்குமே நாம் பதில் சொல்ல தேவையில்லை. சில இடங்களுக்கு நம் மௌனமே மிகச்சிறந்த பதிலாக அமையும். அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு பேராயுதம். இறைமுடம் நிறைக்கும் பக்தி பாடல்களுடன் கேட்டிணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனி வரும் பாடல் பி.வி. பவன் குரலில்.

இதமான காலையில் இனிமையான பக்தி பாடல்களுடன் வலம் வந்து கொண்டிருப்பது ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். கரூர் மாரியம்மன் திருக்கோவில் வைகாசி திருவிழாவில் இன்று காலை 7 மணிக்கு பல்லக்கு, இரவு 7 மணிக்கு சீஷவாகனம். நாமக்கல் சின்னமலை கிராமம் மகா கணபதி ஆலய திருவிழாவில் இன்று மாலை சிறப்பு பூஜை. ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் கே. வீரமணி குரலில்.

0: நாம் கேட்டிருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இப்போது கேட்கலாம் கேள்வி நேரம். மண் பரிசோதனை குறித்த விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதில் தருகிறார் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலைய மண்ணியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் வி. தனுஷ்கோடி அவர்கள்.
2: வணக்கம். நான் லால்குடி பக்கம் ஆலங்குடி மாவட்டம் வெங்கட்ராமன் பேசுறேன். எங்க பக்கம் எல்லாம் களிமண், கோடையில பாலம் பாலமா எல்லாம் வெடிச்சு கிடக்கும். மம்புட்டியால எடுக்க முடியாது. பாறையை வச்சு பார்த்தோம்னா ஒரு சைஸுக்கு பேர்ந்து வரும். அந்த மாதிரி சூழ்நிலையில நாங்க எப்படி மண் பரிசோதனைக்கு மண் எடுக்கிறது? ரெண்டாவது, சமயத்துல மழை பெஞ்சு உழுதுட்டோம்னா உழுதியாகி அதுல எப்படி மண் பரிசோதனை எடுக்கிறது?
3: முதல்ல அந்த வெடிப்பா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, மண்ணுல வந்து ஈரப்பதம் இல்ல, அந்த மாதிரியான தருணத்தில் 12 இடங்கள் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் மண்வெட்டிகள் வந்துட்டு ஈஸியா உள்ளார போற அளவுக்கு கொஞ்சம் நம்ம அந்த இடத்துல வந்துட்டு தண்ணி மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நல்ல அந்த தண்ணி வந்துட்டு கீழே வரலையும் 6 அடி ஆழத்துக்கு போயிரும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா 1 அடி ஆழம் போற வரலையும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா அதுல வந்துட்டு நம்ம மாதிரிகள் வந்து ஈஸியா எடுத்துடலாம். ரெண்டாவது வந்துட்டு நீங்க உழவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. உழவு பண்ணும்போது ஒன்னும் பிரச்சனை இல்ல, அது வந்துட்டு நம்ம மண் வெட்டியை கொண்டு நீங்க அதை நிரவிடுங்க. முன்னாடி நம்ம சாதாரண முறையில எப்படி நம்ம வி வடிவில் குழி எடுக்கிறோமோ அதே மாதிரி அதை நிரவனதுக்கு அப்புறம் நீங்க வி வடிவ குழி எடுத்து அதனுடைய சரிவுகள்ல எடுக்கலாம் மண் மாதிரி.
4: வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் புலவன்காடு மாரியப்பன். ஒவ்வொரு ஆண்டும் ஒரத்தநாடு பகுதியில 3 கிராம் நெல் நிலக்கடலை உளுந்து இப்படி மாற்றி மாற்றி சாகுபடி செய்யக்கூடிய சூழல் இருக்கு. இந்த மாதிரி சூழல நம்ம வந்து மண் பரிசோதனை செய்யும் போது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை செய்தா போதுமா, இல்ல ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு மண் பரிசோதனை செஞ்சு அதனுடைய அடிப்படையில் நம்ம உரம் போடணுமா அப்படின்றத மேடம் சொன்னா நல்லா இருக்கும்.
3: முதல்ல வந்துட்டு 5 வருடத்திற்கு ஒரு முறை மண் பரிசோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 வருடத்திற்கு ஒரு முறையாவது கட்டாயம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவெல்லாம் இருந்தது. இப்ப வந்து நிறைய பயிர்களை வந்துட்டு நம்ம சுழற்சி முறையில நம்ம சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பயிருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு ரகங்கள் யூஸ் பண்றோம், இன்னொன்னு கலப்பின ரகங்கள், அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள், இந்த மாதிரி எல்லாம் சாகுபடி முறைகள் வந்துட்டு நிறைய மாறிடுச்சு. அதனால 3 வருடத்திற்கு ஒரு முறை கட்டாயம் எடுக்கணும். உங்களால முடியும் அப்படின்னா நீங்க 1 வருடத்திற்கு ஒரு முறை எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஒரு பயிருக்குமே அந்த அளவுக்கு ரொம்ப வித்தியாசம் ஆகாது. நீங்க சொன்ன மாதிரி ஒரே சீசன்ல மண்ணில் வந்துட்டு பாத்தீங்கன்னா சத்துக்கள் அதிகமாகுமா அப்படின்னா அந்த அளவுக்கு அதிகமா வந்துட்டு அதனுடைய வேற்றுமை எதுவும் இருக்காது. அந்த அளவுக்கு வந்துட்டு சீக்கிரம் சத்துக்கள் குறைவதோ அதிகப்படுத்துவதோ வந்து பாத்தீங்கன்னா ஒரே சீசன்ல வந்து அதிகம் இருக்காது. ஆனா நம்ம தொடர்ந்து ஒரு 3 பயிர்கள் 4 பயிர்கள் போடும் பொழுது அடுத்த வருடம் பார்க்கும்பொழுது கட்டாயம் வந்து மண்ணினுடைய அந்த சத்துக்கள் வந்து அளவு மாறுபடும். அதனால

0: நீங்க கோடை தருணத்துல இந்த தடவை எடுத்தீங்கன்னா போதும், அடுத்த வருஷம் நீங்க கோடையில நீங்க எடுத்து நீங்க மண் மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பினாலே போதும், ஒரு ஒரு பயிருக்கும் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை.
1: வணக்கம். கோமாவுடி பாண்டியன். மாதிரி எடுக்க சொல்லி இருக்கிறீங்க, குறுகிய கால பயிர் நீண்ட கால பயிர்களுக்கு எத்தனை காலத்துல மண் எடுக்கணும்?
0: மண்ணினுடைய ஆழம் ரொம்ப முக்கியம் நம்ம மாதிரிகளை எடுக்கிறத பொறுத்தவரையிலையும். ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சல்லி வேர்கள் கொண்ட பயிர்களுக்கு அரை அடி எடுக்க சொல்லுவோம், ஆணி வேர்கள் கொண்ட காய்கறி பயிர்கள் கிழங்கு பயிர்களுக்கெல்லாம் வந்து ஒரு அடி எடுக்க சொல்லுவோம். இதுல நம்ம ஒரு அடி பயிர்கள் போடும் பொழுது வெறும் மேல இருக்கக்கூடிய அந்த அரை அடி மண்ணினுடைய ரிசல்ட்டை வச்சே நம்ம வந்துட்டு உரம் போடணும் அப்படின்னா அது வந்து சரியான முறையாக இருக்காது. அதனால மண்ணினுடைய ஆழம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது சல்லி வேர்கள் நம்ம நெல்லு கரும்பு சோளம் மக்காச்சோளம் இந்த மாதிரியான பயிர்களுக்கெல்லாம் முதல் அரை அடி போதும். காய்கறி பயிர்கள் கிழங்கு வகை பயிர்கள் அதாவது வேர்கள் வந்து அடுத்த அரை அடிக்கும் போகும், தக்காளி கத்தரி மரவள்ளி இந்த மாதிரியான பயிர்களுக்கெல்லாம் நீங்க அடுத்த அரை அடியும் சேர்த்து ஒரு அடியாக எடுக்கணும். இதுவே பல்லாண்டு பயிர்கள் இருக்கு மரப்பயிர்கள்லாம் அந்த நிலத்துல ஒரு 5 அடி ஆழத்திற்காவது நீங்க குழி எடுத்து பாருங்க. அப்படி அந்த குழி எடுக்கும் பொழுது அந்த 5 அடி ஆழத்திலையும் ஒரு ஒரு அடியிலையும் தனித்தனியாக மாதிரிகள் நீங்க எடுத்துட்டு வரணும். அதாவது மேல் ஒரு அடியில ஒரு மாதிரிகள் எடுத்துட்டு வரணும், அடுத்த ஒரு அடி அடுத்த ஒரு அடின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அடியிலையும் தனித்தனியாக மாதிரிகள் எடுத்துட்டு வரணும். ஏன்னா அந்த பல்லாண்டு பயிர்கள் வந்து வேர்கள் வந்துட்டு 5 அடி ஆழத்துக்கு மேல போகக்கூடியது. அதனால மேல ஒரு அடியோ 2 அடியோ மாதிரிகள் எடுத்துட்டு வந்து பரிசோதனை பண்ணா அது சரியாக அமையாது. ஏன்னா அடுத்தடுத்த வருடம் கீழ் போகும்பொழுது அந்த மண்ணினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சிகள் வந்துட்டு மாறுபடும். அதனால தனித்தனி மாதிரிகளாக கொண்டு வந்து பரிசோதனை கொடுக்க வேண்டும்.
2: கேள்வி நேரம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி
3: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 22ஆம் தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். தற்போது நிலவி வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பாதையின் காரணமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழகத்துல மற்ற பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இடி மின்னலோட கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். மழை நேரம் பயன்படுத்தி கோடை உழவு செய்யலாம். வருகின்ற பட்டத்துக்கு ஏற்ப நிலம் தயாரிப்பு பணிகளையும் மேற்கொள்ளலாம். நெற்பயிரில சார் உறிஞ்சும் பூச்சிகளான இலைப்பேன்கள் தாக்குதல் தென்படுது. இந்த இலைப்பேன்களை கட்டுப்படுத்த தயோமெத்தாக்சை மருந்து ஒரு ஹெக்டருக்கு 100 கிராம் அப்படிங்கிற அளவுல வேப்ப எண்ணெய் அல்லது ஒட்டும் பசையோட கலந்து தெளிக்கலாம். கரும்புல சார் உறிஞ்சும் பூச்சிகளான மாவு பூச்சி தாக்குதல் தென்படும் தருணம் இது. இந்த மாவு பூச்சிகளை கட்டுப்படுத்த இமிடா மருந்து 10 லிட்டர் தண்ணீருக்கு 6 மில்லி அப்படிங்கிற அளவுல வேப்ப எண்ணெய் அல்லது ஒட்டும் பசையோட கலந்து தெளிக்கலாம். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தைகள்ல சந்தைப்படுத்தணும். அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். தேனி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல கொப்பரை ஏலம் நடந்துச்சு. முதல் தர கொப்பரை 1 கிலோ அதிகபட்ச விலையாக 135 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சந்தை விலை நிலவரப்படி நிலக்கடலை 1 கிலோ 116 ரூபாய்க்கு விற்பனையாகுது. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும்.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எம் ராஜவேலு அவர்கள் தரும் தகவல்கள்.
4: கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பு, எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் அமைப்பு, திருவாரூர் மாவட்ட நீர்வளத்துறை இணைந்து முன்னெடுக்கும் மறைக்கா கோரையாற்றில் ஆகாய தாமரை அகற்றும் பணி வரும் 5/6/2026 வெள்ளிக்கிழமை உலக சுற்றுச்சூழல் தினத்தில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இப்பணி நடக்க இருக்கிறது. இடம் திருத்துறைப்பூண்டி நகரத்தை ஒட்டியுள்ள மடப்புறம் தொடங்கி கீழத்தொண்டிய காடு வரை 22 கிலோமீட்டர் தொலைவிற்கு பெருந்திரளாக விவசாயிகள் ஒன்றிணைந்து இந்த பணியை மேற்கொள்ள இருக்கிறார்கள். மறைக்கா கோரையாறு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் பாயும் ஒரு முக்கியமான பாசன மற்றும் வடிகால் ஆறு. இந்த ஆறு திருத்துறைப்பூண்டி நகரத்தை ஒட்டியுள்ள மடப்புறத்தில் தொடங்கி சிங்களாந்தி, நெடும்பலம், ஓவர்குடி, பாண்டி, அம்மலூர், ஓவரூர், கீழ பெருமலை, மேல பெருமலை, எடையூர் கோட்டகம், இடும்பாவனம், தொண்டியக்காடு, கற்பகநாதர் குளம், கீழ தொண்டியக்காடு முடிய 22 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த ஆறு இறுதியில்

0: முத்துப்பேட்டை லகூன் வழியாக சென்று கடலில் கலக்கிறது. அதாவது திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை பகுதியின் வெள்ள நீர் வடிவதற்கு முக்கிய வடிகாலாகவும் விளங்கும் மரைக்கா கோரையாற்றில் பல ஆண்டு காலமாக ஆகாய தாமரை செடிகள் அதிகமாக படர்ந்துள்ளதால் வெள்ள நீர் வடிவதிலும் பாசனத்திலும் தொடர் இடையூறுகள் ஏற்பட்டு வருகிறது. ஆகவே மழை காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே ஆகாய தாமரை செடிகளை அகற்றிடுவோம். திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை பகுதியை வெள்ள பாதிப்பிலிருந்து பாதுகாத்திடுவோம் என்ற நல்ல எண்ணத்தில் ஆகாய தாமரை செடிகளை அகற்றும் பணியை மேற்கொள்ள இருக்கிறோம். இப்பணியில் பங்கேற்க விரும்புவோர்கள் பதிவு செய்ய அலைபேசி எண்ணை தெரிவிக்கிறோம். குறித்து கொள்ளுங்கள், 9940220986. மீண்டும் சொல்கிறோம், 9940220986 என்ற அலைபேசி எண்ணில் அழைத்து முன்பதிவை செய்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இளைஞர்கள், விவசாய தொழிலாளர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய எண்ணிக்கையில் பொதுமக்களை ஒன்று திரட்டி ஒரே நாளில் மரைக்கா கோரையாற்றில் உள்ள அனைத்து ஆகாய தாமரை செடிகளையும் அகற்றி பாசனத்திற்கும் வடிகாலுக்கும் ஏற்ற நதியாக மரைக்காய் கோரையாற்றை மாற்றுவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கிரீனிடா சுற்றுச்சூழல் அமைப்பின் சார்பில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹான் ஆகியோர் இன்று தமிழக அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். வேலைவாய்ப்பு செயலி தொடர்பான புகார்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாநில அமைச்சர் திரு முகமது பர்வாஸ் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டடியூலிடிஸுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார். நேற்று புதுதில்லி வந்தடைந்த சைப்ரஸ் அதிபரை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு அஜய் டாம்டா வரவேற்றார். சைப்ரஸ் அதிபருடனான பேச்சுக்களின்போது பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் பலனளிக்கக்கூடிய வகையில் நல்லுறவுகளை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் விரிவான ஆலோசனை நடத்த இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், கலாச்சாரம், போக்குவரத்து, செயற்கை நுண்ணறிவு, ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக பேச்சுக்கள் நடத்தப்படும் என்று அவர் மேலும் கூறினார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் புதிய அமைச்சர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹானும் இன்று பதவியேற்கிறார்கள். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் அவர்களுக்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழக அமைச்சரவை நேற்று 23 அமைச்சர்களுடன் விரிவாக்கம் செய்யப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியின் 2 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் சார்பில் தலா 1 அமைச்சர் பதவியேற்க உள்ளனர். முன்னதாக இந்த 2 கட்சிகளும் அமைச்சரவையில் இடம்பெறுவது என முடிவு செய்து அறிவித்தன. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் திரு காதர் மொய்தீன், கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் தாவேக அமைச்சரவையில் இடம்பெறுவது என முடிவெடுக்கப்பட்டதாக கூறினார். இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் அமைச்சரவையில் தமது கட்சி இடம்பெறும் என்றும், திண்டிவனம் தொகுதி உறுப்பினர் திரு வன்னியரசு அமைச்சர் பதவிக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இன்று பதவியேற்கும் 2 அமைச்சர்களையும் சேர்த்து தமிழக அமைச்சரவையில் மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை 35 உயரும். வேலைவாய்ப்பு குறித்த செயலியில் உள்ள குறைகள் விரைவில் சரி செய்யப்படும் என்று மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வாஸ் தெரிவித்துள்ளார். அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நேற்று கிண்டி

0: உள்ள வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநர் அலுவலகத்தில் துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தில் நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதியில் இருந்து தமிழகம் வரையிலான தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கடலோர மாவட்டங்களில் இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 41 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. ஓரிக்கை, செவிலிமேடு, ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், உத்தரமேரூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. கைபேசிகள் திருடு போனால் வாடிக்கையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடு குறித்து வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவராமன் விளக்கம் அளித்துள்ளார். சத்வாச்சாரியில் நேற்று மீட்கப்பட்ட 56 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 284 செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்த பின் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
2: காணாம போன மொபைல் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க. சிஎஸ்ஆர் கொடுத்த பிறகு இந்த சிஇஐஆர்ன்ற ஒரு போர்ட்டல் இருக்கு, அதுல வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ ஐஎம்ஏ நம்பர்ஸ், அப்புறம் யூசர் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு பிறகு வேற ஒரு சிம் கார்டு அந்த போனை போட்டால் கூட நமக்கு வந்து அலர்ட் ஒன்று வந்துடும். இந்த மாதிரி ப்ராசஸை ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இப்போ எல்லாருக்குமே அதை நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். திடீர்னு ஒரு 10 லட்சரூபா எங்களோட அக்கௌண்ட்லேருந்து போயிருச்சுன்னா நீங்கள் 1930 கால் பண்ணி உங்க டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிடும். ஃப்ரீஸ் ஆகிட்டு போய் வேற வேற லேயர்ஸ்க்கோ இல்லைனா ஒரு ஏடிஎம்ல போயிட்டு அவங்களால எடுக்க முடியாது. இன்னும் ஈஸியாக நம்ம ரெக்கவரி பண்ணி நம்ம கொடுத்துடலாம். அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவேர்னஸ், ரெண்டாவது ஒரு குற்றம் நடந்துட்டா கூட வித்தின் 24 ஹவர்ஸ் தான் ப்ரிஃபர்டு. செகண்ட் ஹேண்ட் மொபைல் போன்ஸ் இதுவுமே அவாய்ட் பண்ணுங்க.
0: நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவை ஒட்டி மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இதையொட்டி கடல் சார்ந்த பல்வேறு உருவ அமைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் கோடை விழாவை முன்னிட்டு சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசிக்க பல்வேறு கண்காட்சிகள் தோட்டக்கலைத்துறை சார்பில் நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக குன்னூர் காட்டேரி பூங்காவில் பல்வேறு அம்சங்களுடன் 2வது மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று துவங்கி 24ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதில் கடலோரப் பகுதிகளை கருப்பொருளாக கொண்டு கடல் சார்ந்து வாழும் மீனவப் பெண்களின் முக்கியத்துவத்தை பறைசாற்றும் விதமாக கடல்சார் வாழ்வியல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தேயிலை, காப்பி, தென்னை, நுங்கு, பாக்கு உள்ளிட்ட 10 வகை பயிர்களை கொண்டு நங்கூரம் மற்றும் தடுப்பு, சங்கு, கலங்கரை விளக்கம் மற்றும் படகில் மீனவப் பெண் மற்றும் கடல் சார்ந்த பல்வேறு சிறப்பு உருவ அமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: இதேபோல் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று தொடங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: 49வது ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று காலை 11 மணியளவில் தொடங்குகிறது. சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் ஏற்காடு அண்ணா பூங்காவில் 2 லட்சம் கொய்மலர்களை கொண்டு மலர் கண்காட்சி மற்றும் பழ கண்காட்சி, காய்கறி கண்காட்சி நடைபெறுகிறது. குறிப்பாக விவசாயம் காப்போம் என்ற கருத்தினை மையமாக கொண்டு காளை மாடு, கன்றுக்குட்டியுடன் கறவை பசு, முயல், வாத்து, ஆடு, நாய், கோழி, சேவல் உள்ளிட்ட வடிவமைப்புகள் வண்ண மலர்களை கொண்டு அமைக்கப்பட உள்ளது. இதேபோன்று சுற்றுலாப் பயணிகளை ஈர்க்கும் வகையில் 30,000-க்கும் மேற்பட்ட தொட்டிகளில் வண்ண மலர்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. ஏற்காடு கோடை விழாவின் போது படகு இல்லம், அண்ணா பூங்கா, தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சுற்றுலாப் பயணிகளுக்கு போதிய அளவிலான குடிநீர் வசதி, வாகன நிறுத்துமிடங்கள், குப்பை தொட்டிகள் மற்றும் கழிப்பிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: இருவரிச் செய்திகள். எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சி மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு ஐநா சபையில் இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்திய நிறுவனங்களின் வெளிநாட்டு முதலீடு கடந்த ஏப்ரல் மாதத்தில் 324,000 கோடியாக அதிகரித்துள்ளது. கேரள சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தல்

0: இன்று நடைபெறுகிறது. நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் லத்தூரைச் சேர்ந்த டாக்டர் மனோஜ் சிரூரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் இன்று முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் வசந்த உற்சவம் நேற்று தொடங்கியது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 229 ரன் குவித்தது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சாய் சுதர்ஷன் 84 ரன்னும் சுப்மன் கில் 64 ரன்னும் சேர்த்தனர். ஜோஸ் பட்லர் 57 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணி 13.4 ஓவரில் 140 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. தேனியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் சென்னை இந்தியன் வங்கி அணி வெற்றி பெற்று 3வது முறையாக கோப்பையை வென்றது. நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி புதுதில்லி ONGC அணியை 85-62 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹான் ஆகியோர் இன்று தமிழக அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். வேலைவாய்ப்பு செயலி தொடர்பான புகார்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாநில அமைச்சர் திரு முகமது பர்வாஸ் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நாம கேட்டு இணைச்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: பூமியின் வனப்பே உயிரின திரள்களால் தான். இந்த பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் நோக்கோடு இந்நாள் பன்னாட்டு பல்லுயிர் பெருக்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது. எழுத்தாளர், மனித உரிமைகள் ஆர்வலர் விக்டர் ஹியூகோவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1885 தனது இலக்கிய செல்வாக்கை சமூக மாற்றத்துக்காக பயன்படுத்திய இவரது லெஸ் மிசரபிள்ஸ் நாவலை சுதானந்த பாரதி ஏழைப்படும் பாடு என மொழிபெயர்த்தார். குறுகிய வாழ்க்கையை நேரத்தை வீணடிப்பதன் மூலம் இன்னும் குறுகியதாக மாற்றுகிறோம் என்கிறார் விக்டர் ஹியூகோ. மூத்த பத்திரிகையாளர் சின்ன குத்தூசியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2011 கொண்ட கொள்கைக்காக வாழ்வை அர்ப்பணித்தவர் இவர். திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் TR ராமண்ணாவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1997 குலேபகாவலி, சொர்க்கம், என்னை போல் ஒருவன் உள்ளிட்ட ஏராளமான படங்களை அவர் தயாரித்து இயக்கியுள்ளார். பிரம்மசமாஜத்தை நிறுவிய ராஜாராம் மோகன் ராய் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1772 பெண்கல்வி, விதவை மறுமணம் ஆகியவற்றுக்காக பாடுபட்டதோடு உடன்கட்டை ஏறுதல், பலதார மனத்திற்கு எதிராகவும் தீவிரமாக அவர் போராடினார். கல்வியாளராக, சிந்தனையாளராக நாட்டின் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டதால் ராஜாராம் மோகன் ராய் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று போற்றப்படுகிறார். மகாத்மா காந்தியின் இளைய புதல்வர் தேவதாஸ் காந்தி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1900 ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு உள்ளிட்ட போராட்டங்களில் பங்கெடுத்து சிறை சென்றவர். தனது தந்தையின் நற்குணங்களை பெற்றிருந்த இவர் யங் இண்டியா, நவஜீவன் பத்திரிகைகளை வெளியிடுவதில் அவருக்கு துணை நின்றார். பின்னாளில் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் செய்தி நிறுவனத்தின் முதன்மை ஆசிரியராகவும் பணியாற்றியவர் தேவதாஸ் காந்தி. எல்லாருக்கும் கல்வி, எல்லா கல்வியும் தமிழில் என்று முழங்கிய தமிழ் பேராசிரியர் பி விருத்தாச்சலனார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1940 கரந்தையில் நமுவே நாட்டார் திருவருள் கல்லூரியை தோற்றுவித்தார். சென்னை பல்கலைக்கழகத்தின் லத்தீன் இலச்சினையில் கற்றனை தூறும் அறிவும் ஆற்றலும் என தமிழில் இடம்பெறச் செய்த பெருமை தமிழ் அறிஞர் பி விருத்தாசலனாரையே சாரும். எழுத்தாளர் தமிழ்வாணன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1926 மணிமேகலை பிரசுரத்தை தொடங்கி 500க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி குவித்துள்ள இவர் தமிழ் எழுத்தாளர்கள் மிடுக்குடன் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்றதோடு அவ்வாறு நடந்தும் காட்டிய

உலகின் முதல் நிலை டென்னிஸ் வீரர் நோவாக் ஜோகோவிக் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1987. டென்னிஸ் விளையாட்டு உலகை தனது ராக்கெட்டால் ஆட்சி செய்து வரும் இவர் ரோஜர் ஃபெடரர், ரஃபேல் நடால் எனும் இரு மாவீரர்களுக்கு மத்தியில் புதியதோர் அத்தியாயத்தை எழுதியவர். மலையாளத்திரை தந்த சிறந்த நடிகர் நெடுமுடி வேணு பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1948. தம்பு எனும் மலையாள திரைப்படம் மூலம் திரையுலகிற்குள் நுழைந்த இவர் அந்நியன், இந்தியன் உள்ளிட்ட 500 திரைப்படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். நெடுமுடி வேணு 3 தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறார்.

வேணு பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1948. தம்பு எனும் மலையாள திரைப்படம் மூலம் திரையுலகிற்குள் நுழைந்த இவர் அந்நியன், இந்தியன் உள்ளிட்ட 500 திரைப்படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். நெடுமுடி வேணு 3 தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறார்.

0: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.
1: அன்பான நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், காலை 7 மணி.

கதவை மெதுவாக கடந்து வந்த விடியல் இன்று ஒரு புதிய நம்பிக்கையின் கதவை திறந்து நிற்கிறது. வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது, ஆனால் ஒவ்வொரு காலையும் இன்னும் அழகான ஒன்று நமக்காக காத்திருக்கிறது என்ற நம்பிக்கையை அமைதியாக சொல்லிக்கொண்டே இருக்கும். அந்த நம்பிக்கைக்கும் அந்த புன்னகைக்கும் இனிய இசையை துணையாக்கி உங்களுடன் பயணிக்க வருகிறது காலை மலர்.

0: காந்தியஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
1: பேக்கர் அவர்கள் செய்யும் பிரார்த்தனையில் என்னையும் கலந்து கொள்ளும்படி கூறினார். என்னை சந்திப்பதில் அவரது நண்பர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைவார்கள் என்றும் கூறினார். எனக்கு படிப்பதற்கு பைபிள் தருவதாகவும் கூறினார். அவரிடம் விடைபெற்றுக் கொண்டு ஜான்ஸ்டன் ஹோட்டலுக்கு சென்றேன். எனக்கு தங்குவதற்கு இடம் கிடைத்துவிட்டதை அவரிடம் கூறி எனது நன்றியையும் தெரிவித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினேன். எனது புதிய இருப்பிடத்திற்கு சென்று சாப்பிட்டுவிட்டு ஓய்வெடுத்தேன். அந்த பெண்மணி அவரின் குடும்ப உறுப்பினராகவே என்னை பாவித்தார். என் பொருட்டு சைவ உணவுகளையும் தயார் செய்திருந்தார். அப்துல்லா கூறிய நண்பரை சந்திக்கச் சென்றேன். அங்கு இந்தியர்கள் அடைந்து வரும் துன்பங்கள் பற்றி அவர் மேலும் பல தகவல்கள் அளித்தார். எந்த தேவையின் பொருட்டும் தன்னை அணுகலாம் என்றார் அந்த நண்பர். மீண்டும் என் அறைக்கு வந்துவிட்டேன். எனது சிந்தையில் அப்போதைய என் நிலையை நினைத்து சிந்தையில் ஆழ்ந்தேன். பேக்கர் என்னிடம் அதிக அக்கறை கொண்டிருப்பது ஏன்? அவருடைய நண்பர்களோடு நான் நட்பு கொள்வதில் பயன் யாது? கிறிஸ்தவ சமய ஆராய்ச்சிகளில் தற்போது நான் ஈடுபடலாமா? இதுபோன்ற கேள்விகள் என் மனதில் எழுந்தன. இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தேன். அதன்படி என் மதத்தை பற்றியே முற்றிலும் தெரியாத பொழுது வேறொரு மதத்தின் கோட்பாடுகளை எவ்வாறு புரிந்து கொள்வது? எனவே ஆலோசனைக்கும் இடமின்றி அனைவரிடமும் பழகுவது, கிடைக்கும் நூல்களை படிப்பது என்ற முடிவிற்கு வந்தேன். பேக்கரோடும் அவர்களது நண்பர்களோடும் பழகுவதில் தவறில்லை. ஆனால் வேறு ஒரு மதத்தில் சேருவது பற்றி எந்த முடிவுக்கும் தற்போது வரவேண்டாம் என்று முடிவெடுத்தேன். இந்த முடிவுக்கு பிறகே என்னால் நிம்மதியாக உறங்க முடிந்தது. பேக்கர் கூறியிருந்தபடி மறுநாள் ஒரு மணி அளவில் அவர்களை சந்திக்க சென்றேன். அங்கே பேக்கர் தனது நண்பர்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அவர்களின் பிரார்த்தனையில் பாடல் என்று எதுவும் கிடையாது. தினமும் ஏதாவது ஒன்றை குறித்து 5 நிமிடங்களுக்கு பிரார்த்திக்கிறார்கள், அவ்வளவே. அன்றைய தினம் எனது நலனை குறித்து அனைவரும் பிரார்த்தனை செய்தார்கள். பேக்கர் அறிமுகம் செய்த நண்பர்களில் வயதான 2 பெண்களும் அடக்கம். அவர்கள் ஞாயிறு மாலையில் தவறாமல் தேநீர் அருந்த அழைப்பு விடுத்தார்கள். மற்றொருவர் கோட்ஸ். அவர் உறுதிமிக்க, அதே சமயம் வெள்ளந்தியான மனிதர்.

0: நாங்கள் இருவரும் மாலை வேளைகளில் உலாவப் போவதும் உண்டு. அவர் தம் நண்பர்களை எனக்கும் அறிமுகம் செய்து வைத்தார். தனக்கு பிடித்த சில புத்தகங்களை என்னையும் படிக்கச் செய்தார். அந்த வயதான பெண்களோடு தேநீர் அருந்த செல்லும் சமயம் பல விஷயங்களை பற்றி நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். அப்போது ஏற்படும் சந்தேகங்களையும் அவர் அளித்த புத்தகங்களை படிப்பதனால் ஏற்படும் சந்தேகங்களையும் குறித்து கோட்ஸுடன் விவாதித்து வந்தேன். டாக்டர் பார்க்கர், பியர்சன், பட்லர் போன்று பலர் எழுதியுள்ள கிறிஸ்தவ நூல்களை படித்துள்ளேன். ஒவ்வொருவரின் கருத்தும் வேறு வேறு விதமாக இருந்தது. ஆனால் எல்லோருமே சொல்லி வைத்தாற்போல இயேசு ஒருவர்தான் கடவுள்களில் சிறந்தவர் என்றனர். அதற்காக அவர்கள் எழுதியிருந்த வாசகங்கள் எளிதில் ஏற்கக்கூடியதாக இல்லை. எந்த நூலும் எனக்கு பிடித்தமானதாக இல்லை. என் மீது மிகுந்த அன்பு கொண்டிருக்கும் கோட்ஸ் என் விவாதத்தை அத்தனை எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒரு சமயம் நான் அணிந்திருந்த துளசி மாலையை பார்த்து, இதென்ன மூடத்தனம், மெத்த படித்த நீங்கள் இப்படி இருக்கலாமா, இதை இப்படி தாருங்கள், அறுத்து விடலாம் என்றார். இது மூடத்தனமான காரியம் அல்ல, என் தாய் எனக்கு கொடுத்த பரிசு இது என்று கூறினேன். அது தெய்வீகமானது என்று நம்புகிறீர்களா என்று கேட்டார். இந்த மாலை புனிதத்தன்மை வாய்ந்தது, இதை அணிவது எனக்கு நல்லது, இப்படியெல்லாம் நினைத்து நான் துளசி மாலையை அணியவில்லை, இப்படியெல்லாம் நினைத்து என் நலனுக்காக என் தாய் அன்புடன் இதை போட்டுவிட்டார் என்று பதிலளித்தேன்.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.
0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எபோலா வைரஸ் பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா சைப்ரஸ் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை ஐநாவில் எழுப்பிய பாகிஸ்தான் தூதருக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் அடுத்த சில தினங்களுக்கு வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் வேகமாக பரவி வரும் இந்த தொற்று பாதிப்பால் சுமார் 650க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், 144 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தொற்று பாதிப்பு காரணமாக பொது சுகாதார அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது. இந்த தொற்றை கட்டுப்படுத்த தடுப்பூசி உற்பத்தி செய்யும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது. இதனிடையே எபோலா தொற்று பாதிப்பை கருத்தில் கொண்டு ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வருவோருக்கு பயண அறிவுறுத்தல்களை இந்தியா வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் இந்த வகை தொற்று இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை பாகிஸ்தான் தூதர் எழுப்பியதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் கூட்டம் சீனா தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய ஐநாவுக்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி திரு பர்வதனேனி ஹரீஷ், எல்லை தாண்டிய தீவிரவாத தாக்குதலில் பாகிஸ்தான் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக கூறினார். ஆப்கானிஸ்தான் நாட்டிற்குள் பாகிஸ்தான் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் கடந்த ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரையிலான காலத்தில் 750 பேர் கொல்லப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். மசூதியில் தொழுகை நடத்திவிட்டு வருவோரை குறிவைத்தும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருவது கோழைத்தனமானது என்று அவர் குறிப்பிட்டார். உலகம் முழுவதும் வாழும் மக்களுக்கு பயங்கரவாதம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக திகழ்வதாகவும், எந்த வடிவில் பயங்கரவாதம் இருந்தாலும் அதை ஏற்க முடியாது என்றும் திரு பர்வதனேனி ஹரீஷ் தெரிவித்தார். புதுதில்லியில் வரும் ஜூன் 1ஆம் தேதி நடைபெற இருந்த முதலாவது சர்வதேச புலிகள் பாதுகாப்பு குறித்த உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாட்டின் தொடர்ச்சியாக புலிகள் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புலிகள் மாநாட்டை பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகள் இணைந்து நடத்த இருந்தன. புலிகள் பாதுகாப்பு, சூழலியல் ஸ்திரத்தன்மை, உயிரி பன்முக பாதுகாப்பு ஆகியவற்றில் உலகளாவிய முயற்சிகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த மாநாடு நடத்தப்பட இருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆப்பிரிக்க யூனியன் மற்றும் ஆணையத்தின் தலைவர்களுடன் நடத்திய ஆலோசனையின் போது எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாட்டை பின்னர் நடத்து

0: வது என முடிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் புலிகள் குறித்த உச்சிமாநாடு நடைபெறும் தேதியும் பின்னர் அறிவிக்கப்படும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. வர்த்தகம், முதலீடு, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா சைப்ரஸ் இடையே இன்று ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடியூலிடிஸை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். மும்பை பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று புதுதில்லி வந்தடைந்த சைப்ரஸ் அதிபரை விமான நிலையத்தில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு அஜய் டாம்டா வரவேற்றார். சைப்ரஸ் அதிபருடன் அந்நாட்டு அமைச்சர்கள் கான்ஸ்டன்டியஸ் காம்போஸ், அலெக்சிஸ் வாஃபிடிஸ் மற்றும் உயரதிகாரிகள் அடங்கிய பிரதிநிதிகள் குழுவும் இந்தியா வந்துள்ளது. சைப்ரஸ் அதிபராக பதவியேற்ற பின்னர் நிக்கோஸ் கிறிஸ்டோடியூலிடிஸ் முதல் முறையாக இந்தியா வந்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் 2 நாள் பயணமாக இன்று ராஜஸ்தான் செல்கிறார். இன்று காலை ஜோத்பூர் செல்லும் அவர் அங்கு பல்வேறு ரயில் சேவைகளை தொடங்கி வைக்கிறார். ஜோத்பூர் தில்லி இடையே 20 பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் விரைவு ரயிலை அமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். ஏற்கனவே இந்த ரயில் 8 பெட்டிகளுடன் இயக்கப்பட்டது. சபர்மதி ஜோத்பூர் இடையிலான அதிவிரைவு ரயில் ஜெய்சால்மர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் சேவையையும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தொடங்கி வைக்கிறார். மேலும் ஜெய்சால்மரில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பெட்டி வளாகத்தையும் அவர் காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். இம்மாநிலத்தில் நாளையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பல்வேறு அரசு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்களுக்கு ஜெய்ப்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பணி ஆணைகளை வழங்குகிறார். மத்திய அமைச்சரவை பாதுகாப்பு செயலராக மணிப்பூர் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ராஜீவ் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். இவருடைய நியமனத்திற்கு மத்திய பணியாளர் நல அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் அலுவலகம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களின் இல்லங்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் சிறப்பு பாதுகாப்பு குழுவிற்கு திரு ராஜீவ் சிங் தலைமை வகிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புல்வாமா பயங்கரவாத தாக்குதலில் மூளையாக செயல்பட்ட ஹஸ்மா புர்ஹான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் நேற்று அடையாளம் தெரியாத நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். கடந்த 2019 புல்வாமாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 40 மத்திய ரிசர்வ் காவல் படையினர் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் அல்பதர் தீவிரவாத அமைப்பின் கமாண்டரான புர்ஹான் அந்த என்ற அஞ்சுமன் குல்சார்தார் என்பவரை கடந்த 2022 முக்கிய குற்றவாளியாக இந்தியா அறிவித்தது. தேடப்பட்டு வந்த புர்ஹான் முசாஃபாபாத்தின் கோஜ்கா என்ற இடத்தில் தனியார் கல்லூரியில் பணியாற்றி வந்ததாகவும் நேற்று கல்லூரியை விட்டு வெளியே வந்தபோது அடையாளம் தெரியாத நபர்கள் சரமாரியாக சுட்டுக் கொன்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2026-27 சுற்றுலா சீசனை முன்னிட்டு மேம்படுத்தப்பட்ட அதிநவீன சொகுசு ரயில் சேவையை இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகமான IRCTC அறிவித்துள்ளது. இந்த ரயிலில் பயணம் செய்வோருக்கு பல்வேறு சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கும் என்று IRCTC அறிக்கை தெரிவிக்கிறது. கலாச்சார பாரம்பரியம், தென்னிந்தியாவின் பல்வேறு முக்கிய இடங்கள் குறித்த காட்சிகள், நவீன வசதிகளுடன் கூடிய இருக்கைகள் உள்ளிட்டவை இந்த ரயிலில் இடம்பெற்றிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைஃபைவுடன் கூடிய பொழுதுபோக்கு அம்சங்களும் 40 கேபின்களும் 80 பேர் பயணம் செய்யக்கூடிய வகையில் இந்த சொகுசு ரயில் இயக்கப்படும் என IRCTC தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 5வது நாளாக நேற்று உத்தரப்பிரதேசத்தின் பாண்டா மாவட்டத்தில் அதிகபட்சமாக 47.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. பண்டல்கான் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து 45 டிகிரி செல்சியஸை தாண்டி வெப்பநிலை பதிவாகி வருவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பாண்டா, பிரயாக்ராஜ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலை தொடர்ந்து பதிவாகும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வாரணாசியில் இந்த ஆண்டு மிக அதிக அளவாக 45.6 டிகிரி செல்சியஸும் லக்னோவில் 43.6

0: டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளிலும் ஹரியானா, பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் தலைநகர் தில்லியிலும் அடுத்த சில தினங்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் தொடரும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 ஹைதராபாத்தில் தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் அணி 89 வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 நான்கு விக்கெட் இழப்புக்கு 229 குவித்தது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சாய் சுதர்ஷன் 84 சுப்மன் கில் 64 சேர்த்தனர். ஜோஸ் பட்லர் 57 எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். 230 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணி 13.4 140 ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எபோலா வைரஸ் பாதிப்பால் இம்மாதம் 28 புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா சைப்ரஸ் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை ஐநாவில் எழுப்பிய பாகிஸ்தான் தூதருக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வடமாநிலங்களில் அடுத்த சில தினங்களுக்கு வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்களில் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் காலை மலர்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழே பயன்பெற வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து 31/3/2026 அன்றைய தேதியில 5 வருடம் முடிவடைந்த, முறையாக பள்ளியில 9ஆம் வகுப்பு பயின்று 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாத மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மேல்நிலை வகுப்பு அதாவது 12ஆம் வகுப்பு பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்ற பதிவுதாரர்கள் எல்லாருமே வேலைவாய்ப்பு அலுவலக அடையாள அட்டை, அசல் பள்ளி கல்லூரி மாற்று சான்றிதழ் மற்றும் குடும்ப அட்டை ஆகியவற்றுடன் நேரில் வருகை புரிந்து விண்ணப்ப படிவத்தை திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டுதல் மையத்தில் இலவசமா பெற்று பயன்பெறலாம் அப்படின்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.

திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கம் இதில் நடைபெற்றுட்டு இருக்க மே மாத நிகழ்ச்சிகளில் இன்று மாலை 6:30 கவிஞர் க. மாரிமுத்து அவர்களோட சமய நூல்களில் குரல் இன்பம் இடம்பெறுது.

0: கர்ப்ப காலம் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் நிறைந்த காலங்க. உடல் அளவுலயும் மனதளவுலயும் மிகப்பெரிய மாற்றத்தை அந்த காலங்கள்ல பெண்கள் சந்திப்பாங்க. சிலருக்கு கர்ப்ப காலத்துல மட்டும் ஏற்படக்கூடிய நோய்கள் வரவும் வாய்ப்பு இருக்குங்க. அதுல ஒண்ணுதான் கர்ப்ப காலத்துல ஏற்படக்கூடிய உயர் ரத்த அழுத்தம். கர்ப்பத்துல இருக்கிற குழந்தையும் தாயையும் பாதுகாக்கணும்னா இந்த கர்ப்ப காலத்துல ஏற்படக்கூடிய உயர் ரத்த அழுத்தத்தை முன்கூட்டியே கண்டறியறது ரொம்ப அவசியமாங்க. இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணையிருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் என் காயத்ரி அவர்கள். வணக்கம் டாக்டர். கர்ப்ப காலத்துல ஏற்படக்கூடிய உயர் ரத்த அழுத்தத்தினால என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்படலாம், அத முன்கூட்டியே எப்படி கண்டறியலாம் டாக்டர்?
1: பிரெக்னன்சில எல்லாருமே செக்அப் எல்லாம் இன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் போறாங்க, யாரும் செக்அப் இல்லாமலாம் டெலிவரி பண்றது இல்ல. அண்ட் அப்படி நம்ம செக்அப் போகும்போது நம்மள எல்லா செக்அப்ஸ்லயும் பிபி பாப்பாங்க. அந்த பிபிங்கிறது நம்மளோட பிரெக்னன்சி அந்த டயத்துல எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிரெக்னன்சி என்னதான் நம்ம எல்லாம் ரொம்ப கொண்டாடி ரொம்ப ஜாலியா ரொம்ப சந்தோஷமா ஃபேமிலியா என்ஜாய் பண்ற ஒரு பீரியடா இருந்தாலும், உண்மை என்னன்னா அதுல இருக்கிற ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு காலத்துல நம்மளோட மூத்தவர்கள்லாம் இது ஒரு மறுபிறப்பு அப்படின்னு சொன்னது எந்த விதத்திலுமே ஒரு லெசர் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. நிஜமானுமே ஒவ்வொரு பிரெக்னன்சியும் ஒரு மறுபிறப்பு தான் அந்த அம்மாக்கு. ஆனா பாயிண்ட் என்னன்னா, நமக்கு அந்த பிரெக்னன்சில எப்பாவது ஒரு அப்நார்மலிட்டி வரும்போது அதை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்லது. சீக்கிரமா நம்ம ஆரம்பிக்கும் போது ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பெட்டர் எஃபெக்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா கிடைக்கும். ஆனா ஒரு பொண்ணை நம்ம பிரெக்னெண்டா இருக்கும்போது தினம் பார்க்க முடியாது. சோ இதுல நமக்கு விழிப்புணர்வு எல்லாம் ஓரளவுக்கு இருந்தாதான் டாக்டர்ஸ் சீக்கிரமா ப்ராப்ளம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பேஷண்ட்னால ஹெல்ப் பண்ண முடியும். நாங்க இந்த மாசம் பாத்துட்டு அடுத்த மாசத்துக்கு டேட் எழுதி கொடுத்தா நடுப்புற ப்ராப்ளம் வந்தா அந்த விழிப்புணர்வு பேஷண்ட்டுக்கு இருக்கணும். இப்போ நம்ம பிபி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓபியில அதோட ரிஸ்க் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம், நம்ம பிபி மாத்திரம் சரியா பண்ணாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு ரீஅஷூரன்ஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பும்போது, நிறைய டைம் நம்ம சொசைட்டில ஒரு தப்பு தப்பான ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து இன்ஃபுளுன்ஸ் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. லைக் பிபி மாத்திரையை சாப்பிட்டா லைஃப் லாங் நம்ம எடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், உன் வயசு என்ன, நீ வந்து 20-25 வயசு தான் உனக்கு, உனக்கு எல்லாம் பிபி வருமா அப்படின்ட்டுலாம். இது ப்ராப்ளம் என்னன்னா டாக்டர்ஸ்க்கு இந்த குழந்தை பெத்துக்கிறதுங்கிற விஷயம் ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்து இருக்கு. சோ எவ்ரிபடி ஹேஸ் அன் ஒப்பீனியன், ஆனா அது தவறு. நமக்கு எப்போ சரியா தெரியலையோ அந்த மாதிரி கத்து கொடுக்கறதும் தப்பு. இந்த பிபிய நம்ம சரியா கண்டுபிடிக்காம கரெக்டான டயத்துல மெடிசன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலன்னா பிளட் ப்ரெஷருங்கிறது எல்லாரும் நினைவுல வச்சுக்கோங்க, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு ஓடுற பிளட் எல்லா ஆர்கன சுத்தியும் ஹை ப்ரெஷர்ல ஓடுதுன்னு அர்த்தம். அப்படின்னா எந்த ஆர்கன் வேணா டேமேஜ் ஆகலாம், அண்ட் எந்த ஆர்கன் நமக்கு டேமேஜ் ஆகுறது அப்படிங்கறத பொறுத்து நம்மளோட அவுட்கம். சோ சம்டைம்ஸ் செரிபிரல் பிரீட் அதாவது மூளைக்குள்ள ரத்த கசிவெல்லாம் ஏற்பட்டா அந்த கேர்ள்ஸ் எல்லாம் காப்பாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ இது எப்படி நம்ம செக்அப்க்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்தா நம்ம டாக்டர் கிட்ட போகணும், என்ன மாதிரி இருந்தா நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் ஒரு திடீர்னு ஒரு உடம்புல கொஞ்சம் நீரிட்டா மாதிரி ஒரு ஒரு வீங்கினா மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு வெயிட் ரொம்ப போட்டா மாதிரி ஒரு ஃபீலிங், அர்த்தமே இல்லாத தலைவலி, மிஞ்சி போனா ஒரு டோலோ மாத்திரையும் போட்டு அந்த தலைவலி போக மாட்டேங்குது, யூர்

0: விஷன் கொஞ்சம் சரியா போகல, கால் ரொம்ப வீங்கி இருக்கு, இந்த மாதிரிலாம் இருந்தா இப்ப எல்லாம் இந்த ஆர்சிஎஸ் நம்பர்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறதுனால எல்லா ஏரியாலையும் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கு. அந்த சென்டர்ஸ் கவர்மெண்ட் நல்லாவும் எக்யூப் பண்ணிருக்காங்க. சோ பக்கத்துலயாவது போய் நம்ம பிபி பாத்துக்கிறது நல்லது. இது மட்டும் இல்லாம இப்ப யார் யாருக்கெல்லாம் நிறைய ரிஸ்க் இருக்கோ, ஆல்ரெடி நமக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பிபி மாதிரி விஷயங்கள் வரதுக்கு நிறைய இருக்கிற லேடிஸ் வீட்லயே அவங்களோட பிபியை பாத்துக்கலாம். கொரோனா டயத்துல நமக்கு எவ்வளவுதான் எல்லாமே கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணாலும் கொரோனாலேருந்து வெளில வரும்போது நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் இருந்தது. இந்த மீடியாவை யூஸ் பண்றது, அதே மாதிரி நிறைய பேர் வீட்லயே அவங்களை மானிட்டர் பண்றதுக்காக வீட்டுல அந்த பிபி மிஷின்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. இப்ப அந்த மாதிரி மிஷின்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மிஷின்ஸ்ல நம்ம தினம் ஒரு பிபியோ ஒரு ரெண்டு பிபியோ பார்த்து அதை எழுதி வச்சுக்கிட்டா பேஷண்ட்டுக்கும் தெரியும் அவங்க சேஃபா இருக்காங்கன்னு, அவங்கள பாத்துக்கிற டாக்டருக்கும் அது சேஃப்டியா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சுக்கிறதுக்கு சரியா இருக்கும். ஆனா நம்ம இன்னமும் மதர்ஸ் லூஸ் பண்றோம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு அப்படிங்கறது தவறா இருக்கிற சுத்திக்கிட்டு இருக்கிற ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஒழுங்கா டேப்லெட் எடுக்காமல் கரெக்டான டயத்துக்கு ஹாஸ்பிட்டல் வராமல் எடுத்துக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் ஆர் ஸ்டெபிலைசிங் ஸ்டெப்ஸ் எல்லாம் உடனே கொடுக்காததுனால இதனால நம்ம கிராஸ் லெவல்ல இருந்து எல்லாரும் கண்டுபிடிச்சுக்கணும், அது முக்கியம்.
1: குறைமாத பிரசவம் குறித்து நாளை மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் என் காயத்ரி அவர்கள்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த இசையில் ஆர்வம் உள்ளோர் மாவட்ட அரசு இசை பள்ளியில் சேர்வதற்காக மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல குரல் இசை, மிருதங்கம், வயலின், பரதநாட்டியம் ஆகிய பயிற்சிகளுக்கு குறைந்தபட்சம் 7ஆம் வகுப்பு தேர்ச்சியும், நாதஸ்வரம், தவிழ், தேவாரம் ஆகியவற்றை பயில எழுத படிக்க தெரிந்தாலும் போதுமானது. 12ஆம் வகுப்பு முதல் 12 முதல் 25 வயதுக்குட்பட்டோர் இதில் சேரலாம். 3 ஆண்டுகள் தினமும் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை பயிற்சி நடைபெறும். இதில் சேர்வதற்கு ஆர்வம் உள்ள மாணவர்கள் இதில் சேர்ந்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவித்துள்ளார்.

நேரம் காலை 7:50. திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனி விலை நிலவரத்தை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். தக்காளி கிலோ 1க்கு ₹40, கத்திரிக்காய் மற்றும் அவரைக்காய் கிலோ 1 ₹80, வெண்டைக்காய் ₹40, கொத்தவரங்காய் ₹36, சின்ன வெங்காயம் ₹60, பெரிய வெங்காயம் ₹30, பச்சை மிளகாய் ₹40, சுரைக்காய் 26, சவுச்சவ் ₹46, புடலங்காய் ₹36, பீர்க்கங்காய் ₹40, முள்ளங்கி ₹36, நூற்கோள் ₹40, கருணைக்கிழங்கு ₹90, சேனைக்கிழங்கு ₹36, சேப்பங்கிழங்கு ₹60, உருளைக்கிழங்கு ₹30, கேரட் ₹56, முட்டைக்கோஸ் ₹36, பீட்ரூட் ₹46, காலிஃப்ளவர் பூ 1க்கு ₹40, எலுமிச்சை பழம் பழம் 1க்கு ₹6, கொய்யா பழம் கிலோ 1 ₹100, பூசணிக்காய் மற்றும் பரங்கிக்காய் கிலோ 1 ₹20, ஆப்பிள் ₹310, ஆரஞ்சு ₹110, மாதுளை ₹280, திராட்சை ₹110. நீங்கள் இதுவரை கேட்டது திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளின் காய்கனி விலை நிலவரம்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 78 அடியாகவும், அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1255 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 அடி கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. தங்கம் 1 கிராம் 14,811 ரூபாயாகவும், வெள்ளி 1 கிராம் 290 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. பெட்ரோல் 1 லிட்டர் 105 ரூபாயாகவும், டீசல் 1 லிட்டர் 96 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது.

0: பிரிஞ்சு கிடக்குற நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருமே ரொம்ப பரபரப்பா ஓடிட்டு இருக்கோம். ஆனா கொஞ்சம் அந்த ஓட்டத்தை நிறுத்திட்டு நமக்காக எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா ரொம்பவும் கம்மிதான். நமக்குன்னு பிடிச்ச படம், நமக்குன்னு பிடிச்ச இடம், நமக்குன்னு பிடிச்ச நபர், நமக்குன்னு பிடிச்ச பாட்டு அப்படின்னு மன நிறைவா தரக்கூடிய விஷயங்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஆயிரம் ஆயிரம் இருக்கு. அதுல ஒரு பகுதியா உங்களுக்காகவே இப்பவே இதே ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்ல இருந்து புது புது பாடல்களை கேட்கறதுக்காகவே நிறையவே நேரம் இருக்கு. ரெடியா இருக்கீங்க அப்படின்னா உடனே 938-546-102-1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துருங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நாம எல்லாருமே சேர்ந்து கேட்கலாம். கேட்டணிச்சிருக்கோம் திருச்சி வானொலியே மதியலை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. இது இதய ராகம், நமக்கு பிடிச்ச புது பாடல்களை கேட்கறதுக்கான நேரம். அப்படி முதல் பாடல் கேட்டிருக்காங்க. ஜெயிலர் படத்துல இருந்து யாரு எங்க இருந்து அப்படின்னா வாரியங்காவல்ல இருந்து கொலஜிநாதன் மணிசேகர்.
1: இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கர்ச்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணுவேன். அதை விட்டுட்டு

0: டைகர் காக்கோ.
1: இன்னைக்கு நாள் எல்லாருக்குமே இனிமையாக அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட திருச்சி திரும்பலம் படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. கும்பகோணத்திலிருந்து பட்டாளம் ரமேஷ், ஜெயந்தி திருச்சி, ஆல்ஃபர்ட் பாத்திமா.

நினைச்சிருக்கோம். இதே ராகம் திருச்சி வானொலி மதியாலை 936 கிலோஹெர்ட்ஸ்ல நீர்களே அடுத்ததா காலை மணி 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில வானொலியும் நானும் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்க போறோம். அதை தொடர்ந்து 9 இசை பிரியர்களுக்காக வர இருக்க அரங்கிசை நிகழ்ச்சியில இன்னைக்கு கள்ளிமேடு கேஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசையை கேட்டு ரசிக்க போறோம். இதே ராகம் நிகழ்ச்சியில பாடல் கேட்டு இருக்காங்க. சிகப்பு மஞ்சள் பச்சை படத்திலிருந்து எந்த பாட்டு வேணாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனந்தபுரத்திலிருந்து நாகராஜ்.

கேட்டிருக்கோம். இதே ராகம் திருச்சி வானொலி மதியாலை 936 கிலோஹெர்ட்ஸில், நீர்களே நம்மளுடைய பண்பலை 102.1ல் இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வர இருக்கிற வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் பத்தி நமக்கு விரிவா தெளிவா சொல்ல இருக்கிறாங்க வழக்கறிஞர் எஸ் மார்டின் அவர்கள் நீரலையில. இப்போ நாம ஆங்கில செய்திகள் கேட்டுட்டு வந்தலாம் டெல்லி அஞ்சலாக.

0: And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to hold talks with President of Cyprus Nikos Christodoulidis in New Delhi today. First International Big Cat Alliance Summit scheduled to take place in New Delhi on the June 1st postponed. Railway urges passengers to remain alert and immediately report any suspicious activity or individual on railway premises on helpline number 139. Calcutta High Court orders setting up special team of CBI to probe hushing up charges in RJ Kar rape murder case. Pulwama terror attack mastermind Hamza Burhan killed by unknown gunmen in Pakistan-occupied Jammu and Kashmir. U.S. Secretary of State Marco Rubio says Washington is ready to sell as much energy as India is willing to buy. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: நேரம் 8:30 நிமிஷம் ஆகுதுங்க. கேட்டணிச்சிருக்கோம் இதயராகம் திருச்சி வானொலி மதியாலை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இதயராகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே இனிமையான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கும்பகோணம் தூரங்குறிச்சியிலிருந்து சீனிவாசன், துர்காதேவி, அவினேஷ், ஹரிஹரன் இவங்கெல்லாம் சேர்ந்து கேட்டிருக்கிற பாடல் 1000 கண்கள் படத்திலிருந்து.

கேட்டிருக்கோம். இதே ராகம் திருச்சி வானொலி மதியலை 936 கிலோஹெர்ட்ஸ்ல நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா விவேகம் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. துறையூரில் மாராடியிலிருந்து எம் ஏ ரமேஷ்.

நினைச்சிருக்கோம். இதே ராகம் திருச்சி வானொலி மத்தியாலை 9936 கிலோஹர்ட்ஸில் நீர்கிலே இதே ராகம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்டிருக்கிறாங்க. கடைக்குட்டி சிங்கம் படத்திலிருந்து ராஜி ரமேஷ் நாங்கள் வரத்துலேருந்து.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 வானொலியும் நானும் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். வானொலி நம் வாழ்வின் ஒளி என உரைப்பர் பலர், அவர்களுள் ஒருவரை சந்திக்கலாமா?
2: நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் நிறுத்தனமங்கலம் அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முன்னோடி விவசாயி, அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக திருச்சிராப்பள்ளி வானொலியின் நேயரான ஆர் திருநாவுக்கரசு ஐயாவை சந்திக்க போறோம். ஐயா வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
2: ஐயா, வானொலியோட உங்களுடைய தொடர்பு எப்படி ஏற்பட்டதுங்க?
3: நான் சிறுவயதுலேருந்து வேளாண்மை வேளாண்மை சார்ந்த உபதிகளில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. அப்போது நம்ம புது புதுதாக தொழில்நுட்பம் எங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா வானொலின்னு தெரிஞ்சுக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். முத முத வாழ்வு செட்டு, எங்கள் அண்ணன் ஒன்னாக இருக்கும்போது வாழ்வு செட்டு ஏரியெல்லாம் கட்டி ஒரு மாதிரியாக பந்தாக வச்சுருப்போம். அப்புறம் வந்து குடும்பம் பிரிஞ்சு போனோன்னே அண்ணன் எடுத்துகிட்டு போயிட்டார். மறுபடியும் செட்டு நான் வாங்கினேன். வேளாண்மை துறையில் என்னை வந்து உழவுருவாத குழு அமைப்பாளராக நானாக சேரல, அவங்களாவே நான் கருத்தாக சொல்லுவேங்கிறதுனால அவங்களே சேர்த்து விட்டாங்க.
2: வானொலி விவாத குழு
3: அமைப்பாளர்
2: என்னங்க பண்ணுவீங்க?
3: அமைப்பாளர்னா நான் ஒரு 60 விவசாயிக்கு வேளாண்மை தொழில்நுட்பங்களை அப்பப்போ சொல்லணும். எங்களுக்குன்னு திருச்சிராப்பள்ளி வானொலியில் வாரத்துக்கு ஒரு நட புதன்கிழமை காலம் வர 6:30 வரும். அன்பார்ந்த விரிவாக்க பணியாளர்களே, உழவர் விவாத குழு அமைப்பாளர்களே, தற்போது பெய்த கனமழையின் காரணமாக ஆங்காங்கு தாழ்வான பகுதியில் நெல் பயிர்கள் முழுவி இருக்கின்றது. இதை சரி செய்வதற்கு நீரை உடனே வடிகட்ட வேண்டும். 2 கிலோ யூரியாவுடன் 1 கிலோ ஜிங்க் சல்பேட் கலந்து வேர் மூலமாக எடுத்துக்க முடியாத சூழ்நிலையில் உள்ளது. ஆகவே நம்ம வந்து இலை ஓய்வு ஊட்டமாக தெளித்து அதை திருப்பி கொண்டு வரணும்.
2: இந்த மாதிரி ஆலோசனைகளை சொல்லுவாங்க. உங்ககிட்ட ஒரு 60 விவசாயிகள் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க அந்த செய்தியை கொண்டு போய்
3: சொல்லணும்.
2: இதெல்லாம் எந்த ஆண்டு நடந்ததுங்க?
3: இது ஒரு 30 வருஷம் இருக்குங்க. எங்களுக்கு 20 கார்டு இல்லை அமைப்பாளர்களும் கொடுப்பாங்க, எனக்கு 40 கார்டு கொடுப்பாங்க. 40 கார்டையும் தாண்டியும் எழுதுவேன். அப்பப்போ எழுதி சந்தேகம் கேட்குற மக்கானாலே பதில் வரும்.
2: வானொலிக்கு எழுதுவீங்களா?
3: ஆமாங்க, திருச்சி வானொலிக்கு ஸ்டாம்பு போட்டுக்கோங்க, கொடுக்கும்போது பத்திரமா வச்சுக்கோங்க. அப்பத்திரமா சொந்தக்காரங்களுக்கு எழுதக்கூடாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதை இன்னும் வச்சிருக்கோம் பார்த்துக்காரு.
2: அந்த அஞ்சல் அட்டையில வந்து வானொலியோட முகவரியை அச்சிட்டு இருக்கும். அதுல நீங்க வந்து உங்களுடைய சந்தேகங்கள் என்ன இருக்கோ அதை எழுதி அனுப்புவீங்க. அந்த சந்தேகங்களை வந்து நிகழ்ச்சியின் மூலமாகவே பதில் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. ஆனா இது எந்த வகையில உங்களுக்கு உதவிகரமா இருந்துச்சுங்க?
3: நமக்கு வந்து ரேடியோ நிலையத்திலிருந்து வருகிறது உண்மையான ஆழமான கருத்துக்கள்,
2: நம்பகத்தன்மை வானொலியில உங்களுக்கு இருக்கு. நிச்சயமா அந்த வானொலி மூலமா வந்த தகவல்களால உங்களுடைய விவசாய முறைகள்ல வந்து மேம்பட்டு இருக்கு.
3: அதோட என்னுடைய மதிப்பு கூடியிருக்கு. எல்லாத்தையும் பேசும்போது சாதாரண சொல்லுவாங்க, தொடர்ந்து ரேடியோ கிளியா நீ பெரியா இல்லையிலான.
2: இப்ப வந்து ஏதோ ஒரு முறை, இந்த முறை வந்து வானொலியில சொன்னாங்க, அதை நான் பின்பற்றினேன், அதனால என்னுடைய விவசாயம் வந்து சிறந்தது அப்படின்னு ஏதாவது உங்க நினைவுக்கு வருதுங்களா?
3: அதாவது நாம் எந்த வேளாண்மை செய்தா இருந்தாலும் அடிப்படை மண். இந்த மண் வந்து நல்லா குணாதிசயங்கள் உள்ள மண்ணா இருந்தா தான் நாம எதிர்பார்க்கக்கூடிய மகசூல் கிடைக்கும். அப்படியே இருக்கணும்னா 6 மேல 8 கீழே இப்படி இருந்தா நல்ல மண் அர்த்தம்.
2: பிஹெச்
3: அந்த மண்ணோட காரமேல தன்மையை பற்றி பேசுறேன். நாகப்பட்டினம் ஏடிய வாட்டாக்குடி சுந்தரன் பேர். நாகப்பட்டினம் போனால் அப்படியே போகிறது. அப்படி திருநாவுக்கரசு இங்கே வந்து உட்காங்க. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எங்கே போனாலும் இதுக்கு ஒரு முக்கிய தத்துவம் இருக்குது. ஏன்னா இந்த திருச்சி வானொலியில் சொல்லி கொடுத்தது தான் ஆழமாக பதிஞ்சு போச்சுன்னா. அப்புறம் வந்து மின்சாரம் சிக்கனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு சிக்கல் ஈபியில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க ஊர்வலத்துக்கு. நான் போனேன். முதல் தலைப்பு என்ன பேசணும்னா, மின்சாரம் சிக்கனம் பண்ண கற்றுக்கணும், இந்த உண்மையத்தை நான் ஒத்துக்கணும்னு. எது தேவையோ தேவையோ அது உடனே பட்டிக்கிறது.
2: நிலத்தடி நீரும் பாதுகாக்க

0: ஆமாங்க, மின்சாரமும் சேமிக்கப்படுது.
1: பொதுவாக விழாக்களுக்கு வந்து இன்ட்ரெஷன் வைப்பாங்க, அதில் வந்து என் பேர் ஊர் இருக்காதுங்க. நான் என்ன செய்வேன், அந்த விவசாயிகள் வந்து எதில் ஈடுபாடு இருக்காங்களோ அதுக்கான வார்த்தைகளை, நல்லவங்களாக இருந்தாங்கன்னு வைங்க, எண்ணங்கள் அழகானால் எல்லாம் அழகாகும் அப்படின்னு எழுதுவேன். சில பேர் கறவை மாடுகள் வச்சு முன்னுக்கு வந்தாங்கன்னு வைங்க, பல்லின்றி சொல்லில்லை பசு புள்ளின்றி பால் இல்லை. அப்புறம் அந்த மர இதில் ஈடுபாடுகள் இருந்தாங்கன்னா, வெட்டி கெட்டது வெம்பு வெட்டாம கெட்டது பூவரசு.
0: இந்த பேச்சு எல்லாம் கூட வானொலி உங்களுக்கு சொல்லி கொடுத்ததா இருக்கும்.
1: அதுவும் ஒரு பக்கம் தாங்க,
0: விவசாயம் மட்டுமல்ல
1: எல்லாம்
0: ஒரு உடல் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது தவிர வந்து இலக்கியம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்ப சில போட்டிகள், அதாவது வந்து பயிர் வளர்ச்சி போட்டி அப்படின்னு சொல்லி அரசு நடத்துவாங்க, அந்த போட்டியில எல்லாம் கூட நீங்க நடுவரா இருந்திருக்கீங்களா?
1: ஆமாங்க ஆமாங்க, ஒரு 14 வருஷம் சீர்காழியும் ஆயிரம் பக்கம் கொடுத்துருக்கேங்க, பல பேருக்கு பல லட்ச பரிசுகளையும் வாங்கி.
0: வானொலி கேட்பது வந்து அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி பயனுள்ளதா இருந்ததுங்க?
1: விவசாயிகளை ஊக்குவிக்கிறது.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க, வானொலியோட உங்களுடைய தொடர்பை வந்து எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க, நன்றிங்க.
2: வானொலியுடனான தனது நீண்டகால அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் நேயரும் தேர்ந்த விவசாயியுமான நிர்த்தனமங்கலம் ஆர் திருநாவுக்கரசு அவர்கள். உடன் உரையாடியவர் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். அருவமாய் வந்து மனதில் நீங்கா உருவம் பெற்ற வானொலியே, நீயே என் வாழ்வின் ஒளி என கவிஞர்கள் சிலர் அணிவகுத்து வருகின்றனர். முதலில் கவிஞர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள்.
3: நினைவு தெரிந்த நாள் முதலாய் நீயே என் காதலி, வெகு நாட்களாய் உன்னை பார்த்ததில்லை, ஆனால் எப்போதும் உன் குரலை கேட்டதுண்டு. பாடல்கள் பலவற்றை கற்றுத்தந்தாய், வகை வகையாய் பல செய்தி சொல்லித்தந்தாய். வயலும் வாழ்வும், உழவர் உலகம், பூவையர் பூங்கா என பொங்கும் பல நிகழ்வு சொன்னாய். நீங்கள் கேட்டவை உங்கள் விருப்பம், நெகிழும் தேன் கிண்ணம் என நாங்கள் கேட்டதெல்லாம் காதுகளில் ஊட்டிவிட்டாய். நாங்கள் கேட்காததும் காதுகளில் ஊட்டிவிட்டாய். காதல் கோட்டையே உன்னால்தான் கட்டப்பட்டதோ, ஆண்டுகள் பல ஆனாலும் அடியே உன்மேல் மோகம் குறையவில்லை. அகில இந்திய வானொலியே, என் நினைவு தெரிந்த நாள் முதலாய் என்றும் நீயே என் காதலி.
2: அடுத்து கவிஞர் மகாசுந்தர் அவர்கள்.
4: வானின் வழி தேனின் மொழி நாளும் ஒளி பரப்பும், காதின் வழி கருத்தின் வழி இதயம் தனை நிரப்பும், முந்தி பிறந்த வானொலியே, சிந்தை மகிழ்விக்கும் தேனொலியே, பாமரர்க்கும் தமிழ்ச்சுவையை கொண்டு சேர்த்தவளே, ஊடகங்களுக்கெல்லாம் மூத்தவளே, மொழி காத்தவளே, வானொலி தாயே வணக்கம். வானொலி செவியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவு.
2: அடுத்து கவிஞர் மாலதி அவர்கள்.
5: ஒலியால் உலகளந்த ஊற்று, மந்திரம் வைத்து பல கருத்தை பகிர்ந்து வந்த காற்று, கடந்த தூரம் கவனிக்க கானம் இசைத்த மெட்டு, மிதிவண்டி பெட்டிக்குள் மிதமாய் ஒலித்திடும் சுட்டு, காட்சிகளை விரிவு செய்யும் சின்னஞ்சிறு பட்டாசு, விரும்பிய நபருக்கெல்லாம் விருப்பப்பாட்டை விதைத்த மத்தாப்பு, வரப்பு மேட்டிலும் மேய்ச்சல் நிலத்திலும் காஷ்மீர் பூந்தோட்டம், தொண்டை கரகரத்தால் நீலகிரி தைலம் ஒரு சொட்டு, பாடும் பாட்டு கரகரத்தால் அதன் மேல் ஒரு தட்டு, அடுக்களையில் இன்றும் அளவான ஒரு சிட்டு.
2: தொடர்ந்து கவிஞர் மைத்திலி கஸ்தூரி ரங்கன் அவர்கள்.
6: தாய் எனக்கு சோறூட்டிய போது தமிழ் ஊட்டிய சேடியோ, இதயம் கனத்த போதெல்லாம் இசையால் இறகு தைத்த வானம் பாடியோ, வனமுதிர்த்து குயில்கள் கூட இங்கு வருவது உன்னை தேடியோ, வைகரை துயிலெழுப்பி வாழ்வெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து கூட வரும் ஆல் இண்டியா ரேடியோ, இந்திய மனங்களை பிரதிபலிக்கும் ஆடியோ, இன்னும் பல நூறாண்டு வாழ்க நீ பாராண்டு.
2: நிறைவாக கவிஞர் நேசன் மகதி அவர்கள்.
7: அகில இந்திய வானொலி, அது எங்கள் காதுக்குள் நுழைந்து இதயம் வருடும் காதலி, ஆகாயத்தில் இருந்து சொட்டும் தேன் குரல் நீ, ஆதலால் ஆகாஷ வாணி நீ, தமிழ் நிலத்தில் வளம் கூட்டி கடலில் கலக்கிறது காவிரி ஆறு, காற்றலைகளில் பரவி மக்கள் மனங்களில் கலக்கிறது AIR ஆல் இந்தியா ரேடியோ. வீட்டுக்கு ஒரு வானொலி பெட்டி இல்லாத அந்த காலத்தில் ஊராட்சி மன்ற கட்டிடத்தின் ஒலிபெருக்கியில் நுழைந்து எங்கள் காதுகளை தேடி வந்து செய்தி சொன்ன வானொலியே, உலகமே கையடக்க கைபேசிக்குள் கத்திக் கொண்டிருக்கும் இந்நாளில் குயிலோசையாய் ஒலிக்கிறது உனது குரல், திருவள்ளுவர்

0: அவர் காலத்தில் நீ இருந்திருந்தால் இப்படித்தான் எழுதியிருப்பார், அகில இந்திய வானொலி இல்லாத போது வயிற்றுக்கும் சிறிது ஈயப்படும் என்று. இத்தனை சிறிய பெட்டிக்குள் எப்படி மனிதர்கள் உள்ளே இருந்து பேசுகிறார்கள் என்று சிறு வயதில் வானொலி பெட்டியை உற்று பார்த்த என்னை இன்று என் குரலையும் பதிவு செய்ய வைத்த அகில இந்திய வானொலியே, உன்னை நான் வணங்குகிறேன். கலப்பை மாட்டோடு களனிக்கு செல்லும் உழவனின் வயல் வரப்பில் அமர்ந்து வயலும் வாழ்வும் பாடம் எடுத்து பசுமை புரட்சி செய்த அகில இந்திய வானொலி, அது இம் மண்ணின் ஒளி. பண்பலைகளில் ஓயாது ஒளிக்கட்டும் உனது குரல், செந்தமிழர் வாழ்வில் என்றும் மாறாது இருக்கட்டும் உன் நிகழ்ச்சி நிரல்.
1: கவிமழையில் குளிர்வித்த கவிஞர்களுக்கு நன்றி. தொடர்ந்து வானொலியும் நானும் என்று தனது நினைவலைகளை பகிர்ந்து கொள்கிறார் பேராசிரியர் பழனி அரங்கசாமி அவர்கள்.
2: நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் BOL மாணவனாக படிக்கின்ற காலத்தில் நானும் 2-3 மாணவர்களும் லலித கலைகளை பற்றி தொடர்ந்து பேசுவதற்கு திருச்சி வானொலி நிலையத்தில் அழைத்தார்கள். அதுதான் முதல் நான் வானொலிக்கு வந்த வாய்ப்பு. அப்போது வானொலி நிலையம் இப்பொழுது பேருந்து நிலையத்தில் பெரியார் சிலை இருப்பதற்கு பக்கத்தில் ஒரு தியேட்டர், ராக்ஸி தியேட்டர் என்று ஆங்கில படங்கள் தான் ஓடும். அந்த தியேட்டருக்கு நேர் எதிர்ப்புறத்தில் கொஞ்சம் மேடான பகுதியில் பெரிய ஓட்டு கட்டடம், அந்த ஓட்டு கட்டடத்தில் தான் ஆல் இந்திய ரேடியோ நிலையம் இருந்தது. முதன் முதலாக அப்போதுதான் நான் வானொலியில் பேசினேன். அதற்கு பிறகு பல காலம் ஆங்கிலத்தினிலும் தமிழிலும் பேசுவதற்கு எனக்கு இங்கு வாய்ப்பு ஏற்பட்டது. மதுரை பல்கலைக்கழகத்தில் தொலைநிலை கல்வி இன்ஸ்டிடியூட் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ், அதில் நான் வந்து ஆங்கில பேராசிரியராகவும் அந்த தொலைநிலை கல்வி இயக்குநரகத்தின் துணை இயக்குநராகவும் பணிபுரிந்தேன். அப்பொழுது எங்களுடைய தொலைநிலை கல்வி மாணவர்களுக்காக ஆங்கிலத்திலும் தமிழிலும் சொற்பொழிவாற்றுவதற்கு நாங்கள் மதுரை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்து இங்கு சொற்பொழிவாற்றுவோம். அதுவும் எனக்கு நினைவிருக்கிறது. ஒரு சமயத்தில் புலவர் பேராசிரியர் இலக்குவனார் தலைமையில் பொங்கல் விழா கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்டதும் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அதில் நான் பேசும் பொழுது விவசாயம் என்ற ஒரு சொல்லை சொன்ன பொழுது அவர் இடைமறித்து வேளாண்மை என்று சொல்லுங்கள் என்று என்னை சிரித்துக்கொண்டே திருத்தினார். அப்பொழுது நான் மாணவனாக இருந்தவன், நானும் அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு மறுபடியும் அந்த பேச்சை திருப்பி நான் பேசினேன். அது பொங்கல் விழா கருத்தரங்கு. ஒரு சமயம் குவிஸ் புரோகிராம் நடத்துவதற்காக வந்தேன். ஒரு சமயம் எட்வின் ஆர்னால்டு எழுதிய ஆசிய ஜோதி பற்றி 1 மணி நேர சொற்பொழிவாற்றினேன். அதற்கு முன்னெல்லாம் வானொலி ஒரு ஜேர்னல் ஒன்று நடத்தி கொண்டிருந்தார்கள். அதை ஆர்வமாக வீடுகளில் வைத்துக் கொண்டு டாக்குமெண்ட பார்க்கிற மாதிரி பார்த்து அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்ப்பார்கள். என்னுடைய பொங்கல் விழா பற்றிய கட்டுரையும் ஒன்று அந்த இதழில் வெளியாகி இருக்கிறது. 15 நாளைக்குரிய எல்லா நிகழ்ச்சிகளும் வரும். திருச்சி வானொலியிலே தொடர்புங்கிறது இப்ப நான் சொல்ல போனா 70 வருஷம் அனுபவம்னு நான் சொல்லணும். நேயர்கள் நினைக்கலாம் 70 வயசு அனுபவங்கிறானே இவன், என்ன வயசு இந்த அளவுக்குன்னு நினைக்கலாம். நான் 90 தாண்டிட்டேன். பொழுதுபோக்கு காரணத்துக்காக நாடகம் இசை எல்லாம் நடத்தினதோடு கூட விவசாயத்துக்கு வேண்டிய ஏராளமான கருத்துக்களை ஜனங்களுக்கு சொல்லிச்சு. கிராமங்களில் ஒரு தனி இடத்துல பஞ்சாயத்து போர்டு சார்பாக வானொலி வச்சிருப்பாங்க. அதில் 6:30 to 7 மணிக்கு மேல விவசாயிகள்லாம் வயலுக்கு போயிட்டு வந்து சாவகாசமா உட்கார்ந்து கேட்பாங்க, எந்த பயிரை பயிரிடுறது, அதனுடைய பருவ காலம் என்ன அப்படிங்கறதெல்லாம் அந்த விவசாயத்துக்குன்னு இங்கே வானொலியில் இருந்த அதிகாரிகள் நினைக்கிறேன் அவங்க பேசுகிற பேச்சை ஆர்வமாக மக்கள் கேட்டிருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். பொதுமக்களுக்கு அதுவும் கிராமச்சூழலில் உள்ளவர்களுக்கு வானொலி அளவு கடந்த ஒரு செய்தி திரளாக இருந்தது. அந்த அறிவுத்திரள் என்பது எழுத படிக்க தெரியாத கிராமங்களினுடைய சிந்தனைக்கும் சென்றது. ஒரு அரிய பெரிய பணி, மக்களுக்கு நிரந்தரமாக தொண்டு புரியக்கூடிய ஒரு அருமையான சாதனம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கிறேன். நன்மை மட்டுமே செய்து கொண்டிருந்த வானொலி வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன்.
1: மக்கள் நலம் நாடும் வானொலியை வாழ்த்தி மகிழ்ந்தார் பேராசிரியர் பழனி அரங்கசாமி அவர்கள். வானொலியே, உனது 100 ஆண்டை நோக்கிய பயணம் என்பது அனைவருக்குமான, ஏன் அனைத்திற்குமான நலனை உள்ளடக்கிய உன்னத பயணம். உனது பயணத்தில் திருச்சிராப்பள்ளி சந்திப்பில் அறிமுகமானோம். அன்று முதல் வானொலியே உன்னால் காலையில் துயில் களைத்தேன், நாள் முழுதும் உயிர் வளர்த்தேன், இரவின் மடியில் கண்ணயர்ந்தேன், இது என்றும் தொடர காற்று அலைகளிடம் பணிந்தேன். வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் வானொலியும் நானும் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 9 மணி. இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் கள்ளிமேடு கே.ஜே. கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகசுரை இசையினை கேட்டு ரசிக்கலாம். பக்கவாத்தியம் சீர்காழி ஜி. முருகேசன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக கஜானை துயுதம் என துவங்கும் தீக்ஷிதர் கிருதி, சக்கரவாக ராகம், ஆதித்தாளம்.

நிகழ்ச்சியில் தொடர்வது நாகபயம் வரா என துவங்கும் ஜிஎன் பாலசுப்ரமணியம் சாகித்யம். நாட்டுக்குறிச்சி ராகம், ரூபகத்தாளம்,

அரங்கிசை நிகழ்ச்சியில் தொடர்வது. அபராசு முழன்யூ என துவங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றியது லதாங்கி ராகம் ஆதித்தாளம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கள்ளிமேடு கே ஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகசுர இசைனை. பக்கவாத்தியம் சீர்காழி ஜி முருகேசன் அவர்கள் தமிழ். நிகழ்ச்சியில் இனி சாமகான பிரகயகரம் என துவங்கும் குரு சுரஜா நந்தா பாடல், கீரவாணி ராகம், மிஸ்ரஜா புத்தாளம்.

நிறைவாக புகழை தேடி என துவங்கும் தண்டபாணி தேசிகர் பாடல். கன்னட ராகம் ரூபகதாளம்.

நேர்களை இதுவரை கேட்டது அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று கள்ளிமேடு கே ஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசையினை கேட்டீர்கள். பக்கவாத்தியம் சீர்காழி ஜி முருகேசன் தமிழ்.

0: வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராகவும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் திரு ஷாஜகான் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராகவும் சற்று முன் பதவியேற்றுக் கொண்டனர். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அவர்களுக்கு ஆளுநர் திரு ஆர் பி அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இவர்களையும் சேர்த்து தமிழக அமைச்சரவையின் எண்ணிக்கை 35 உயர்ந்துள்ளது. இந்தியா சைப்ரஸ் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இன்று ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடுலைடிஸ் பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சி மாநாடு வரும் 28 புதுதில்லியில் நடைபெறுவதாக இருந்த நிலையில் எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பின் காரணமாக இம்மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்களின் சிறார்களுக்கு வரும் கல்வியாண்டில் சார்ந்தோர் சான்று பெற வேலூர் மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சிவசவுந்தரவல்லி அறிவுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சிப்காட் தொழில் பூங்காவில் 2,302 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள மத்திய காலனி பயிற்சி நிறுவனத்தில் தொழில் கல்விக்கான மாணாக்கர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, பட்டப்படிப்பு டிப்ளமோ தேர்ச்சி பெற்றவர்கள் மத்திய காலனி பயிற்சி நிறுவனத்தின் தொழிற்கல்வி சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை வருகின்ற 25, 26, 27 ஆகிய நாட்களில் மாவட்ட ஆட்சியரங்கத்தில் விண்ணப்பங்கள் பெற்றுக்கொண்டு விண்ணப்பிக்கலாம். புதிதாக தொழிற்கல்வி சேர விருப்பம் உள்ளவர்களும் புதிய வேலைவாய்ப்பு தேடுபவர்களும் காலனி தொடர்பான தொழிற்கல்வி கற்று விரைவில் உளுந்தூர்பேட்டையில் உலகத்தரத்தில் செயல்பட உள்ள காலனி தொழிற்சாலையில் வேலைவாய்ப்பு பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முரியேசன்.
0: கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பன்னாரியில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.

செயல்படாது என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்து ஏடிபி டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை செக் குடியரசு இணையை இன்று மாலை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

10:04 இணைந்திருக்கிறோம். திருச்சி வானொலி அலைவரிசைகளே, போடு ஆட்டம் போடு. காலையிலிருந்து பரபரன்னு ஓடிட்டு அம்மாடான உட்காந்து ஓய்வடிக்கும் இந்த நேரத்தில் உங்களை ஆட்டம் போட வைக்க வருகிறது தேவா இசையல் பாஷா படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம் திருஷு வானொலி அலைவரிசைகளில். போடு ஆட்டம் போடு. இனி வரும் பாடல் வாலியின் வரிகளில், பாய்ஸ் படத்திலிருந்து.

இன்றைய மங்கையர் உலகத்துல மற்றவர்களை வாழ்த்த நீங்க பயன்படுத்தும் வார்த்தைகளை எங்களோட பகிர்ந்துக்க வாங்க. சூலி 431-240-102-1 அறிமுக நேயர்களும், 246-102-1 வழக்கமான நேயர்களும்

0: திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரை கேட்டு ரசித்தோம் போடு ஆட்டம் போடு.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 10:30. நேயர்கள் இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதல் பாடல் ஹரிணி குரலில்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி மதியலை 936 கிலோஹெர்ட்ஸுடன்.
1: திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் இன்று இளையோர் குறுங்கதை. நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து கதை கேக்குறது பிடிக்கும். ஆனா அந்த கதைகள் நம்மள ஒரு கற்பனை உலகத்துல கொண்டு போற கதைகளா இருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம பாட்டி யாராவது கதை சொன்னாங்களோ, நம்ம அம்மா யாராவது கதை சொன்னாங்களோ, நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கற்பனை உலகத்துல போயிருவோம். அடுத்து என்னாச்சு, அடுத்து என்னாச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா அந்த காலம் மாறி இப்ப நாமளே கதைகளை சிந்திக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டோங்க. ஆமாங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் பல்வேறு இலக்கிய துறையில பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், இப்போ பல்வேறு இலக்கிய தடத்துல கால் பதிச்சிட்டு இருக்காங்க. கல்வி பயிலும் போதே கதை வாசிக்கிறாங்க, கவிதைகள் வாசிக்கிறாங்க, கட்டுரைகள் வாசிக்கிறாங்க. அது வாசிச்சு அது எப்படி இருக்கும் அப்படின்றத உணர்ந்து தன்னோட படைப்பாவே வெளியில கொண்டு வராங்க. இன்னைக்கு எண்ணற்ற மாணவர்களும் சரி, எண்ணற்ற இளைஞர்களும் சரி, பல்வேறு தடத்துல இந்த மாதிரியான கதைகளை கூட பதிவு பண்ணிட்டு வராங்க. ஆமாங்க, கதைகளை பதிவு பண்றதுக்கு பல செயலிகள் கூட இருக்குங்க. நீங்க எழுத்து பூர்வமாவும் சரி, இல்ல வாய்மொழி மூலமாவும் சரி, உங்களுடைய கதைகளை பதிவு பண்ணலாம். அந்த வகையில இன்றைக்கு உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில முதலாவதான குறுங்கதை அன்பு அகிலம் வெல்ல செய்யும். இந்த கதையோட முக்கிய கதாபாத்திரம் மாலதின்ற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுதான் படிச்சு 12 வகுப்புல நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்று இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு கல்லூரிக்கு சேர அந்த அளவுக்கு போதிய பணம் இல்ல. ஏன்னா அவங்க மேற்கொண்டு இன்ஜினியர் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அரசு கல்லூரியிலயும் அவங்களால சேர முடியல. காரணம் என்ன அப்படின்னா, கல்லூரி அவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தொலைவுல இருக்கு. அந்த பொண்ணு, அவங்க அம்மா, அவங்க தம்பி, இவங்க மூணு பேர் தான் அந்த குடும்பத்துல. இந்த பொண்ணோட அம்மா இரவு நேர டிஃபன் கடை வச்சிருக்காங்க. இந்த டிஃபன் கடையை தான் அந்த பொண்ணு பாத்துக்கணும். காலையில கல்லூரிக்கு போயிட்டு மாலையில டிஃபன் கடையை வந்து பாத்துக்கணும்ன்றதுனால தொலைதூரமா எங்கேயுமே சென்று படிக்க முடியாத சூழல் அந்த பொண்ணுக்கு இருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜ்லயும் சேர முடியாம ஃபீஸ் ரொம்ப கூட இருக்குன்னு அவங்க சேராம இருக்காங்க. அந்த நேரத்துலதான் அவங்க அம்மா கூட அந்த டிஃபன் கடையில போய் உதவி செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த பொண்ணோட கடைக்கு தினமும் ஒரு நபர் பார்சல் வாங்க வருவாரு. அதே மாதிரிதான் வழக்கம் போல அன்னைக்கும் பார்சல் வாங்கிட்டு என்ன படிச்சு முடிச்சிட்டீங்களா, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த நபர் மூலமா இன்னொரு நபரும் அந்த பொண்ணுடைய கடைக்கு சாப்பிட வராங்க. அப்படி சாப்பிட வரும்போது அந்த பொண்ணு அவ்வளவு வேலை பாக்குறத பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த சின்ன வயசுலயே அம்மாவுக்கு உதவி செஞ்சுட்டு நல்லபடியா படிக்கவும் செஞ்சிருக்காங்க, 12 வகுப்புல நல்ல மதிப்பெண்ணும் எடுத்திருக்காங்களே அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கும் போது அதே நபர் மீண்டும் ஒரு நாள் வந்து அவங்க கடைக்கு சாப்பிட வந்தாங்க. அவங்க கடைக்கு சாப்பிட வரும்போது ஒரு வயசான பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த பாட்டி சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்ல, ஒரு 10 ரூபாய் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா ஏதாவது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அந்த பொண்ணுகிட்ட கேட்டிருக்காங்க. இந்த பொண்ணும் அவங்க கடையில இருக்கக்கூடிய அந்த இட்லி எடுத்து அதை பார்சல் பண்ணி கொடுக்கறாங்க. கொடுத்தோடனே அந்த பாட்டி மனசார வாழ்த்துனாங்க. இத அந்த நபர் பாக்குறாரு. அந்த பாட்டி அதுக்கப்புறம் தினமும் அந்த பொண்ணுடைய கடைக்கு வராங்க. இந்த பொண்ணு ஒரு நாள் கூட சலிக்காம அந்த பாட்டிக்கு பார்சல் கட்டி கொடுக்கறாங்க. இத பார்த்த அந்த நபர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு. இந்த சின்ன வயசுலயே இந்த பொண்ணுக்கு இவ்வளவு பக்குவமா, இவ்வளவு அன்பு செலுத்துறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட அன்பை பார்த்து இந்த நபர் வியக்கிறாரு. அதே மாதிரி மீண்டும் அந்த நபர் வந்து சாப்பிடலாம்னு வரும்போது அந்த நபர் வந்து பர்ச வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டாரு. நான் பர்சையே வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க, நீங்க தினமும் எங்க கடைக்கு வரவங்க தானே, நீங்க எங்களை ஏமாத்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அன்னைக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புற. ஒரு நாள் அந்த நபர் என்ன பண்றாரு, நாம அந்த பொண்ணுடைய நேர்மைய சோதிச்சு பார்ப்போம் அப்படின்னு ஒரு நாள் கடைக்கு சாப்பிட வரும்போது அந்த பொண்ணோட கடையிலேயே ஒரு 10,000 ரூபாய் தொகையையும் 1,00,000 மதிப்புள்ள மோதிரத்தையும் ஒரு கவர்ல வச்சு மறந்து வச்சுட்டு போன மாதிரி நடிச்சிருக்காரு. இத

0: தெரியாது அந்த பொண்ணு. அச்சோ அவர் சாப்பிட்டு அந்த பொருளை இங்கே வச்சுட்டு போயிட்டாரே அப்படின்றத கவனிச்சுட்டு திரும்ப வருவாருன்னு நம்ம காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பொருளை பத்திரமா எடுத்து வைக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல அவங்க தம்பி, அம்மா இவ்வளவு பணம் இருக்கு நாம வச்சுக்கலாமா, நாமளும் ரொம்ப கஷ்டப்படுறோம்னு அவங்க தம்பி சொல்லும் போது கூட அந்த பொண்ணு உடனே அவங்க அம்மா கிட்டையும் தம்பி கிட்டையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம உழைச்ச பணம் மட்டும்தான் நமக்கு தேவை, அடுத்தவங்க உழைக்கிற பணம் நமக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு தினமும் காத்திருக்காங்க. இப்படியே ஒன்றரை வாரம் போகுது, அந்த நபர் திரும்ப கடைக்கே வரல. ஒன்றரை வாரம் கழிச்சு திரும்ப அந்த நபர் வராரு. வரும்போது அந்த நபர் எந்த ஒரு வார்த்தையுமே அந்த பொண்ணுகிட்ட கேட்கல. இன்னைக்கு நைட் என்னமா டிஃபன் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் கேட்டாங்க. நீங்க ஒன்றரை வாரத்துக்கு முன்னாடி எங்க கடைக்கு சாப்பிட வந்தப்போ ஒரு மஞ்சள் பையில பணமும் மோதிரமும் இருந்துச்சு, அதை நீங்க மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எடுத்து கொடுத்தாங்க. இதை பார்த்து அந்த நபர் ரொம்ப வியந்துட்டாருங்க. உடனே என்ன செஞ்சாரு தெரியுமா, அந்த பொண்ணுக்கு அட்மிஷனும் வாங்கி தராங்க. கடைசியில அந்த நபர் யாரு அப்படின்னா, அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கல்லூரியோடைய நிறுவனர் தான் அந்த நபர். இந்த பொண்ணுடைய நேர்மையை தெரிஞ்சுக்கிட்டும், இந்த பொண்ணு எல்லாரும் மேல வச்சிருக்கக்கூடிய பாசத்தை தெரிஞ்சுக்கிட்டும், இந்த பொண்ணு நல்லா படிக்கக்கூடிய பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டும் அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருக்காரு அந்த நபர். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேங்க. உண்மையாவும் உழைப்பாவும் அன்பாவும் இருந்தோம் அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் அப்படின்றத இந்த கதை நமக்கு நிரூபிச்சிருச்சு. கதையில பல விதம் இருக்குங்க, அதுல இன்னொரு விதம் சிறார்களுக்கான கதை. அதாவது இதுக்கு முன்னாடி கேட்ட கதை இது கற்பனையற்ற ஒரு யதார்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு கதை. ஆனா நீங்க இப்ப கேட்க போறது ஒரு கற்பனையான கதை. அதாவது ஒரு பொருள் பேசினா எப்படி இருக்கும், இதுதான் ஆங்கிலத்துல ஃபேண்டசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கற்பனைகளை அதிக எந்த கதை புகுத்தும் அப்படின்னா சிறார்களுக்கான கதைகள் தான். அப்படி பள்ளி படிக்கக்கூடிய மாணவி விகாசினி தன்னுடைய நடையில ஒரு கதை சொல்லிருக்காங்க. வாங்க அது என்ன கதைன்னு கேக்கலாம்.
1: ஒரு பெரிய கடலுக்கு நடுவுல ஒரு குட்டி தீவு ஒண்ணு இருந்துச்சு. அந்த குட்டி தீவுல காலையில சூரிய வெயில் பட்டதுல இருந்து அந்த சூரியன் வெயில் மறையிற வரையும் சிரிப்பு சத்தம் மட்டும்தான் கேக்கும். அது இரவானா அந்த சிரிப்பு சத்தம் எல்லாம் அப்படி ஆயிரம் சிங்கம் உள்ள புந்த மாதிரி கொட்ட சத்தமா கேக்கும். இந்த நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கோ நீங்க ஆசைப்படுறீங்களா? இந்த நாட்டோட பேர் வந்து லட்டு நாடு. இந்த லட்டு நாட்டுல வந்து காலையில மதியம் இரவு சாப்பாடு டீ காபி எல்லாம் அந்த மக்கள் வந்து லட்டு தான் சாப்பிடுவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க எல்லாத்தோட பேர் வந்து லட்டு ராணி, ராணி பேர் லட்டு ராணி, ராஜா பேர் லட்டு ராஜா, என் பேர் வந்து லட்டு விகாஷ்னி, என் தம்பி பேர் வந்து லட்டு சிக்லு புக்லு, என் தங்கை பேர் வந்து லட்டு பும்பும்பு, அப்படிதான் எல்லாத்தோட பேரும் இருக்கும். அவங்களோட லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ஆடி முடிச்சுட்டு வயிறு குழம்பு சிரிப்பாங்க. இப்படிதான் அவங்க எல்லாம் வயிறு குழுங்க சிரிப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னு பாக்கலாம். ஏன்னா அங்க ஒரு தேவதை கோவில் இருந்துச்சு. அந்த தேவதையோட பேர் வந்து என்ன தெரியுமா? அந்த தேவதையோட பேர் கூட லட்டு தேவதை. அந்த தேவதை கோவில்ல ரெண்டு பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த ரெண்டு பேத்தோட பேர் வந்து லட்டு ஞானியும் லட்டு நிலாவும் உட்கார்ந்துருந்தாங்க. லட்டு ஞானிட்ட வந்து லட்டு நிலா கேக்குறா, லட்டு நிலா யாருன்னா லட்டு ஞானியோட வளர்ப்பு பொண்ணு. அவ வந்து கேக்குறா லட்டு ஞானிட்ட, லட்டு ஞானி நீங்க மட்டும் ராஜா, உங்களுக்கு மட்டும் பெருசு பெருசா புதுசு புதுசா அழகழகா பரிசு தராரு, கூட நான் வரேன், என்ன கண்டுக்கிறதே இல்ல அப்படின்ற. ஓ அதுவா, நான் வந்து எழுத படிக்க தெரியும், அதனாலதான் வந்து என்ன பரிசு தராரு, எழுத படிக்கிறது அவ்வளவு முக்கியமா அப்படின்னு கேக்குறா. ஆமா அப்படின்றாரு. அப்ப நான் நாளைக்கு வரேன், எனக்கு எழுத படிக்க சொல்லி கொடுங்க அப்படின்றா. சரி அப்படின்றாரு. அதே மாதிரி அவளோ எழுத படிக்க தெரிஞ்சு நல்லா எழுதி படிச்சு அவளோ ராஜா கிட்ட பரிசு பெருசா புதுசு புதுசா அழகழகா பரிசு வாங்குறான். அப்படி வந்து அவ பரிசு வாங்கினோட அந்த பேனாவுக்கு நன்றி சொல்றா. பேனா வந்து கைக்கு நடுவுல வச்சு, என் இனிய பேனாவே, உன்னை இத்தனை நாள் எந்த ரூபத்துல பார்த்தேன், எல்லா ரூபத்திலயும் பார்த்தேன். முதல்ல நீ பென்சிலா இருந்த, அப்புறம் பேனாவா மாறின, அப்புறம் உன்னாலதான் நான் குட் ஸ்டார் எல்லாம் வாங்கினேன், உனக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படி சொல்லி இந்த கடைய முடிக்கிறோம்.
0: மாணவி விகாசினி அருமையா கதை சொல்லிருக்காங்க இல்லங்க. ஒரு லட்டுவை வச்சு ஒரு ஃபேண்டசியான உலகத்தை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள கல்வி அப்படின்றத வந்து சொல்லிருக்காங்க. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இலக்கிய புனைவு கதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதை எப்படி இருக்கும்னா, இலக்கியத்துல நடந்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்வை எடுத்துட்டு அதுல வந்து கொஞ்சம் புனைவை சேர்த்து சொல்லுவாங்க. திருக்குறள்ல இருக்கக்கூடிய பொருளை எடுத்து அதற்கு சார்ந்த ஒரு கதையை கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு எழுத்தாளர்கள் எழுதிட்டு இருக்காங்க. திருக்குறள்ல உள்ள புகழ் அப்படின்ற அந்த அதிகாரத்துக்கு இணங்க குறுங்கதை மாணவி சொல்றாங்க. அவங்க யாரு, என்ன கதை சொல்ல போறாங்க அப்படின்றத கேட்டுட்டு வந்துடலாமா?
2: ஹாய்.

0: வணக்கம், நான் உங்கள் மதுமிதா. நான் மணச்சநல்லூர் அரசு மாதிரி மகளிர் மேல்நிலை பள்ளியில் 11ஆம் வகுப்பு முடித்துவிட்டு 12ஆம் வகுப்பு செல்லவிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு என்னன்னா புகழ். சரி, வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். பாட்டி, எனக்கு ஒரு சந்தேகம் என்றான் ஒரு பையன். சொல்லுடா ராசா என்றார் பாட்டி. ஏன், நம்ம நாட்டு மன்னரை எல்லோரும் தினமும் வாழ்த்துறாங்க பாட்டி என்று கேட்டான் அந்த பையன். அட, என்னடா இது கேள்வி? நம்ம மன்னர் நம்ம ஊர்ல இருக்க எல்லா மக்களுக்கும் வேலை தந்து ஊதியமும் கொடுக்கிறாரு. மூன்று வேளைக்கும் சத்தான உணவுகளையும் கொடுக்கிறாரு. ஒரு முறை ஒரு 7 வயது குழந்தை மன்னரிடம் நான் படிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் ஒரு பள்ளிக்கூடத்தையே கட்டி கொடுத்தார். தான் மட்டும் வாழாமல் தன் மக்களையும் வாழ வைக்கிறவரு தான் நம்ம மன்னர் கண்ணா என்றார் பாட்டி. சரி பாட்டி, ஆனால் இதையெல்லாம் ஏன் அவர் செய்கிறார் என்று கேட்டான் அந்த பையன். பிற மன்னர்களை போன்று இவரும் சுயநலமாக இருக்கலாமே என்று இன்னொரு கேள்வியும் கேட்டான். பிற மன்னர்கள் மறைந்தவுடன் அவர்களுடைய ஆட்சியும் மறைந்துவிடும். ஆனால் நம் மன்னர் மறைந்தாலும் அவருடைய புகழ் என்றும் ஆட்சி செய்து கொண்டே இருக்கும் என்றார் பாட்டி. ஓ, இப்பதான் எனக்கு புரியுது பாட்டி என்றான் அந்த பையன். இதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக தான் திருவள்ளுவர் புகழ் என்ற அதிகாரத்தையே இயற்றியுள்ளார். இதனை நாம் உணர்ந்து உலகில் சிறந்த மனிதனாக வாழ வேண்டும். வாழும் காலத்தில் தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவர்களை காலம் கடந்தாலும் அனைவரும் வாழ்த்தி புகழ்வார்கள். இதுதான் வந்து நம்ம கதையோட கருத்து. இன்றைய உலகத்துல நம்ம சுயநலமாக இருக்கக்கூடாது. முடிந்தவரையும் நம்மளால பிற மனிதர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யணும். ஒருவேளை நம்ம இறந்தாலும் நம்ம செஞ்ச உதவி அவங்க மனசுல எப்பயும் பசுமையாகவே இருக்கும். இந்த கதையில இருந்து நீங்க நல்ல கருத்துக்களை கத்திருப்பீங்க நான் நம்புறேன். இத உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.
1: பள்ளி மாணவி மதுமிதா நம்ம கிட்ட அருமையா ஒரு குறுங்கதை பகிர்ந்துகிட்டாங்க. கண்டிப்பா இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகள் விமலாவோடு இணையலாம். நன்றி. முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இளையோர் குறுங்கதை.

0: ஆகாஷ்வாணி. மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் எல்லை பாதுகாப்பு படையின் 23வது பட்டமளிப்பு விழா மற்றும் ருஸ்தம்ஜி நினைவு உரை 2026 பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: மோகன் ஆர் டி அண்ட்ரியூ, ஆயே விஞ்ஞான் பவன் சலே.

0: ஈயாத உலோபமும் மாட்சியில்லாத மான உணர்வும் தகுதியில்லாத உவகையும் தலைவனாக இருப்பவருக்கு கேடு தரும் குற்றங்களாகும்.
1: இவ

ஆனா இப்போ மக்கள் தொகை வளர்ச்சி அதிகமாகிட்டே போறதால அவங்களோட தேவைக்காக இயற்கை சுரண்டப்படுது. அதீத அறிவியல் வளர்ச்சியால உருவாகக்கூடிய அதிநவீன கருவிகளும் மனிதர்களோட போட்டி போட்டு அதிகமாகிட்டே போகுது. நாம பயன்படுத்திட்டு தூக்கி எறியக்கூடிய நெகிழிகள் எல்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்தா அதுவே ஒரு பெரும் குப்பையா இயற்கை வளத்தை பாதிக்குது. நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்காத வண்ணம் நம்மால முடிந்தளவு குப்பைகளை உருவாக்காம இருக்கிறது தான் நல்லது. அந்த காலத்துல உணவகங்கள்ல இலைகளில் மடிக்கப்பட்டு உணவுப் பொருட்களை வீட்டுக்கு வாங்கி வந்தோம். சூடான பானங்களை அதற்கு ஏற்ற பாத்திரங்கள்ல வாங்கி வருவோம். கடைகளுக்கு பொருட்கள் வாங்க துணிப்பை எடுத்துக்கிட்டு போவோம். அப்போதெல்லாம் இந்த நெகிழி பொருட்களை அதிகமா பார்க்கவே முடியாது. ஆனா இப்போ எங்கு போனாலும் ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய குப்பை பொருட்கள்ல நாம எல்லாத்தையும் வாங்குறோம். அதனால பூமி மட்டுமா பாதிக்கப்படுது? முதல்ல பாதிக்கப்படுறது நம்ம உடல் நலம் தானே. நாகரிகம்ங்கிற பெயர்ல நாம எவ்வளவு குப்பைகளை உருவாக்குறோம்னு நினைச்சா அது புரியும். நாமளும் நம்மோட வருங்கால சந்ததிகளும் நலத்தோடு வாழ இயற்கைய பாதிக்காத வகையில பொருட்களை பயன்படுத்துறது அவசியம். இயற்கையை நேசிப்போம், தூய காற்றை சுவாசிப்போம்,

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: இயற்கை எழில் கொஞ்சம் சோலைகள், அருவிகள், மலைகள், நாடு நகரங்கள்னு ஒரு காலத்துல அமைதியா இருந்த இடமெல்லாம் இப்போ இறைச்சலோடையும் வறட்சியோடையும் மூச்சு விடக்கூட சிரமப்படுற அசுத்த காற்றோடையும் அமைதியற்ற ஒரு நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இயற்கை வளங்கள் அதிகமாகவும் மக்கள் நெருக்கடி குறைவாகவும் இருந்த அந்த காலத்துல நம்மளோட தேவைகளும் குறைவாக நிறைவு செய்யக்கூடிய விதமா இருந்துச்சு.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் 936 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:10. நேயர்கள் கேட்கலாம் சங்கீத சாரல் நிகழ்ச்சியில். இன்று அன்னமாச்சாரியார் சரிதம், இசை சித்திரம், அமைப்பு NC மாதவ்.

0: சுந்தர தெலுங்கு மொழியின் முதல் வாகேயக்காரர். அம்மொழியில் இலக்கிய மறுமலர்ச்சியை தோற்றுவித்தவர்களில் முதன்மையானவர் ஸ்ரீ தாளப்பாக்கம் அன்னமையா என்று அன்பாக அழைக்கப்படும் அன்னமாச்சாரியார் ஆவர்.
1: ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் ராஜம்பேட்டை தாலுக்காவில் உள்ளது தாளம்பாக்கம் என்னும் ஒரு சிற்றூர். அங்கு ஸ்ரீ நாராயண சூரி லட்சுமாம்பா எனும் தம்பதியினருக்கு திருமகனாக அவதரித்தார் அன்னமாச்சாரியா. அவர் வாழ்ந்த காலம் 1408 முதல் 1503 வரை. சிறுவயதிலிருந்தே அவர் பாடுவதிலும் இசைப்பாடல்கள் இயற்றுவதிலும் மிகுந்த திறமை பெற்றிருந்தார். தன்னுடைய 16வது வயதில் திருமலை திருப்பதி கோவிலுக்குச் செல்லும் போது திருவேங்கடவனின் அருட்பார்வை

0: அவருக்கு கிட்டியதால் ஞானோதயம் ஏற்பட்டு தினம் ஒரு பாடல் இயற்றுவேன் என்று சபதம் மேற்கொண்டு பாடல் புனையலாயினார்.
1: அவர் இயற்றிய பாடல்களின் எண்ணிக்கை 32,000 மேலே. ஆனால் அவற்றில் இன்று நமக்கு கிடைப்பவை சுமார் 12,000 பாடல்கள்தான். இவருடைய பாடல்கள் சங்கீர்த்தனங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த சங்கீர்த்தனங்களில் பக்தியும் இசையும் தெலுங்கின் இனிமையும் சேர்ந்து விரவி இருக்கின்றன. பாமரரும் பாடும் நாட்டுப்புற பாடல்களை போன்றும் இவர் பாடல் இயற்றியிருக்கின்றார்.
0: இவர் ஸ்மார்த்தராக இருந்து பின்னர் ஸ்ரீ வைஷ்ணவராக மாறியவர். அகோபில மடத்தின் முதல் பீட்டாதிபதியான அதிவன் சடகோப யதீந்திர மகாசுவாமிகள் தாம் வைஷ்ணவ நெறியில் ஈடுபடச் செய்தவர். இதன் பின்னர் அன்னமாச்சாரியார் அனைத்து வைஷ்ணவ திருத்தலங்களுக்கும் ஸ்தல யாத்திரை மேற்கொண்டு அங்குள்ள அர்ச்சாவதார மூர்த்திகளின் மேல் கீர்த்தனங்கள் ஏற்றுள்ளார்.
1: சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளுக்கு ராமன் மீதும், ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதருக்கு அம்பாளின் மீதும், ஜெயதேவருக்கு கிருஷ்ணன் மீதும் உள்ளது போல அன்னமாச்சாரியாவுக்கு திருவேங்கடவனின் மீது அதீத பக்தி. அதனாலே திருமலை திருப்பதி கோவிலுடன் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டு அக்கோவிலில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளையும் தனது பாடல்களில் பதிவு செய்து வைத்திருக்கின்றார். தனது பெருஞ்செல்வத்தை திருமலை கோவிலின் திருப்பணி, திருக்குளத்தின் திருப்பணி, சுற்றுப்புற மதில்களின் திருப்பணி என்று தம்மை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டிருந்தார். இவற்றிற்கெல்லாம் தகுந்த கல்வெட்டு பதிவுகள் திருமலையில் திருப்பணி நடந்த அந்த இடங்களில் பதிவாகி இருப்பதை இன்றும் நாம் காணலாம்.
0: கோவிலில் நடைபெறும் நித்தியப்படி பூஜைகள், நியமங்கள், கல்யாண உற்சவம் குறித்த விவரங்கள் எல்லாம் இவர் பாடல்களில் பரவி இருப்பது அழிக்க முடியாத வரலாற்று பதிவுகளாகும்.

0: இவர் 50 வகையான இசைப்பிரிவுகளில் பாடல் இயற்றியிருக்கின்றார். வடமொழியிலும் வேறு சில மொழிகளிலும் கூட இவர் சங்கீர்த்தனங்கள் இயற்றியுள்ளார். பஜனை பத்ததிக்கு அன்னமையாவே மூல புருஷர் என்று எட்டயபுரம் ஸ்ரீ சுப்ராம தீட்சிதர் தன்னுடைய சங்கீத சம்பிரதாய பிரதர்சினி என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். இவர் தாம் இயற்றிய ஒரு கீர்த்தனத்தில், ஒக்க சங்கீர்த்தனே சாலு ஒட்டிகை மமுரட்சிம்பக தக்கினவி பண்டாரான தாட்சியுண்டனே, ஒரு கீர்த்தனமே போதுமே என்னை காப்பாற்றுவதற்கு, மற்றவையெல்லாம் பண்டகசாலையிலே.
1: தாச்சுகோ நீ பாதாலகு தகனே ஜேசின பூஜலிவி பூச்சி நீ கீருதிரூப புஷ்பமுலு வினையா. நான் படைத்த இந்த பாடல்கள் எல்லாம் உன்னுடைய திருவடிகளுக்கு அர்ச்சிக்கப்பட்ட மலர்கள். இவற்றை நீயே ஒளித்து வைத்துக் கொள்ளலாம். இதனால்தானோ என்னவோ திருமலை கோவிலுள் உண்டியலுக்கு அருகில் இருக்கும் ஒரு சிறிய அறையில் பல நூற்றாண்டுகளாக அவர் இயற்றிய பாடல்கள் அடங்கிய ஓலைச்சுவடி கட்டுகள் சூரிய வெளிச்சத்தையே பார்க்காமல் உறங்கிக் கிடந்தன. இந்த அறைக்கு சங்கீர்த்தன பண்டாரம் என்று பெயர்.

0: அன்னமையாவின் காலத்தில் அவருடைய பாடல்கள் எல்லாம் ஓலைச்சுவடிகளில்தான் எழுதும் பழக்கம் இருந்தது. பின்னர் அவருடைய திருமகனார் பெரிய திருமலாச்சாரியாரின் காலத்தில் இந்த பாடல்கள் எல்லாம் செப்பேடுகளில் பொறிக்கப்பட்டன.
1: திருமலை கோவில் தவிர அகோபிலம், ஸ்ரீரங்கம் கோவில்களுக்குள்ளேயும் அவரது பாடல்கள் வைக்கப்பட்டிருந்தன. அது தவிர சில பாடல்கள் அடங்கிய ஓலைச்சுவடிகள் தஞ்சை சரஸ்வதி மஹால் நூல் நிலையத்திலிருந்தும் சென்னை கிழக்கிந்திய ஆவண காப்பக நூல் நிலையத்திலிருந்தும் கூட கிடைக்கப்பெற்றன.
0: இவருடைய சாகித்யங்கள் பற்றிய முதற் குறிப்பை 1816 ஆண்டில் ஏடி கேம்பல் என்பவர் கோவில் அறைகளை சோதிக்கச் சென்றபோது அங்கு சில சுவடிகளில் இறைவனை போற்றும் கீதங்கள் இருப்பதை கண்டறிந்து சொன்னார். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினர் 1922 ஆண்டு இந்த செப்பேடுகளை பிரித்து எடுத்து அவற்றில் தத்துவ பாடல்கள் அடங்கிய 363 செப்பேடுகளையும் ஸ்ருங்கார ரசம் பற்றியதான 1921 செப்பேடுகள் இருப்பதையும் கண்டறிந்தனர்.

0: அதுவரை இவருடைய கீர்த்தனங்கள் பொதுவாக யாருமே அவற்றை அறியாத வகையிலும் பயன்பாட்டில் இல்லாமலும் இருந்தன. அவர் காலத்திற்கு பிற்பட்ட சங்கீத மும்மூர்த்திகள் கூட அவரை பற்றி தம்முடைய கீர்த்தனைகளில் குறிப்பிடாமலேயே விட்டுவிட்டனர். சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் அவர் தம் கீர்த்தனைகளில் ராமதாசரை பற்றியும் புரந்தரதாசரை பற்றியும் கூட குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அன்னமாச்சாரியாவை பற்றி அக்காலத்தில் அவருடைய மகனையும் பேரனையும் தவிர வேறு யாரும் குறிப்பிட்டதாக தெரியவில்லை.
1: அன்னமாச்சாரியாவின் பாடல்களில் அந்த பாடலின் ராகம் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் தாளம் முதலிய பிற குறிப்புகள் எதுவும் இடம்பெறவில்லை. மேலும் அவருக்கென்று நேரடியான சங்கீதம் மற்றும் மூல வர்ணமிட்டு நமக்கு முறையாக தெரியாமல் போனது. இவருடைய பாடல்களில் சுமார் 90 ராகங்களை பயன்படுத்தியிருக்கிறார். அதில் ராமக்ரியா, தேசாளம், சாளங்க நாட்டை, தேசாட்சி, சாமந்தம், முகாரி பந்து முதலிய அபூர்வ ராகங்களும் அடங்கும். அன்னமையாவின் பாடல்களை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம்.
0: முதலாவது அத்தியாத்ம சங்கீர்த்தன வகையை சார்ந்தது. இது பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட நீதி போதனைகளுடன் எழுதப்பட்ட தத்துவ பாடல் வகையினைச் சேர்ந்தது. இதில் வேதங்களின் ஏற்றத்தையும் காணலாம்.

அடுத்த வகை சிருங்கார சங்கீர்த்தனமாகும். நாயக நாயகி பாவம் ததும்பும் வகையில் இயற்றப்பட்ட அகத்துறை பாடல்கள் வகையாகும். சிருங்கார மஞ்சரி என்று மதுர பக்தியில் ஊறி திளைக்கும் ஆண்டாள் நாச்சியார் திருமாலின் மீது பாடியது போன்றதொரு படைப்பையும் அமைத்த சிறப்பு இவருக்கு உண்டு. இது ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியமாவது குறித்த பாடல்களால் நிறைந்தது.

0: இந்த சங்கீர்த்தனங்கள் தவிர இராமாயணத்தை 2-2 அடிகளால் துவிபத காவியமாகவும் இவர் இயற்றியிருக்கின்றார். வடமொழியில் சங்கீத லட்சணம் எனும் இசை இலக்கண நூலையும் இவர் படைத்திருக்கின்றார். இந்த நூல் இவரது பேரன் சின்னையாவால் தெலுங்கில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு தற்பொழுது திருமலை திருப்பதி தேவஸ்தான வெளியீடாகவும் வந்துள்ளது.
1: 100 பாடல்களை கொண்ட 12 சதகங்களையும் பிரபந்தங்களையும் பதங்களையும் அன்னமாச்சாரியா இயற்றியுள்ளார். இவருக்கு பத கவிதா பிதாமகர் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இவருடைய ஒரு தாலாட்டு பாடலான ஜோ அச்சுதானந்த ஜோ ஜோ முகுந்தா எனும் பாடல் ஆந்திர மாநிலம் முழுவதும் இன்றளவும் பாடப்படும் ஒரு புகழ்பெற்ற பாடலாகும்.

0: திராவிட வேதமான 4000 திவ்ய பிரபந்தத்தின் சாரத்தை குறித்து இவர் பாடல் இயற்றியதால் இவருக்கு பஞ்சாகம சார்வபௌமர் என்றும் ஹரிசங்கீர்த்தன ஆச்சாரியா போன்ற சிறப்பு பெயர்களும் உண்டு.
1: தனது படைப்புகள் அனைத்திலும் தனது பெயரை முத்திரையாக குறிப்பிடாமல் வெங்கடேஸ்வரா எனும் தனது இஷ்ட தெய்வத்தின் பெயரையே முத்திரையாக கொண்டு பாடல் அமைத்தது இவரின் தனிச்சிறப்பு எனலாம்.
0: தாளப்பாக்கம் அன்னமையாவின் எல்லா பாடல்களும் திருவேங்கடவன் புகழ் பாடுபவை என்றாலும் மற்ற தெய்வங்களான ஸ்ரீரங்கநாதர், ராமபிரான், நரசிம்மர், தசாவதார மூர்த்திகள், ஹனுமான், சுதர்சனர், விட்டலன் போன்ற அநேக தெய்வங்களின் மீதும் இவர் பாடல் இயற்றியிருக்கின்றார்.

தென்னிந்திய இசையில் இவர் தோற்றுவித்த மரபுகள் பல பின்வந்தோரால் வளர்க்கப்பட்டன. பஜனை மரபினை தொகுத்து வழங்கியதிலும் பல்லவி, அனுபல்லவி, சரணம் போன்ற பிரிவுகளை அமைத்துப் பாடும் வழக்கமும் இவர் காலத்திலிருந்தே தொடங்கியிருக்க வேண்டும் என்று இசை ஆராய்ச்சி வல்லுநர்கள் கருதுகின்றனர். மேலும் இவரும் புரந்தரதாசரும் நேரில் சந்தித்ததாகவும் கூட குறிப்பிடுகின்றனர்.

இசைப்பாடல் இயற்றுவதில் அன்னமாச்சாரியா மட்டுமல்லாது அவர் தம் குடும்பமே அதில் சிறந்து விளங்கியது என்றால் மிக இல்லை. அவரின் இளைய மனைவி திம்மக்கா தெலுங்கு இலக்கிய உலகின் முதல் பெண் கவிஞர்.

0: சுபத்ரா கல்யாணம் எனும் ஓர் காவியத்தை படைத்துள்ளார். அன்னமையாவின் திருமகனார் பெரிய திருமலாச்சாரியா, அவரது பேரன் சின்னையா என்று அழைக்கப்படும் திருமலாச்சாரியா ஆகியோரும் ஏராளமான பாடல்களை புனைந்துள்ளனர். அன்னமாச்சாரியா, பெரிய திருமலாச்சாரியா, சிறிய திருமலாச்சாரியா ஆகிய மூவரையும் தாளப்பாக்க கவித்ரயம் என்றே அழைக்கின்றனர். இந்த சிறிய திருமலாச்சாரியாதான் தனது தாத்தாவின் வரலாற்றை எழுதி வெளியிட்டார். மேலும் அவரின் வடமொழி படைப்பையும் மொழியாக்கம் செய்து வெளியிட்டார்.
1: அன்னமாச்சாரியாவின் பெரும்பான்மையான பாடல்கள் அவரது மகன் பெரிய திருமலாச்சாரியாவினால்தான் செப்பேடுகளில் பொறிக்கப்பட்டன. இந்த செப்பேடுகளில் பொறிக்கும் வழக்கம் தெலுங்கு இலக்கிய வரலாற்றில் தாளப்பாக்க கவிஞர்களிடம் மட்டுமே காணப்படும் ஒரு தனிச்சிறப்பு பெற்ற முறையாகும். இந்த வழக்கம் இவர்கள் காலத்திற்கு முன்னரும் பின்னரும் வழக்கில் இருந்ததாக தெரியவில்லை. மேலும் திருக்கோவில்களுக்குள் பாடல்கள் பாதுகாக்க வைத்திருக்கும் முறையையும் யாரும் செய்திருப்பதாக தெரியவில்லை. தாளப்பாக்கம் குடும்பத்தினர் மொத்தம் 42 படைப்புகளை தெலுங்கு இலக்கிய உலகிற்கு அளித்துள்ளனர்.
0: 1949 பிறகுதான் இவரது பாடல்களின் புகழ் மெல்ல மெல்ல பரவ தொடங்கியது. அறிஞர்கள் எல்லாம் அவரது இலக்கிய புலமையை சுவைக்க தொடங்கினர். இசையறிஞர்கள் அவர் தம் பாடல்களுக்கு மெட்டமைத்து பாடி மகிழ்ந்தனர். தத்துவ அறிஞர்கள் அவரின் தத்துவ கருத்துக்களுக்கு விளக்கமறிந்து மகிழ்ந்தனர். மொழியியல் அறிஞர்கள் அவருடைய சொல்லாட்சி குறித்து இன்றளவும் ஆராய்ச்சி செய்து வருகின்றனர்.
1: பக்தி பாவங்களுடன் கூடிய அன்னமாச்சாரியாவின் பாடல்களின் மூலம் நாடெங்கும் ஸ்ரீ வேங்கடேச பக்தி நெறியை பரப்பும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தார் 1978 ஸ்ரீ அன்னமாச்சாரியா சங்கீர்த்தன அறக்கட்டளை என்ற அமைப்பை ஏற்படுத்தினர்.
0: அதில் மொழியியல் அறிஞர்களான வேட்டூரி பிரபாகர சாஸ்திரி, ராள்ளப்பள்ளி அனந்தகிருஷ்ண சர்மா, கௌரிபெத்தி ராமசுப்பையா போன்ற அறிஞர்களின் பெருமுயற்சியால் ஏறக்குறைய எல்லா பாடல்களும் 31 தொகுதிகளாக வெளிக்கொணரப்பட்டுள்ளன. அவரது பாடல்களை அனைவரும் ஒரே பாணியில் பாடிடும் வகையில் திருமதி எம்எஸ் சுப்புலட்சுமி, டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா, நேதுநூறி கிருஷ்ணமூர்த்தி, ஓலேட்டி வெங்கடேஸ்வரலு, ஸ்ரீரங்கம் கோபாலரத்னம், நூக்கல சின்ன சத்யநாராயணா போன்ற இசைக்கலைஞர்களை கொண்டு பாடச் செய்து ஒலிப்பேழைகளிலும் குறுந்தகடுகளிலும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டிருக்கிறது.
1: இதனாலேயே தமிழ்நாட்டில் அதிவோ அல்லதிவோ, பிரம்ம கட்டிகின பாதமு, கந்தமு பெய்யருக, நானாட்டி பிரதுகு நாடகமு போன்ற பாடல்கள் பிரபலமாயின. மேலும் ஸ்வர அமைப்புகளுடன் கூடிய பல புத்தகங்களையும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டு வருகின்றது.

அன்னமாச்சாரியாவின் பாடல்களை நம் தமிழ்நாட்டில் பாடும் வழக்கம் பஜனை சம்பிரதாய பிதாமகரான புதுக்கோட்டை அப்பா என்று அன்போடு அழைக்கப்படும் ஸ்ரீ கோபாலகிருஷ்ண பாகவதர் அவர்களாலேயே தோற்றுவிக்கப்பட்டது. இன்றளவும் அவருடைய சீடர்கள் பஜனைகளில் தோடைய மங்களத்தில் அன்னமாச்சாரியாவின் பாடல்கள்

0: பாட்டை பாடி வருவது ஒரு தனி சிறப்பாகும்.
1: பக்தி, பொருள், பாவம் இவற்றுடன் இயற்றப்பெற்ற அன்னமாச்சாரியாவின் பாடல்களை பாடுபவர்கள் அவற்றை கருத்தில் கொண்டு பாடினால்தான் அவர் பாடல்களுக்கு நாம் செலுத்திடும் உண்மையான பக்தியாக அமையும் என்றால் அது மிகையல்ல.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சங்கீத சாரலில் அன்னமாச்சாரியார் சரிதம், இசை சித்திரம், அமைப்பு என் சி மாதவ் அவர்கள்.
1: ஆண்டவா, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்புறாங்க, எங்க இருந்தா நமக்குன்னு வராங்களோ.
2: ரைட்ல கைய போடுவோம், அதே நேரத்துல லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுவோம், ஆனா ஸ்ட்ரைட்டா போய் போலீஸே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க தெரியுமா?
1: ஆமாங்க, பாதி பேர் இப்படிதான், ஒண்ணு தப்பா இண்டிகேட்டர் போடுறாங்க, இல்லனா இண்டிகேட்டரே போடாம திரும்புறாங்க, இல்லனா போட்ட இண்டிகேட்டரை ஆஃப் பண்ணாமே போறாங்க. நான் எங்க போறேன்னு பின்னாடி வர்றவனுக்கு எதுக்கு தெரியணும்னு யோசிச்சா டேஞ்சர் நமக்கு தானே. உங்களோட பாதுகாப்பு உங்களோட கையில, சரியான இண்டிகேட்டரை சரியான டயத்துல போடுங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க.
3: மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்கட்டும்.
4: நெகிழிப்பைக்கு மாற்று துணிப்பை.
5: கொஞ்சம் யோசிக்கலாமா?
6: அண்ணா, சிக்னல் போட்டாச்சு, வண்டி நிப்பாட்டு.
5: அடடா, நான் கவனிக்கல, சரி நிறுத்துறேன்.
6: கொஞ்சம் ஓரமா நிறுத்தலாம்ல?
5: ஏன் இப்ப இங்க நிறுத்தினதுனால என்ன?
6: இது அவசர ஊர்திகளுக்கான வழி, நீ பாட்டுக்கு இங்க வந்து நின்னா அவங்களுக்கு இடையூறா இருக்காதா?
5: நீ சொல்றது சரிதான், அடுத்த சிக்னல்ல கரெக்டா நிறுத்துறேன்.
6: அண்ணேண்டா
5: தங்கைடா, திருச்சி வானொலி கேட்டுக்கிட்டே சிந்திக்கலாம், செயல்படலாம்.
0: இன்னும் சில நொடிகளில் நேயர்கள் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மாநிலங்களவையில் 24 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் உறுப்பினர்களுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவையில் மேலும் 2 பேர் இன்று அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் அரசு கூறியுள்ளது. ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது, வணிகத்திற்கான நெறிமுறைகளை எளிமையாக்குவது, மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. நாட்டின் எல்லைப்பகுதிகளில் எழும் சவால்களை சமாளிப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற எல்லை பாதுகாப்பு படையினர்

0: அரசுக்கு விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர், நாட்டை சுற்றியுள்ள எல்லைப்பகுதிகளில் ஊடுருவல் சம்பவங்கள் நிகழ்வதாகவும், போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத ஆயுதங்கள் கடத்தல் போன்ற சம்பவங்களை எதிர்கொள்வதற்கு கண்காணிப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட வேண்டிய நிலை இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். ஒருமித்த பரவலான பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு தேவை எழுந்துள்ளதாகவும், மாநில காவல்துறை, மத்திய ஆயுதப்படை, உளவுத்துறை மற்றும் உள்ளாட்சி நிர்வாகங்கள் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். கேரள சட்டப்பேரவைத் தலைவராக ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் திருவஞ்சூர் ராதாகிருஷ்ணன் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டார். சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற அதற்கான தேர்தலில் அவருக்கு 101 வாக்குகளும், இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் திரு மைதீனுக்கு 35 வாக்குகளும், தேசிய ஜனநாயக கூட்டணியின் திரு கோபகுமாருக்கு 3 வாக்குகளும் கிடைத்தன. இத்தேர்தலில் வெற்றி பெற்ற திருவஞ்சூர் திரு ராதாகிருஷ்ணனுக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திரு ராதாகிருஷ்ணனின் நீண்டகால சட்டப்பேரவை அனுபவங்களும் ஆழ்ந்த நாடாளுமன்ற நெறிமுறைகளின் பாரம்பரிய புரிதலும் சட்டப்பேரவை நடவடிக்கையை சுமூகமாக நடத்துவதற்கு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். 10 மாநிலங்களிலிருந்து 24 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் திரு தேவேகவுடா, மத்திய அமைச்சர்கள் திரு ஜார்ஜ் குரியன், திரு ரவ்னித் சிங் உள்ளிட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் அடுத்த மாதம் நிறைவடைய உள்ளது. ஆந்திரா, கர்நாடகா, குஜராத் மாநிலங்களிலிருந்து தலா 4 மாநிலங்களவை பதவியிடங்களும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்திலிருந்து தலா 3 இடங்களும், ஜார்க்கண்டிலிருந்து 2 பதவி இடங்களும் காலியாக உள்ளன. தமிழகம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினரவை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்தலுக்கான அறிவிக்கை அடுத்த மாதம் 1 தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அவர் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் திருமதி சுனேத்ரா அஜித் பவார் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதனையடுத்து அப்பதவி இடங்களுக்கும் அடுத்த மாதம் 18 தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வலி நிவாரணத்திற்கும் மற்றும் நரம்பு சிகிச்சைக்கும் பயன்படுத்தப்படும் பிரெகாபாலின் மருந்து பயன்பாட்டை கட்டுப்படுத்த மத்திய சுகாதார அமைச்சகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இளைஞர்கள் இந்த மருந்தை அதிகமாக உட்கொள்வதாக பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த புகார்களை அடுத்து அரசு கட்டுப்பாட்டு நடவடிக்கை எடுத்துள்ளது. பல்வேறு இடங்களில் மருத்துவர்களின் பரிந்துரை இல்லாமல் இந்த மருந்து விற்பனை செய்யப்படுவது தெரியவந்ததை அடுத்து இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழக அமைச்சரவை இன்று மேலும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் திரு ஷாஜகான் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பதவியேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய், மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். திரு வன்னியரசுக்கு சமூக நீதித்துறையும் திரு ஷாஜகானுக்கு சிறுபான்மை நலத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் பரவி வரும் நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகேயுள்ள பன்னாரியில் கால்நடைத்துறை சார்பில் சோதனைச் சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. எல்லைக்குள் வரும் வாகனங்களுக்கு மருந்து தெளித்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் அறிகுறி எதிரொலியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பன்னாரியில் கால்நடைத்துறை சார்பில் சோதனை சாவடி அமைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பு முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவிலிருந்து வரும் கோழிகள் ஏற்றி வரும் வாகனங்கள் மற்றும் கோழிகள் இல்லாமல் வரும் வாகனங்களுக்கும் அனைத்திற்கும் மருந்துகள் தெளித்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: சர்வதேச பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்டில் இதற்கான சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 1992 முதல் உலக அளவில் உள்ள அனைத்து நாடுகளும் இந்த உடன்பாட்டில் கையெழுத்திட்டுள்ளன. 2030 ஆண்டு

0: ஆண்டுக்குள் நிறைவேற்றப்பட வேண்டிய சில இலக்குகளை நோக்கி அனைத்து நாடுகளும் அறிக்கையை தயாரிக்க வேண்டிய நிலை இருப்பதால் பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு தொடர்பான சுற்றுச்சூழல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஐக்கிய அரபு எமிரேட்டில் 55 நிலம் மற்றும் கடல் பாதுகாப்பு பகுதிகளை விரிவுபடுத்த அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. கடலுக்கு அடியில் உள்ள தாவரம் மற்றும் நுண்ணுயிரிகளை பாதுகாப்பது தொடர்பான ஆய்வுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. கார்பன் படிமங்களை 2030 ஆண்டுக்குள் குறைப்பதற்காக 10 கோடி அலையாத்தி மரங்களை நடுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் அரசு கூறியுள்ளது. இப்பகுதியை கட்டுப்படுத்த பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையத்தை ஈரான் அமைத்துள்ளது. இதற்கு ஐக்கிய அரபு எமிரேட் உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அந்நாட்டு அதிபரின் ஆலோசகர் அன்வார் கார்கேஷ் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் வளைகுடா பகுதியில் ஈரானின் நடவடிக்கை கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகளுக்கு நெருக்கடி கொடுக்கும் முயற்சி வெற்றியடையாது என்று அன்வார் கர்காஷ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரான் பிரச்சினையில் நேட்டோ உறுப்பு நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்கவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஸ்வீடனில் இன்று நடைபெறவுள்ள நேட்டோ வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்கு முன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக எடுத்துரைக்கப் போவதாக கூறினார். ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்க ராணுவத்தினரின் எண்ணிக்கை குறைப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்க அவர் மறுத்துவிட்டார். போலந்து நாட்டிற்கு 5000 ராணுவத்தினரை அனுப்ப அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அனுமதி அளித்துள்ளதை திரு மார்க்கோ ரூபியோ சுட்டிக்காட்டினார். தமிழகத்தின் தென் கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழையுடன் கூடிய சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, தேனி, நீலகிரி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, திருச்சி, திருத்தணி, வேலூர் ஆகிய இடங்களில் 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. இதனிடையே இலங்கையில் பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னைக்கு வரவேண்டிய விமானங்கள் 6 மணி நேரம் தாமதமாக வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொழும்புவிலிருந்து இன்று அதிகாலை 5 மணிக்கு வரவேண்டிய விமானங்கள் 6 மணி நேரம் தாமதமாக சென்னை வந்தடைந்துள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் தோமன் குமார், ஷியாம் சுந்தர் சாமி, ஹர்பிந்தர் சிங், விஜய் சண்டி, அடில் அன்சாரி, விநாயக் பிரீத் ஆகியோர் ஆடவர் பிரிவிலும், ஷீத்தல் தேவி, பயல் நாக், பூஜா ஜட்யம், பவுனா, ஸ்வாதி சௌத்ரி ஆகியோர் மகளிர் பிரிவிலும் இடம்பெற்றுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மாநிலங்களவையில் 24 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் உறுப்பினர்களுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவையில் மேலும் 2 பேர் இன்று அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் அரசு கூறியுள்ளது. ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி. ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: இனிமையான நினைவுகளை தரும் காலத்தை வென்ற பாடல்கள்.
1: அச்சிக்கிளி முத்துச்சரம் முல்லை கொடி ஆறு,
0: மனதை தாளாட்டும் அற்புத கீதங்கள்.
2: காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன்.
0: சுவையான தருணங்களை இன்றும் தரும் இதமான கானங்கள்.
3: மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணிவாளிகை தான் கண்ணே.
0: இப்படி நமக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம பெயரோட தினமும் கேட்கலாம் மதுரகீதம் நிகழ்ச்சியில பகல் ஒரு மணிக்கு. அதுக்காக உங்களுக்கு பிடிச்ச பாடல் உங்க பெயர் ஊரோட சேர்த்து நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு கடிதங்கள் மூலமா அனுப்பலாம். காற்றலையில நம்ம பெயரோட நமக்கு பிடிச்ச பாடலும் விளம்பரம் கேட்டு ரசிக்கலாம். திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30 மணிக்கு
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
6: ஆகாஷ்வாணி டிஜி FM 102.1 பாப்கார்னர்.

0: காவிரி கரையின் கானம் பாடும் வானம்பாடி திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களே, இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் மதுரகீதம். மதுரகீதம் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் குடியிருந்த கோயில் படத்திலிருந்து.
1: உன் விழியும் என் வாளும் சந்தித்தால்
2: சந்தித்தால்

0: விழிகள்,
1: உன் கத்தியிலும் கூர்மை,
0: உன் இதழ்கள்,
1: உன்னை மயக்கும் மதுக்கிண்ணம்,
0: உன் கன்னம்,
1: உன் முகம் பார்க்கும் கண்ணாடி,
0: உன் இதயம்,
1: உன்னை சிறை வைக்கும் பள்ளியறை.

0: இதைகள்
1: உன்னை மயக்கும் மது கிண்ணம்,
2: உன் கண்ணம்
1: உன் முகம் பார்க்கும் கண்ணாடி,
2: உன் இதயம்
1: உன்னை சிறை வைக்கும் பள்ளியறை.

0: பாடி பழகு.
1: உன் விழியும் என் விழியும் சந்தித்தா.
2: கடந்த கால நினைவுகளை கண்முன்னே கொண்டு வரும் காணங்களின் அணிவகுப்பு இது மதுரை கீதம். மதுரை கீதம் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல் தேன் நிலவு படத்திலிருந்து ஏ எம் ராஜா பி சுசிலா குரல்களில்.

திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுர கீதம். நேர்களே, உங்களின் நினைவிற்கு நமது வானொலி அலைவரிசைகளில் பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் சோளம் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி திருத்தலையூர் பி தங்கையன் அவர்கள். தொடர்ந்து பிற்பகல் 2:30 உழைப்பவர் அரங்கம், திருச்சிராப்பள்ளி பாரத மிகுமுன் நிறுவன உதவி பொறியாளர் தொழிலாளர் கல்வி ஆசிரியர் டி தினகரன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். மதுரகீதம் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்க இருக்கும் பாடல் குடும்பத் தலைவன் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலாவோடு இணைந்து பாடியது.

நினைவுகளோடு உறவாடும் இனிய கானங்கள் இசைந்தாடுகின்றது. திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுரை கீதம். மதுரை கீதம் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல் 1969 ஆண்டு ஜி எஸ் மணி இயக்கத்தில் ஜெமினி கணேசன் காஞ்சனா நடிப்பில் வெளிவந்த சாந்தி நிலையம் படத்திலிருந்து.

0: திருச்சி பண்பலை 102.1
1: நினைவலைகளில் ரீங்காரமிடும் பழைய பாடல்கள்,
0: இதயத்தோடு உறவாடும் இனிய கானங்கள்,
1: இரவை சுகமாக்கும் இதமான கீதங்கள்.
0: நாள்தோறும் இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே.
1: தொலைபேசி வழியாகவும் வாட்ஸ்அப் வழியிலும் நேரலையாக
2: குங்குமப்பூவே கொஞ்சம் கூறாதே.

0: திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நம்மோடு இசைந்து கொண்டிருக்கின்றது மதுரகீதம். மதுரகீதம் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல் புதிய பூமி படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது.
1: விழியே விழியே உனக்கென்ன வேலை, விருந்துக்கு வரா

0: உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்க தொகுப்புலயே கேட்க ஆசையா இருக்கா? மீண்டும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரை களஞ்சியம்.
1: என்ன காரணத்துக்காக ஒரு பாட்டு பிடிக்கும்?
0: சிலருக்கு இசை பிடிக்கும்,
1: சிலருக்கு பாடல் வரிகள் பிடிக்கும்,
0: சிலருக்கு பாடுற பாடகர்களோட குரல் ரொம்ப பிடிக்கும்.
1: இப்படி 1975 வரைக்குமான திரைப்படங்கள்ல இருந்து நமக்கு பிடிச்ச பாடல்களை ஒரு தொகுப்பா தேர்ந்தெடுத்து அது பிடிக்கிறதுக்கான காரணங்களையும் குறிப்பிட்டு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க.
0: தோறும் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பிற்பகல் 2:30
1: திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சி.

0: ஆசிரியர்களின் விருப்ப தேர்வாக.
1: உங்களது விருப்ப பாடல் தொகுப்பினை நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரைக்களஞ்சியம் பகுதி ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி 620001 என்ற முகவரிக்கும்
0: airtrichy@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் எழுதி அனுப்புங்கள்.
1: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பிற்பகல் 2:30 நம்ம திருச்சி FM ரெயின்போ 102.1 திரைக்களஞ்சியம். திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
2: திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம் நிகழ்ச்சியில். அடுத்ததா 1964 சிவாஜி கணேசன், என் டி ராமராவ், முத்துராமன், சாவித்ரி, தேவிகா, அசோகன், ராகவன் இப்படி பல நட்சத்திரங்கள் நடிப்புல வெளிவந்த படம் கர்ணன். இந்த படத்தை பி ஆர் பந்துல இயக்கியிருந்தாங்க. இது மகாபாரதத்தில் வரக்கூடிய கர்ணன் கதாபாத்திரத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம். நேர்கள் மத்தியில், பார்வையாளர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று 100 நாட்களுக்கு மேல ஓடிய வெற்றி படம். அந்த படத்திலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் குரல்ல இப்போ ஒரு அருமையான பாடல் மதுரை கீதத்தில்.

திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நீர்களே நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் மதுர கீதம். நேர்களே, நமது வானொலி அலைவரிசைகளில் பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் சோளம் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி திருத்தலையூர் பி தங்கையன் அவர்கள். தொடர்ந்து உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி பாரத மிகுமின் நிறுவன உதவி பொறியாளர் தொழிலாளர் கல்வி ஆசிரியர் டி தினகரன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். மதுரகீதம் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல் மன்னவன் வந்தான் அடிப்படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன் பாடியது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில்.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேயர்களே, இதுவரை திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காற்றலைகளில் கான விருந்தளித்து சென்றது மதுரகீதம். மதுரகீதம் நிகழ்ச்சியை மீண்டும் நாளை பகல் 1 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம். நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று 8 மணிக்கு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களின் விமர்சனங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. கடிதம் வழியே உங்களின் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான அஞ்சல் முகவரி இயக்குநர் ஆகாஷவாணி, திருச்சிராப்பள்ளி 1. இணைந்திருங்கள் நேயர்களே. இனி நாம் கேட்கலாம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒளிபரப்பாகும் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். இந்தியா சைப்ரஸ் நாடுகளிடையே அடுத்த 5 ஆண்டுகளில் முதலீடுகளை 2x திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் திரு ஷாஜகான் ஆகிய இருவரும் தமிழக அமைச்சர்களாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் திறமையான விளையாட்டு வீரர்களை கண்டறிய திறனாய்வு குழு அமைக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா சைப்ரஸ் இடையேயான நட்புறவு வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சைப்ரஸ் அதிபர் நிக்கோலஸ் கிறிஸ்டோரிலைடிஸுடன் இணைந்து பேசிய பிரதமர், சைபர் பாதுகாப்பு, கடல்சார் பாதுகாப்பு, தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளில் 2 நாடுகளிடையேயான ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். ஜனநாயக சட்ட விதிகள் போன்ற மதிப்பீடுகள் 2 நாடுகளின் நட்புறவில் இன்றியமையாததாக திகழ்வதாகவும், பிற நாடுகளின் எல்லைகளின் இறையாண்மையை இந்தியா மதிப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். இக்கொள்கைகளில் இந்தியா அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் என்று தெரிவித்த பிரதமர், இந்தியாவில் சைப்ரஸ் நாட்டின் முதலீடு கடந்த 10 ஆண்டுகளில் 2x அதிகரித்துள்ளது என்றார். 2 நாடுகளுக்கு இடையே நம்பகத்தன்மை அதிகரித்து உள்ளதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திரமோடி, இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிகோலி

0: இருப்பதாக கூறினார். இதன் அடிப்படையில் அடுத்த 5 ஆண்டுகளில் முதலீடுகளை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்படுவதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். இச்சந்திப்பின் போது 2 நாடுகளிடையே தீவிரவாத தடுப்பிற்கான கூட்டு பணிக்குழு, தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் பயிற்சி, உயர்கல்வி, கலாச்சார ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாயின. மாநிலங்களவையில் காலியாக உள்ள 24 உறுப்பினர் பதவியிடங்களுக்கான தேர்தலும், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. இதன்படி ஆந்திரா, குஜராத், கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் தலா 4 இடங்களும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் தலா 3 இடங்களும், ஜார்க்கண்டில் 2 இடங்களும், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் ஆகிய மாநிலங்களில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களும் காலியாக உள்ளன. மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் திரு சுனேத்ரா அஜித் பவார் மற்றும் அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி வி சண்முகம் ஆகியோர் அந்தந்த மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த 2 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் இதற்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான அறிவிக்கை அடுத்த மாதம் 1ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும், வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஒருங்கிணைந்த மற்றும் விரிவான பாதுகாப்பு கட்டமைப்பின் அவசியம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற எல்லை பாதுகாப்பு படையின் விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர், சர்வதேச பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கான பணியில் இப்படையினர் நாட்டின் பெருமையை தொடர்ந்து நிலைநிறுத்தி வருவதாக பெருமிதம் வெளியிட்டார். பாதுகாப்பு பணிகளில் மாநில காவல்துறை, மத்திய ஆயுதப்படைகள், உளவு முகமைகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கூடுதல் ஒருங்கிணைப்பு மிகவும் இன்றியமையாதது என்றார். நாட்டில் அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு பொதுவான எதிர்காலத்தை கட்டமைக்க வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச பல்லுயிர் பெருக்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி அவர் விடுத்துள்ள செய்தியில், பல்லுயிர் பெருக்க இழப்பை தடுத்து அதனை மீட்டெடுக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றார். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் புதுதில்லியில் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் குவாட் அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து, வாஷிங்டனில் நடைபெற்ற விவாதங்களின் தொடர்ச்சியாக பல்வேறு முன்னெடுப்புகள் குறித்து விரிவாக ஆராயப்படவுள்ளது. சமூக சீர்திருத்தவாதியான ராஜாராம் மோகன் ராயின் பிறந்தநாளை ஒட்டி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தொலைநோக்கு சிந்தனையாளரான அவரது முற்போக்கு கொள்கைகளும் சமூக சீர்திருத்தத்தின் மீதான அர்ப்பணிப்பும் நாட்டு மக்களுக்கு என்றென்றும் உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராகவும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் திரு ஷாஜகான் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராகவும் இன்று காலை பதவியேற்றுக் கொண்டனர். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் வி அர்லேகர் அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இவர்களையும் சேர்த்து தமிழக அமைச்சரவையின் எண்ணிக்கை 35 உயர்ந்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய், மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் திறமையான இளம் விளையாட்டு வீர வீராங்கனைகளை கண்டறிந்து பயிற்சி அளிக்கும் வகையில் திறனாய்வு குழு அமைக்கப்பட உள்ளதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் ஒலிம்பிக் பவன் அமைக்கப்படும் என்று கூறிய அவர், வரும் 2028ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெறவுள்ள கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தோர் வெற்றியாளர்களாக திகழ உரிய பயிற்சிகள் வழங்கப்படும் என்றார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீகாந்த் கூறியிருக்கிறார். கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பன்னாரியில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.

0: தமிழகம் முழுவதும் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் திருச்சி மாவட்டத்தில் இப்பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று துவக்கி வைத்தார். 700க்கும் மேற்பட்ட பள்ளி பேருந்துகளில் வட்டார போக்குவரத்து அலுவலர் தலைமையில் ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இன்று தொடங்கிய 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஏற்காடு அண்ணா பூங்காவில் 2,00,000 மலர்களை கொண்டு மலர்காட்சி, பழக்கண்காட்சி மற்றும் காய்கறி கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக விவசாயம் காப்போம் என்ற கருத்தினை மையமாக கொண்டு காளை மாடு, கன்றுக்குட்டியுடன் கறவை பசு, முயல், வாத்து, ஆடு, நாய், கோழி, சேவல் உள்ளிட்ட வடிவமைப்புகள், டெடிபேர், தேவதை, பரதநாட்டிய மங்கைகள், இரட்டை இதயம், மான் உருவம், பிறைநிலா, சிறகு கொண்ட இதயம் உள்ளிட்ட பல்வேறு வடிவமைப்புகள் வண்ண மலர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. ஏற்காட்டிலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: கிருஷ்ண ஜெயந்தி வரும் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி மதுரை திருப்பரங்குன்றம் விழாச்சேரியில் 200க்கும் மேற்பட்டோர் களிமண்ணாலான பொம்மைகள் தயாரிக்கும் பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விழாச்சேரியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் களிமண்ணால் ஆன பொம்மைகள் தயாரிக்கும் தொழிலில் ஆண்டு முழுவதும் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் இப்பகுதி மக்கள் கிருஷ்ண ஜெயந்திக்காக வழக்கமாக தயாரிக்கும் கிருஷ்ண சிலைகளுடன் இந்த ஆண்டு ஸ்பெஷலாக கிருஷ்ணர் செட்டுகள் தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். 3 இன்ச் உயரம் முதல் 1.5 அடி உயரம் கொண்ட கிருஷ்ண சிலைகள் இங்கு தயாரிக்கப்படுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: கோடை விடுமுறையொட்டி தமிழகத்தின் பல்வேறு சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறித்து எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஒகேனக்கல் அருவிகளில் குளிப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இன்று காலை முதலே தமிழகம் மற்றும் புதுவை, கர்நாடகம், ஆந்திரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வர தொடங்கியுள்ளனர். மிதமான நீர்வரத்து காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்து மகிழ்ந்து பரிசல் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கானோர் குவிந்துள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. காலை முதல் இரவு வரை இடைவிடாது பல்வேறு மொழிகளில் திருப்பலிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறியுள்ளார். பக்ரீத் பண்டிகையையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற வாரச்சந்தையில் விற்பனை தொடங்கிய 5 மணி நேரத்திற்குள்ளாகவே 3 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஜெனீவா ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை செக் குடியரசு இணையை இன்று மாலை எதிர்கொள்கிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா சைப்ரஸ் நாடுகளிடையே அடுத்த 5 ஆண்டுகளில் முதலீடுகளை 2 மடங்காக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னி அரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் திரு ஷாஜகான் ஆகிய இருவரும் தமிழக அமைச்சர்களாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் திறமையான விளையாட்டு வீரர்களை கண்டறிய திறனாய்வு குழு அமைக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1.

வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இன்று சோளம் சாகுபடி நேர்முகம் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி திருத்தலையூர் பி. தங்கையன் அவர்கள்.

0: நம்ம இந்தியாவில நெல்லு கோதுமை இதுக்கு பின்னாடி ஒரு பிரதான அளவுல பயன்படுத்தக்கூடிய ஒரு தானியம் அப்படின்னா அது சோளம்னு சொல்லலாம். சில வகையான சோளங்களை நாம உணவு பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறோம். அதே போல சில வகையான சோளங்களை கால்நடைகளுக்கு தீவனமா பயன்படுத்துறோம். கால்நடைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சோளம் குறைஞ்ச நாள்லயே நல்லா வளரக்கூடிய தன்மை இருக்குது. நொதித்தல் தொழிற்சாலை, எரிசாராயம், கரைப்பான் தொழிற்சாலைகள்ல சோளம் அதிக அளவு பயன்படுத்தப்பட்டு வராங்க. ஆனா அதோடைய உற்பத்தி அந்த அளவுக்கு இப்போ இருக்குதா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா தான் இருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா குறைஞ்ச செலவுல அதிக மகசூல் கொடுக்கக்கூடியது, கடும் வறட்சியிலையும் கனத்தை வெல்லாம கொடுக்கக்கூடியது. இப்பேற்பட்ட சிறப்புகள் வாய்ந்த இந்த சோளம் சாகுபடி குறித்த ஒரு சில அனுபவ கருத்துக்களை நம்மோட பகிர்ந்துக்கிறாங்க திருச்சிராப்பள்ளி திருத்தலையூர் பி தங்கையன் அவங்க.
1: ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கலாம். ஐயா வணக்கம்.
2: வணக்கங்க ஐயா.
1: ஐயா, சோளம் வந்து ஊர்ல வந்து மானாவாரியா போடுவாங்க, நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சோளம் சாகுபடி?
2: எங்க பகுதியில் வந்தீங்க, நாங்கள் நஞ்சை பகுதியை சேர்ந்த பகுதியிலாம் வந்து மோட்டார் தோட்டம் இருக்கிற பகுதியிலும் வந்து நாற்று விட்டு பயிரை எடுத்து நட்டு சோளக்கருதை வெட்டுவோம்.
1: சரிங்க, என்ன பட்டத்தில் இங்கே பயிர் விடுவீங்க?
2: மேக்சிமம் மார்ச் மாதம் ஏப்ரலில் நடுற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சிட்டோம்னாக்க அது 3 மாதம் 3.5 மாதத்தில் வெட்டி எடுக்கக்கூடிய வெள்ளாமங்க.
1: நாத்தாங்கல் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ விடுவீங்க?
2: ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ 2.5 கிலோ விடுவோங்க. 3 கிலோ கூட போட்டு வச்சுருவோம். நாத்தாங்கல்ல 2 பாத்தி

0: கணக்கில் போடுவோம், 2.5 3 பாத்தி வர மாதிரி போடுவாங்க. அதில் வந்து பயிர் நடவு பயிருங்கிறதுனால நாத்தாங்காலை கொஞ்சம் விரிவுபடுத்தி பரவலாக பயிர் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் தடிப்பமாக இருக்கும், பயிர் எடுத்து வைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும், அது வந்து தண்டு உடைஞ்சிராமல் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும், அதில் பண்ணுவாங்க. எங்கள் பகுதியெலாம் வந்து வயலை ஓட்டாமையே நெல் அறுவடை செய்த முடித்த உடனே காடு ஈரப்பதம் இருக்கும் பொழுதே அப்பொழுதே தண்ணியை விட்டு தண்ணி விட விட பாத்திக்கிற அமைச்சு பயிர் தரிசுலேயே நட்டுருவாங்க. தரிசுலேயே நட்டு நெல் அறுவடை செய்த அந்த இருக்குல்ல அதை வந்து களைக்கட்டியில் வெட்டி விட்டு உரத்தை போட்டு தண்ணி விட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சிருங்க, உழவு கூலி எங்களுக்கு மிச்சமாகும்.
1: சரி சரி,
0: அது ரொம்ப அருமையாக இருக்குங்க. பயிர் தலைஞ்சிரும், அருமையாக விளையும். நஞ்சாக்கி போட்ட அடி உரம் போக்குவரத்து தலைச்சத்து இதெல்லாம் வந்து இது சீக்கிரம் எடுத்துகிட்டு வரும்.
1: இது கொஞ்சம் எடுத்துக்கோ
0: எடுத்துக்கோ, நல்லாவும் இருக்குங்க. தண்ணி 4 தண்ணி விடுவோங்க.
1: எத்தனை மாதத்துல அறுவடைக்கு வரும்?
0: 3.5 மாசத்துலேயே எடுத்துருவோம். 3.5 மாசத்துல வெட்டிடலாங்க.
1: சரிங்க, இப்போ அடி உரம் போட்டு பண்ணுற நீங்கள் வேற எப்பெல்லாம் உரம் கொடுப்பீங்க சோளம் விளையறதுக்கு?
0: அறுப்பு கட்டையில் நடுறோம் இல்லைங்களா, அதுக்கு மேக்சிமம் அடி உரம் கொடுக்க மாட்டோம். களை வெட்டின பிறகு தான் சேர்த்து போடுவோம். அதே டயத்தில் களை வெட்டின உடனே காம்ப்ளெக்ஸு டிஏபி யூரியா மிக்ஸ் பண்ணி போடுறது வழக்கம். போட்டு விட்டுட்டோம்னாக்க அதுக்கப்புறம் களை வெட்டி அந்த டிஏபி அதை முதல் உரத்தை கொடுத்து தண்ணி விட்டு 2வது தண்ணி விட்டு 3வது தண்ணிக்கு யூரியா அதோட சேர்த்து பொட்டாசு இந்த மிக்ஸ் உரம் ஏதாவது கலந்து போடுறது வழக்கம்.
1: சரிங்க, 3வது தண்ணிக்கு யூரியா சேர்த்து போட்டோம்னா இன்னும் ரொம்ப பெருசாக வளரும்?
0: வளரும் சார், வளர்ந்தாலும் ரொம்ப ஓவராக வளராதுங்க, மீடியமாக வளரும். வளர்ந்துச்சுனாக்க எந்த அளவுக்கு சோள பயிர் வளருதோ அந்த அளவுக்கு கருது வரும், அது வருங்கனால தண்டு வந்து தடிப்பாக வருங்க. சில காட்டுக்கு மொத்த மொத்தமாக வரும், அப்போ வந்து தட்டை நிறையா வர்றது மாட்டுக்கு அருமையான தீவனங்க. கூலத்தை விட மற்ற இதுங்களை விட இயற்கையாக அது கிடக்கிற சோள செஞ்சோளத்தட்டை வந்து அருமையான உணவுங்க. அதுக்கு கறவ மாட்டுக்கெல்லாம் வந்து 1 சேர பால் கூட கறக்கும். 1 நாளைக்கு 1 கத்தை செஞ்சோள பயிர் சாப்பிட்டதுன்னா கண்டிப்பாக 1 சேர பாலாவது கூட கறக்குங்க. அந்த மாதிரி தன்மை உள்ளதுங்க. அதனால் வந்து சோளத்தில் வந்து 1 களை தான் வெட்டுறோம், அதனால் அதுக்கு வந்து அதிக செலவும் இல்லைங்க. எந்த காட்டிலையும் வரும், நல்லா இருக்குங்க. நல்ல கடுமையான வறட்சியில் வெயிலில் வரக்கூடிய வெள்ளாமைங்க அது.
1: ஐயா, சோள பயிர் ஊனுடும் போதும் இடைவெளி விட்டுலாம் நடுவீங்களா இல்லை?
0: இடைவெளி விட்டு தான் சார் நடுவோம். மேக்சிமம் 1.5 அடி 3/4 அடிக்கு ஒரு பயிர், அது கயிறு பிடிச்சலாம் நட மாட்டோம் சார். அது ஆட்டோமேட்டிக்கு பெண்கள் வந்து பழைய காலத்து நெல் நடவு முறை போலயே இதையும் நடுவாங்க.
1: சோளத்துக்கு விதையெல்லாம் எங்க வாங்குறீங்க? இல்லை இது ரகம் இதுக்குன்னு எதுவும் இருக்கா?
0: இல்லை சார்,
1: பகுதிக்கு
0: கடைகள்லேயே வாங்கிக்குவோம். கடையில் கிடைக்காத பட்சத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க விதையும் போடுவோங்க. 1 வருடம் 3 வருஷம் எடுத்து வச்சு 2 வருஷம் 1.5 வருஷம் வச்சிருந்த விதையை கூட போடுவோம், அது முளைக்கும். முளைப்பு திறன் இருக்கும் சோளத்தை பொறுத்தளவுங்க.
1: அது எதுவும் ஊற வைக்கணுமாங்க?
0: அதெல்லாம் இல்லைங்க, நாற்றாங்காலை கோளார் பண்ணி கட்டி இல்லாமல் மண் கட்டி புத்து இது இல்லாமல் சமப்படுத்தி இப்போலாம் ரொட்டேட்டர் வந்துருச்சுங்க, ரொட்டேட்டரை போட்டு அடித்து கிளியர் பண்ணி நல்லா மட்டமாக்கி அழகாக தெளிச்சு விட்டோம்னா நிதானமாக தெளிப்பாங்க. தெளிக்க தெரிஞ்சவங்க கரெக்டாக தெளித்தாங்கனாக்கா அது அழகாக வருங்க. அந்த மெத்தடில் தான் தெளிக்கிறது.
1: சரிங்க, இப்போ இந்த மாதிரி பிடுங்கி நடுறதுனால நல்லா கிளை வெடிச்சு வருமா இல்லை?
0: அதுதான் சார் வெடிச்சு வரும். அந்த பயிரை பிடுங்கி நடுறது அதுதான் வெடிக்கும். 1, 2 ஒரு சில தூர் தான் 3 வெடிக்கும். அதுதான் கருது நல்லா வரும். சோளத்தை செஞ்சுரத்தை பொறுத்தளவு அதுதான் நல்லா.
1: சரி, ஏக்கருக்கு எவ்வளோங்க வரும் சோளம் கடைசியாக விளைச்சல்?
0: விளைச்சல் மூட்டை கணக்கு தான் சார் வரும். 1 மூட்டை வந்து அவங்க 80 கிலோ மூட்டையாக எடுப்பாங்க. நல்லா வர்றது மேக்சிமம் 9 மூட்டை 10 மூட்டை வராங்க. நல்ல மகசூல் வந்தால்,
1: நல்ல மகசூல் வந்தால் மார்க்கெட்லேயும் நல்ல
0: விலை போதுமே அதை விற்கும் சார், குறையாது. சோளம்லாம் இப்போ வந்து நிறைய வரத்து குறைஞ்சிருச்சுங்களா, அதனால் மாட்டு தீவனத்துலேருந்து சமைக்கிறது வந்து போக்குவரத்து அது நல்ல அருமையான உணவு சார். அது பழங்காலத்தில் 10-20 வருஷத்துக்கு முன்னுக்கு கிராமப்புறங்கள்லாம் செஞ்சோளத்தில் வந்து வடை சுடுவாங்க, புட்டு கட்டுவாங்க, இந்த மாதிரி உணவுகள்லாம் நிறையா செஞ்சு சாப்பிடுவாங்க. மாட்டுதில் சாப்பாடு வந்து அந்த சோள சோறு சமைச்சு சாப்பிடும் பொழுது உடல்நிலை சரியில்லாதவங்களும் அதை சாப்பிடுவாங்க. கம்மா சோத்தை
1: விட
0: சோள சோறு சக்திலையும் அதிகங்க, கெட்டு போகாதுங்க, உடலுக்கும் நல்லதுங்க, அதனால் அந்த மாதிரி பண்ணுறது வழக்கங்க.
1: ஐயா, இப்போ சோளம் பயிர்றதுனால இப்படியெல்லாம் வந்து இந்த கால்நடைகளுக்கு இது பயனுள்ளதாக சொல்லுங்க.
0: செஞ்சோள பயிர் வந்து சோளம் நட்டு விதையா முத்த வச்சு அறுத்து நம்மளும் பயனடையலாம் சோளத்தையும். அந்த தட்டையை வந்து மாட்டுக்கு போடலாம், அந்த தட்டையை போடுறதும் மாட்டுக்கு நல்ல ஒரு சத்துள்ள பொருளாக இருக்கும். காளை மாடுகளாக இருந்தாலும் சரி, பசு கறவை மாடுகளாக இருந்தாலும் எரும மாடுகளாக இருந்தாலும் நல்லா இருக்கும். அதில் முக்கியமாக சில பேர் வந்து அந்த காலத்துலையும் சரிங்க இன்னைய நடைமுறையில் கூட சோளமே விளையிலனாலும் பரவாயில்ல, மாட்டுக்கு தட்டையா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி தெளிச்சு அடசோளம்னு சொல்லுவாங்க சார். வயப்பூரா ரொட்டேட்டர்ல ஒட்டி இப்போ 1 ஏக்கருக்கு வந்து 10 கிலோனாக்க 30 கிலோ 35 கிலோ 50 கிலோ கூட 1 ஏக்கருக்கு தெளிச்சு விடுவாங்க. அடசோளமாக தெளி

0: வச்சுட்டு அது வந்து அந்த பூட்டு ஸ்டேஜில் வர பக்குவத்தில் அப்போ அறுத்து போடுவாங்க, இல்லைன்னா பச்சை தட்டையும் அறுத்து போடுவாங்க. பால் மாடுக்கு கறவை மாட்டுக்கு அருமையான உணவாக இருக்கும், பாலும் அதிகம் எடுக்கும். முத்து வந்துருச்சுனாக்க விதை, அதை வந்து ஆடு வளர்க்குறாங்க இல்லைங்களா, வெள்ளாடு போக்குவரத்து ரொம்ப உபரமானவங்க அதை வந்து தனியாகவே அந்த சோளத்தை ஆட்டுக்கு காரத்தட்டில் அதெல்லாம் வச்சு பறுக்குவாங்க. மேய போகிறதுக்கு முன்னுக்கு சத்துக்கு கொடுப்பாங்க. அது 30 நாளைக்கு சேர்ந்தாப்புல கொடுக்கும் பொழுது நார்மலாக வளர்றதை விட அந்த ஆடு 1 வருஷத்துக்குள்ளேயே இல்லைன்னா 6 மாதம் 7 மாதத்துக்குள்ளேயே 2 வருஷத்துக்குள்ள வளர்ச்சி அதை தெரியும். அந்த கறியினுடைய எடை வந்து அளவு கூடுங்க. அந்த மாதிரி பயன் அடையுது சோளத்தினால, அந்த ஒரு பயன் கிடைக்குதுங்க கால்நடைகளுக்கு. அதே போல் வந்து மக்களுக்கு எப்படின்னாக்கா அந்த காலத்தில் அதை வந்து சோறா சமைச்சு மண்பாண்டத்தில் செஞ்சு பண்ணி வச்சுட்டாங்கனாக்க அப்போல்லாம் வந்து கடுமையான உழைப்பு உழைப்பாங்க. வயலில் இருந்துட்டு வரணும், விட்டு வந்து திரும்ப சமைக்க முடியாது. முத நாள் சமைச்சு வச்சதை பழைய தண்ணி புளிச்ச தண்ணின்னு சொல்லுவாங்க, அந்த தண்ணியில் போட்டு முட்டு கணக்கில் ஆப்பா கணக்கில் போட்டு வச்சுருவாங்க. அதை வந்து மக்கானால் எடுத்து வச்சு சாப்பிட்டாலும் கெடாது, கெட்டு போகாது. அதை எடுத்து போட்டு சில பேர் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க தயிரில் ஊற்றி சாப்பிடுவாங்க, மோரில் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா எடுத்து வச்சு அந்த காலத்தில் அந்த கீரை வகைகளை ரொம்ப சிக்கனமாக சுவையாக சாப்பிடுவாங்க. சத்துள்ள பொருளாக சாப்பிடுவாங்க. அது அது வந்து உடலுக்கும் கெடுதல் இல்லைங்க, அவங்களோட பசியும் தீர்க்கும், சத்துள்ள பொருளாகவும் இருக்கும். அதை பயன்படுத்துனாங்க. வடையாக சுடுவாங்க, அதுக்கப்புறம் புட்டு மாவு செஞ்சுக்குவாங்க. மத்தியான நேரத்தில் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் தாசியில் வச்சு வறுத்து அதை வந்து உணவு பொருளாக சாப்பிட்டுவாங்க. நம்ம இப்போ மிச்சர் முறுக்கு
1: வறுகடலை சாப்பிட்டு மாதிரி
0: வறுகடலை போலவே சோளம் வறுத்து சாப்பிடுவாங்க. அருமையாக இருக்கும், வாசமாக இருக்கும். வறுக்கும் பொழுதே பக்கத்து வீட்டுக்கெல்லாம் வாசம் அடிக்கும். அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி உணவுப் பொருள்லாம் வச்சுருப்பாங்க. செஞ்சோளம் வந்து இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க.
1: ஐயா, அப்புறம் நீங்கள் மேற்கொண்டு இந்த மாதிரி சோளம் சாகுபடி செய்கிறவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன?
0: ஆலோசனைனாக்க இப்போ நிறையா வந்து சோளப்பயிர் பயிரிடுறது குறைச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட வேண்டுகோளாக வைக்கிறது என்னென்னா அதை நிறையா சாகுபடி பண்ணணும், விளைச்சலை உருவாக்கணும். நம்ம விவசாயத்தை நம்பியிருக்கோம், உழவர்கள் நம்ம இறங்கி சாகுபடி செஞ்சு இது பண்ணால் தான் மேலை நாடு வரைக்கும் நம்ம வந்து கொடுக்க முடியும், எல்லாத்துக்கும் உணவு அளிக்க முடியும். இது நல்ல உணவுப் பொருள், மருத்துவ குணமுள்ள ஒரு பொருள். சாதாரண விவசாயத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து கையாண்டு கொண்டு வந்த ஒரு விவசாயத்தில் இது ஒரு முக்கிய. கேழ்வரகு செஞ்சோளம் வந்து அருமையான ஒரு விவசாயம். கேழ்வரகு நிறையா அத்து போயிடுச்சுங்க, செய்ய முடியல, நம்ம பகுதியில் விளைவிக்க முடியல, அது சரியான அறுவடை செஞ்சு பண்ண முடியல. ஆனால் சோளம் அப்படி இல்லைங்க. இன்றைக்கி சோளத்துக்கு வந்து அறுத்து அப்படியே மிஷினை விட்டு அடிக்கிறதுக்கான இயந்திரங்கள்லாம் வந்துருச்சு. அதனால் சோளப்பயிரை வந்து நிறையா பேர் செஞ்சு அதில் பயனடைய வேணும்னு சொல்லி கேட்டு.
1: சரிங்க, சிறப்புங்க. அதாவது ஐயாட்ட வந்து இந்த சோளம் சார்ந்து எப்படி விவசாயம் பண்ணணும், என்ன விதை தேர்வு பண்ணணும், இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா டங்கையன் ஐயாவை 99 44 44 96 81 மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. 99 44 44 96 81 இந்த எண்ணுக்கு அழைச்சி உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டுக்கலாம். நேர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம்.
0: வணக்கம் ஐயா.
2: எந்த ஒரு மண்ணுக்கும் உகந்த பயிரா இருக்கக்கூடியது சோளம் மட்டும்தாங்க. ஏன்னா அதிக செலவில்ல, ஒரு களை எடுத்தா போதும், வறட்சிய தாங்கி வளரக்கூடியதாகவும் இது இருக்குது. கால்நடைகளுக்கு சிறந்த உணவாகவும் இருக்குது. ஏன்னா ஆடுகளோட உடல் எடையை அதிகப்படுத்துறதுலயும் கறவை மாடுகளோட பால் உற்பத்திய அதிகப்படுத்துறதுலயும் சோளம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. கூடவே நம்ம உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கறதுல சோளம் மிகச்சிறந்த உணவா இருக்குது அப்படின்னு சோள சாகுபடி அனுபவங்களை இதுவரைக்கும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருத்தலையூர் பி தங்கையன் அவங்க.
3: நிகழ்ச்சியில் தொடர்ந்து

0: அஞ்சல, ஒரு சோடா குடிச்சா தேவலாம் போல் இருக்கு.
1: இருக்கும் இருக்கும், நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? சாப்பிடுறதுலயும் ஒரு அளவு வேணுங்க. விருந்து சாப்பாடு நல்லா இருந்ததுன்னு மூக்க புடிக்க சாப்பிட்டுட்டு வந்து இப்ப செரிமானம் ஆகாம அவஸ்தப்படுறீங்க.
0: நீ வேற அவஸ்தப்படுத்துறியே.
1: ஆமாங்க, எதுவும் அளவோட இருக்கணும். வயலுக்கு பாசனம் குடுக்கறதுலயும் அப்படித்தான். பாசன மேலாண்மை பயிற்சி நிலையத்துல என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா?

0: எங்களோடு தொடரும் உங்களின் பயணம் சிறக்க வாழ்த்துக்களோடு உங்களை தொடரும் இது திருச்சி வானொலி.
1: நேரம் பிற்பகல் 2:30.
2: ஆகாஷவாணி திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் உழைப்பவர் அரங்கம், பாரத மிகுமின் நிறுவன உதவி பொறியாளர், தொழிலாளர் கல்வி ஆசிரியர் டி தினகரன் அவர்களின் அனுபவ கருத்துக்களை கேட்கலாம். உழைப்பே உயர்வு தரும் என்பதை காட்டி தங்கள் உழைப்பால் வாழ்க்கையை முன்னேற்றும் உழைப்பாளர்களின் பெருமையை கொண்டாடுவதுதான் இந்த நிகழ்ச்சி. உழைப்பு இல்லாமல் எந்த வெற்றியும் சாத்தியமில்லை. சிறிய தொழிலாக இருந்தாலும் பெரிய சாதனையாக இருந்தாலும் அதன் பின்னால் கடின உழைப்பும் பொறுமையும் இருக்கிறது. அந்த உழைப்பின் மதிப்பை உணர்த்தும் சிறந்த தருணமாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது. இந்நிகழ்ச்சி அனைவருக்கும் ஊக்கத்தையும் புதிய நம்பிக்கையையும் கொடுக்கட்டும் என்று வாழ்த்தி நிகழ்ச்சியை இனிதே தொடங்குவோம்.
3: வணக்கம் நேயர்களே. கடந்த வாரம் உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் தினகரன் தான் கடந்து வந்த பாதையை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். கடந்த வார நிகழ்ச்சியை கேட்க முடியாத நேயர்களுக்காக சுருக்கமா தினகரன் கடந்து வந்த பாதையை நான் சொல்றேன். ஆரணி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் நம்ம தினகரன். வேலூர்ல கவர்மெண்ட் ஐடிஐல ஐடிஐ ஃபிட்டர் அந்த ட்ரேட் படிச்சிருக்கிறாரு. அதுக்கு பிறகு சென்னையில போய் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கிட்டு டெல்லிக்கு போய் டெல்லியில ஒரு 2-3 ஆண்டுகள் பணியாற்றி விட்டு அதற்கு பிறகு பிஹெச்இஎல்ல பணி கிடைத்து அங்க வந்து டிப்ளமா சேர்ந்து டிப்ளமா முடிச்சு அதுக்கப்புறம் ஏஎம்ஐ முடிச்சு அதுக்கப்புறம் எம்எஸ் முடிச்சு பிஹெச்டி முடிச்சிருக்கிறாரு. ஆர்டிஸ்டானா நம்ம திருச்சி பாரத மிகுமின் நிறுவனத்துல சேர்ந்த தினகரன் இன்னைக்கு வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரா இருக்கிறாரு, தொழிலாளர் கல்வி ஆசிரியரா இருக்கிறாரு, இப்போ பப்ளிக் ரிலேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் இன்ஜினியராக பணிபுரிந்து வர்றார் தினகரன். தினகரன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த படிக்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. கடந்த வாரம் என்பிடிஎல் பற்றி சொன்னீங்க. யான் இதெல்லாம் வந்து நாமளாக வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வெப்சைட் அப்படின்னு சொன்னீங்க. நான் கூட உங்களை கிண்டல் பண்ணேன், எப்பப்பார் புத்தகம் கையுமா இருப்பார் போல தினகரன். ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஐடிஐலேருந்து பிஹெச்டி வரைக்கும் படித்தது ஒன்று, அது தவிர பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று படிச்சிருக்கீங்க, அப்புறம் எம்எஸ் சைக்கோ தெரப்பி அண்ட் கவுன்சிலிங்னு ஒன்று படிச்சிருக்கீங்க, டிப்ளமா இன் ஃபைன் ஆர்ட்ஸ் அதை விட்டுட்டீங்க, அஜந்தா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் புந்தமல்லி சென்னை அது வேற படிச்சிருக்கீங்க. நடுவில்
4: வரையறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். சரி, அதை முறையாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் வரையறதுக்காக அந்த கோர்ஸ் ஒரு 6 மாதம் கோர்ஸ் படித்தேன்.
3: புத்தகம் கையுமா இருப்பீங்களா தினகரன் கேட்டதுக்கு, இல்லைங்க நான் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுற ஆள், என்பிடிஎல்னு ஒரு வெப்சைட் இருக்கு, கியான்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அதில் போனீங்கன்னா நிறைய லெக்சர்ஸ் ஐஐடி ஐஐஎம் சேர்ந்த ப்ரொஃபஸர்ஸ் இவங்கெல்லாம் வந்து நிறைய லெக்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு தலைப்பு இருக்குன்னா அதை பற்றி அவங்க வந்து சொற்பொழிவு இருக்கும், அதை பார்த்தே நான் நிறைய படிச்சுக்கிட்டேன் அப்படின்றத சொன்னீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் நம்ம நேயர்களுக்கு, நீங்கள் வந்து இந்த ரத்த தானம் செய்யறதுல மிகப்பெரிய ஆர்வம் உள்ளவராக இருக்கிறீங்க. A1+ ரகமா நீங்க, உங்க ரத்த பிரிவு
4: A1+
3: கொஞ்சம் அரிதானதா?
4: இல்ல, எளிதானது தான் கிடைக்கும்.
3: ஏன்னா B+ நிறைய கிடைக்கும்னு சொல்லுவாங்க.
4: பாசிட்டிவ் குரூப் எல்லாமே வந்து எளிதானது தான் சார்.
3: ஓ,
4: நெகட்டிவா இருக்கிறது தான் அரிதானது.
3: மனிதர்கள் பாசிட்டிவா இருக்கிறவங்க கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது.
4: இல்ல,
3: நெகட்டிவா இருக்கிறவங்க நிறைய இருக்கும். பிளட் குரூப்

0: நல்லா இருக்கு, ஆனா எண்ணங்கள் வேற மாதிரி இருக்குதோ, இல்ல எல்லாமே பாசிட்டிவான. 81 முறை ரத்த தானம் பண்ணிருக்கீங்க, எப்படி ஏதாவது இடைவெளி வச்சிருப்பீங்களா? 3 மாதம் இல்ல 6 மாதம்?
1: 3 மாதம் தான் சார். ஒரு ஆண் அடல்ட் மேல் கேன் டொனேட் பிளட் எவ்ரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ்.
0: இவ்வளவு வாட்டி ரத்த தானம் பண்ணும் போதே உடல் ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு தெரியுது, சர்க்கரை அளவு எல்லாம் கரெக்டா இருக்கு, ரத்த கொதிப்பு சரியா இருக்கு, அப்படி இருந்தா தான் கொடுக்க முடியும்.
1: ஆமா சார், அதாவது சர்க்கரை கூட பார்க்க மாட்டாங்க, ரத்த கொதிப்பு இருக்கக்கூடாது. 140 mmHg மேல இருந்தா எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அப்புறம் நமக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடும். அதனால டோனர் மே நாட் பி த ரிசீவர். நம்ம டொனேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா இது ஒரு சுயநலம் கலந்த பொது நலம், நம்மளையும் நம்ம புதுப்பிச்சுக்கிட்டே இருப்போம்,
0: கொடுக்க கொடுக்க ரத்தம்
1: ரத்தம் ஊறிக்கிட்டே இருக்கும், புது செல்ஸ் நமக்குள்ள வரும். நம்மளால பணம் காசு இல்லாத இருக்கிறப்போ நம்மளால முடிஞ்சது என்ன, இருக்கும் வரை ரத்த தானம், இறந்த பின் உடல் தானம், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். யானைக்கு சொல்லுவாங்கல்ல, இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும். அதே மாதிரி நம்ம லைஃபுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லா என்ன பண்ண முடியும் அன்இன்டரப்டடா? அப்போ நான் எடுத்த லைன் வந்து இது,
0: நான் நிறைய படித்தேன், நான் பட்டங்கள் வாங்கினேன் அப்படின்றது மட்டும் இல்லை, நான் பதவியில் சேர்ந்தேன், பதவி உயர்வு பெற்றேன் அப்படின்றது மட்டும் இல்லை, சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்.
1: ஆமாம்
0: அப்படின் போது ரொம்ப எளிதாக உங்களுக்கு தோன்றின விஷயம் வந்து ரத்த தானம்னு சொல்லலாம். உங்களுக்கு 81 முறை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, அதே மாதிரி ஸ்வச் பாரத் அதுலேயும் வந்து ஒரு வாலண்டியராக இருந்திருக்கிறீங்க. இப்போது தொழிலாளர் கல்வி ஆசிரியர் அப்படின்னா என்னங்க? முன்னாடி ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம் அது. உங்களுடைய பணி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: இப்போ 40-50 பேர் வந்து எம்ப்ளாயிஸ் பிரித்து கொடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து பணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்காக தேவைப்படுற டாபிக்ஸ் அதுதான் மெயின். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். சிலர் ஏதோ ஒரு பக்கமாக வேகமாக போயிடுவாங்க, அப்போ மற்ற இடங்கள்லாம்
0: வீட்டை பற்றியே சிந்திப்பாங்க, இல்ல வேலைய பத்தியே சிந்திப்பாங்க, ரெண்டுத்துக்கு
1: எல்லாம் வெளியவே இருப்பாங்க, உள்ளவே வரமாட்டாங்க எதுலயும். அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒரு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். அது வந்து ஒரு ரீஓரியன்டேஷன் மாதிரி தான், ரெஃப்ரெஷிங் கோர்ஸ் மாதிரி.
0: சரி, அது மாதிரி இருக்கிறவங்கன்னா என்ன சொல்லி தருவீங்க அது சொல்லுங்க.
1: பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அவங்களுடைய வாழ்க்கையில என்ன பர்பஸ் நம்ம வந்திருக்கோம், நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்கணும், ஃபேமிலியில் எப்படி அட்டாச்சாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகிறது, சிம்பத்தி எம்பத்தி இதெல்லாம் சொல்லுவோம்.
0: எல்லாருக்கும் தெரியும் சிம்பத்தி அப்படின்னா பரிதாபப்படுறது, ஐயோ பாவம் இப்படி இருக்கிறாரு, எம்பத்தினா என்ன கொஞ்சம் சொல்லுங்க.
1: இன்னைக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைக்கு காரணமே இந்த எம்பத்தி தான். அதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அவங்க இடத்துலேருந்து நம்ம யோசிக்க மாட்டோம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தருக்கு பசியோடு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மீன் கொடுத்தீங்கன்னா அது சிம்பத்தி, மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தீங்கன்னா அது எம்பத்தி. சிம்பிள் வேர்டில் சொல்லணும்னா புட் யுவர் லெக் இன் அதர் பர்சன்ஸ் ஷூ. அந்த இடத்துலேருந்து யோசிக்கணும், அவங்க ஏன் நம்மளை கோவப்பட்டாங்க, அப்போது நம்ம செஞ்சது கரெக்டாக, அதை யோசித்து செய்கிறது தான் எம்பத்தி. அப்போ இந்த குணம் வந்து ரொம்ப ரொம்ப குடும்ப வாழ்க்கையில்
0: இருந்ததுன்னா நிறைய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு.
1: இதெல்லாம் வந்து மெயினாக பண்ணுவோம், குடும்பத்துலேயும் தேவை, ஒர்க் பிளேஸ்லையும் தேவை. அப்போ இதை வந்து
0: கேட்டுக்கிறாங்களா, இல்லை தினகரன் வேற வந்துட்டாரு போட்டு சாத்திடுவார் நம்மளை அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்களா, எப்படி இருக்கு?
1: இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஃபீட்பேக் தான் வரும். மக்கள்லாம் கற்றுக்க தயாராக இருக்காங்க, ஆனால் அந்த வாய்ப்புகள் வந்து நமக்கு முறையாக கிடைக்கல. இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபோன்லாம் எடுக்கிறோம்னா ரீல்ஸ் அது என்ன வருமோ அதை தான் நம்ம பார்ப்போம், செலக்டிவாக நம்மளால் பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ரிமோட்டை நம்ம எடுப்போம், அப்புறம் டிவி நம்ம ரிமோட் எடுத்துக்கோம், அப்புறம் அது நம்மள ஆபரேட் பண்ணுவோம்.
0: ரீல் நம்ம என்ன முதல்ல பாக்குறோம் அது தொடர்பான ரீலே தொடர்ந்து
1: வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம்
0: ஒரு ஏஐ வச்சிருக்காங்க செயற்கை நுண்ணறிவு,
1: அந்த மாதிரி எல்லாமே கண்ட்ரோல்டு பை அதர்ஸ். இந்த மாதிரி நம்ம நேரடியாக பயிற்சி வகுப்பு போகிறப்போ நம்மளை நாமளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும், நம்மளை உணர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்.
0: டாப் டு பாட்டம் பல்வேறு பிரிவான தொழிலாளிகள் இருக்காங்க இல்லைங்களா? தொழிலாளிகளும் இருக்காங்க, அலுவலர்களும் இருக்காங்க, எல்லாருக்குமே அது மாதிரி சொல்லி தருவீங்களா?
1: தொழிலாளர்களுக்கு மட்டும்தான். அதே மாதிரி உற்பத்தி எப்படி மேம்படுத்துறது, தரத்தை எப்படி நிர்ணயிக்கிறது, பாதுகாப்பாக எப்படி பணிபுரியுறது,
0: உங்களுக்கு பிடிச்ச தலைப்பு
1: இது எல்லாமே அதில் வரும். நிதியை எப்படி நம்ம மேனேஜ் பண்றது, நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க இன்னைக்கு, இது சம்பாதிக்கிறத விட ஏமாறுறது தான் அதிகமாக இருக்கு,
0: அதுவும் இணைய வழி குற்றங்கள் அதிகமாக இருக்கு.
1: அப்போ அந்த மாதிரி ஒரு கிரீடி இல்லாமல் நியாயமாக எப்படி நம்ம ஆசைப்படுறது, நியாயமான இடங்களில் எப்படி முதலில் இதெல்லாம் நாங்கள் சொல்லி தருவோம்.
0: பிடிச்ச பாட்டு ஒன்று சொல்லுங்களேன்.
1: ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: ஏதோ ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே
1: இருக்கா? ஆமா, இதெல்லாம் வந்து அந்த உன்னிடத்தில் என்னை கொடுத்த படம், அந்த படத்துல வர எல்லா பாட்டுமே பிடிக்கும்.
0: நல்ல பாட்டு கேட்டுருவோங்க.

0: இப்ப அந்த தொழிலாளர் கல்வி ஆசிரியரா அவங்களுடைய பணி பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. இது தவிர அவங்க படிக்கிறதுக்கு மேலும் மேலும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற தகவலையும் நீங்க அவங்களுக்கு சொல்லி தரீங்களா?
1: ஆமா, நானும் நிறைய பேர் கைடா இருந்திருக்கேன். ஏஎம்ஐல நிறைய பேர் பிஜியும் படிக்கிறாங்க, இப்ப எம்எஸ் எம்டெக். நான் வந்து அவங்களுக்கு எக்ஸ்டர்னல் கைடா இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன்.
0: இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா ஹோம் கார்டில் வேற இருந்திருக்கீங்களே.
1: அது ஆரம்பத்தில் நம்ம வந்து என்சிசியில் இருக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. அந்த ஆசையை வந்து இது மூலியமாக நிறைவேற்றிட்டேன்.
0: காக்கி உடை போடணும்,
1: இந்தி வந்து படித்து கற்றுக்கணும்னு நினச்சோம், அனுபவத்திலே கற்றுக்கிட்டாச்சு. அப்போ எல்லாமே எனக்கு அனுபவமே வாழ்க்கை.
0: மசாலா தோசை கடையிலேயே கொஞ்சம்
1: மதராசி மசாலா தோசை அந்த கடை தான் அவர் உண்மையிலே மறக்கவே முடியாது. எங்களுக்கு போனோடனே தமிழ் டெய்லி அங்கே சாப்பிட்டுக்கிட்டே வந்து சொல்லுவார். அப்போயே அங்கே ஒரு தோசை வந்து 15 ரூபா, ஒரு இட்லி 10 ரூபா, நம்ம ஊரில் அப்போ வந்து 2 ரூபா தான். சாம்பாருக்காக அங்கே வந்து கார்லாம் நிறுத்தி அந்த தள்ளுவண்டு கடையில் சாப்பிட்டு போவாங்க. அதான் சொல்லுவார், அவரே சொல்லுவார், நம்ம ஊரில் இது மாதிரிலாம் விற்க முடியுமா, ஆனால் இங்கே வந்து சாம்பார்லாம் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறதுனால எல்லாம் இங்கே வராங்க. சட்னி
0: சாம்பார் பிடிக்கும்,
1: சாம்பார் அப்படியே ஒரு கப்பில் ஒரே ஒரு இட்லியை வச்சு ஃபுல்லாக சாம்பார் ஊற்றி கொடுத்துருவார்.
0: ஹோம் கார்டு அனுபவம் எப்படி இருந்தது?
1: நிறைய அந்த பூச்சொரிதல் விழா சண்டே ஆனால் அந்த முக்கொம்பு டியூட்டிக்கு போயிருக்கோம். திருவரம்பூரில் டிராஃபிக் ரெகுலேஷன்,
0: மக்கள் கூடக்கூடிய இடத்துல
1: எலெக்ஷன் டியூட்டி, இது மாதிரி ஒரு 4 வருஷம் அதில் ரொம்ப தீவிரமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பார்ட் டைம் டிப்ளமோ சேர்ந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணும், டெய்லி ஈவினிங் 6 to 9
0: அங்கே போயிடணும்,
1: பகலில் ஷிஃப்ட். அப்போ நமக்கு
0: எப்பயுமே கம்பெனினா காலையில் சீக்கிரமே ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா? காலையில் எத்தனை மணிக்கு பணிக்கு போகணுங்க?
1: 8 மணிக்கு போகணும் சார்.
0: 8 மணிக்கு
1: 8 மணிக்கு போய் 4:30 மணிக்கு.
0: சனிக்கிழமையும் உண்டு,
1: ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நமக்கு லீவ் இருக்கும்.
0: செகண்ட் சாட்டர்டே ஃபோர்த்
1: அந்த மாதிரிலாம் கிடையாது
0: கிடையாது பிஹெச்எல் எப்பயுமே அப்படிதான்,
1: எப்பயுமே அப்படிதான்.
0: 6 days a week ஒரே ஒரு நாள் தான் லீவு. அதனால அந்த ஹோம் கார்டு

0: இருக்கேன்ற கனவு மறந்து போச்சு. ஆனால் அதை விட்டுட்டு அதுக்கு பிறகு இன்னொரு வேலைக்கு போயிருக்கிறீங்களே, ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்டூடெண்ட் ஃபேமிலி கவுன்சிலர்.
1: ஆமாம், அது வந்து நார்மலாக நம்ம கம்பெனிலேயே நிறைய இந்த கிளாஸ் மூலிமா எங்கிட்ட நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட வருவாங்க, அங்கே ஃபேமிலியும் வருவாங்க. எம்எஸ்சி சைக்காலஜி படித்ததோட ஒரு அப்ளிகேஷன் அது. நிறைய குடும்பத்தில் கான்ஃப்ளிக்ட் இருக்கும், அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கான ரூட் காஸை தான் நம்ம கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணோம். அந்த இடத்துல வரவங்க பாதி பேர் வந்து நம்ம பேசினாலே ஆக்டிவ் லிசனிங்லேயே சரியாயிடுவாங்க, ஏன்னா அவங்க கிட்ட பேசினா கேட்க ஆள் கிடையாது. அப்போ பாதி பிரச்சனைகள் நம்ம அவங்கள உட்காந்து கவனிச்சாலே சரியாயிடும்.
0: அவங்கள பேச விட்டு நீங்கள் கேட்டிங்கன்னாவே பாதி அவங்க பிரச்சனைனா
1: அவங்க பார்ட்னர்கிட்டையும் அதை சொல்கிறப்ப அவரும் அப்போ தான் அதை கேட்பார், ஏன்னா அது வரைக்கும் லிசன் பண்ணல. அப்போ அந்த மாதிரி ஒரு டைரக்ட் இன்ட்ராக்ஷன் நம்ம கிரியேட் பண்ணுறப்பவே அது 50% சால்வ் ஆகிடும். இதை தாண்டி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வரும், அதுக்கான ஜெனரல் காரணம் அந்த கவுன்சிலிங் வச்சு சொல்கிறேன். நான் அங்கே சொல்கிறது எல்லாமே எல்லாருக்குமே எல்லாமே 100% மேட்ச் கிடையாது. இவன் இப்படி தான், இவள் இப்படி தான், வேற்றுமைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடாது. அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தால் ரொம்ப நாள் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. யூ கேன் பஸ்ட் எனி டைம், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபேக்ட்.
0: புரிஞ்சுக்கோங்க,
1: இவன் இப்படி தான் புரிஞ்சுக்கோ, அவள் அப்படி தான் புரிஞ்சுக்கோ. 20-30% ரெண்டு பேருமே டச் பண்ணாது.
0: அட்ஜஸ்ட் பண்ணுறதோ காம்ப்ரமைஸ் பண்ணுறதோ ஒரு தீர்வு கிடையாது.
1: புரிந்து கொள்ளுதல் தான் தீர்வு. அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபேக்ட், அக்செப்டிங் த டிஃபரன்சஸ், இது ரெண்டு தான் தீர்வு குடும்ப வாழ்க்கையில்.
0: இதை பற்றி பேச ஆரம்பிச்ச போது நினச்சேன், நம்ம தினகரன் மாதிரி அமைதியாக இருந்தாவே பல பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியுமோ அப்படின்ட்டு.
1: கரெக்ட் தான்,
0: கரெக்ட் தானா?
1: ஏன்னா வாய் ஒன்று தான், காது ரெண்டு, ஹியர் மச் ஸ்பீக் லிட்டில். அதுக்கு தான் கடவுளே அப்படி வச்சிருக்காரு. நம்ம அப்படியே ஆப்போசிட்டா பேசிக்கிட்டே இருந்தோம்னா
0: நேருக்கு என்னடா இவ்வளோ நல்லா பேசுறவரை போய் அமைதியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு வெங்கடேஸ்வரன். கேட்க தோணும், ரொம்ப அமைதியான ஒரு தினகரன். ஆனால் அவருக்கு பிடித்த தலைப்பை பற்றி பேசும்போது குஷியாயிடுறாரு. ஆமாம், மற்ற நேரங்கள் அமைதியாக தான் இருக்காரு. பிடித்த தலைப்புகளை பற்றி பேசும்போது வாய் ஒன்று திறக்குது, மற்ற நேரம் காது ரெண்டு திறந்துக்குது. அப்படி இருக்கிறது தான் நல்லதுன்றீங்க.
1: இப்போ நம்ம பேசணும், ஒரு இடத்துல ஒரு வகுப்பு எடுக்கணும்னாலே நிறைய கேட்கணும், படிக்கணும். 4 மணி நேரம் படிச்சிங்கனால உங்களால் சரளமாக ஒரு 6 மணி நேரம் பேச முடியும். அப்போ அதுதான் நமக்கு தேவை. நிறைய கற்றுக்கிற வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ நமக்கு வந்து ரிசோர்ஸ் நிறைய இருக்கும்.
0: நிறைய கல்லூரிகள் அங்கெல்லாம் வந்து ஒரு மோட்டிவேஷன் டாக் கொடுக்கறதுக்கும் நீங்கள் போயிட்டுருக்கீங்க இல்லைங்களா, ஊக்க பேச்சாளராகவும் இருக்கிறீங்க நீங்கள்.
1: கேரியர் கைடன்ஸை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு வித்தியாசம் தெரியறதில்ல, ரீடிங் அண்ட் ஸ்டடிங். இதுக்கு என்ன வித்தியாசமே நிறைய பேருக்கு தெரியாது. ரீடிங்னா என்ன நினைப்பாங்க பொதுவாக?
0: படிக்கிறது,
1: மெமரைசிங் த ஃபேக்ட், மனப்பாடம் பண்ணுறது. அது கிடையாது ரீடிங். ரீடிங்ன்றது அது ஒரு நம்ம மனசில் பதியணும். அதுக்கு வந்து ஒரு 6R சொல்கிறாங்க சைக்காலஜிக்கலாக. ரீடிங், ரிமெம்பரிங், ரீகேப்சுலேஷன், ரிவிஷன், ரீப்ரொடக்ஷன், ரெக்டிஃபிகேஷன். இந்த 6 நிலைகளை கடக்கிறப்ப அந்த விஷயம் சாகர வரைக்கும் உங்கள் மனசுலேருந்து போகாது.
0: இன்னொரு வாடி சொல்லிடுங்களா அந்த 6R?
1: ரீடிங், ரிமெம்பரிங், ரீகேப்சுலேஷன், ரிவிஷன், ரெக்டிஃபிகேஷன், ரீப்ரொடக்ஷன். இதுதான், இது வந்து ஒவ்வொரு நாளுமே பண்ணிட்டா போதும். ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்படின்னா நியூஸ் பேப்பர் ரீடிங். புக்கில் செலக்டிவாக முக்கியமான கொஸ்டினை படிக்கக்கூடாது, அட்டை டு அட்டை படிக்கணும். சிலபஸ் இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் கற்றுக்கணும்.
0: சாய்ஸில் விடுறதுலாம் கூட
1: அட்டை டு அட்டை ஃபஸ்ட்டு படிக்கணும், முக்கியமானதை அதுக்கப்புறமா எம்பசைஸ் பண்ணி படிக்கணும். அதுதான் ரிமெம்பரிங். ரீகேப்சுலேஷன் அப்படிங்கிறது வந்து அனிமல்ஸ்லாம் பாருங்கள், வேகமாக சாப்பிட்டு மெதுவாக எடுத்து அசைப்படும் அதுதான் ரீகேப்சுலேஷன். அதே மாதிரி ரிலேட் பண்ணி பார்க்கும். அதே மாதிரி நம்மளும் இப்போ நியூட்டனின் முதல் விதின்னு கேட்டாங்கன்னா ஸ்கூல் பசங்களுக்கு தான் அந்த நியூட்டனோட முதல் விதியில் வரும். அப்போ போகிறப்ப நான் கேட்பேன், முதல் விதி என்னென்னா, கடகடன் எந்திரிச்சு பசங்க பொண்ணுங்க எல்லாம் சொல்லிடுவாங்க டெஃபினிஷன், இந்த ரூமில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னு கேட்பேன். தெரியாது, அப்போது அதை அவங்க ரீட் தான் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் மெமரைஸ் த ஃபேக்ட், ஆனால் ரிசல்ட் தெரியல. அப்புறம் தான் சொல்லுவேன் இந்த சேர் வந்து இதே நிலையில் தொடர்ந்து இருந்தால் அதான் நியூட்டனின் முதல் விதி. ஜடத்துவம், இனர்ஷியா, ஃபேன் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதான், பூமி சுற்றிக்கிட்டே இருந்தால் அதான் முதல் விதி. பொருள் தொடர்ந்து அதே நிலையில் இயங்கினா அது முதல் விதின்னு நியூட்டன் புரிஞ்சு தான் சொன்னார், நம்ம அதை மனப்பாடம் பண்ணிட்டோம். இரண்டாம் விதி என்ன, நம்ம தள்ளனா அந்த டைரக்ஷனில் போகும், இதை தான் அவர் சொன்னார். இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். மூன்றாம் விதி, இயேசுநாதர் சொன்ன மாதிரி, ஒரு கண்ணத்தில் அரைஞ்சால் மறு கண்ணத்தில் காட்டு, பாலை தூக்கிப்பட்டால் திருப்பி வரும். அப்போ இது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி படிக்கிறப்போ எளிதில் விளங்கும்.
0: நீங்கள் இப்போ சொன்னதெல்லாம் அசைப்போடணும் போல இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை சொல்லுங்கள், கேட்டுக்கிட்டே அசைப்போடுறோம்.
1: இல்லை சார், மின்னலேவில் வசீகரா பாடல் வந்து பிடிக்கும். அந்த பாட்டு ரொம்ப மென்மையாக மெலோடியாக இருக்கும், அமைதியான தருணங்களில் அந்த பாட்டு வசீகரா நெஞ்சு நிற்க.
0: மும்பை ஜெயஸ்ரீ பாண்டா,
1: ஆமாம், அதை ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டை கேட்போம்.

0: தினகரன் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டுருக்கோம். இந்த உலகத்தை பொறுத்த இந்த பார்வை வந்து கொஞ்சம் வேறுபட்டிருக்கு, உங்களுடைய சிந்தனைகளும் கொஞ்சம் வேறுபட்டு தான் இருக்குது. இன்னும் எதிர்கால திட்டங்கள் என்ன வச்சுருக்கீங்க? பிஹெச்டி வரைக்கும் போயாச்சு, இதுக்கு மேலே அடுத்த கட்ட நகர்வு என்னங்க?
1: இப்போ நான் வந்து இங்கே மனவளக்கலை மன்றத்தில் துணை பேராசிரியர் பயிற்சியாக இருக்கேன். அதனால் இப்போ வந்து மாஸ்டர் ஆஃப் ஒகேஷனல் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸு பண்ணிகிட்ருக்கேன். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூரில் பண்ணுறோம். இதில் வந்து இப்போ நான் படித்த இன்ஜினியரிங்கையும் யோகாவையும் இணைக்கணுன்றது தான். ஏன்னா நம்ம இன்ஜினியரிங்காக நிறைய பிரச்சனைகள் படிக்கிறோம், ஆனால் அதற்கான தீர்வு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பாரம்பரியத்தில் இருக்குது. அது ரெண்டுத்தையும் இணைச்சி இதில் ஒரு ஆராய்ச்சி பண்ணணுன்றது என்னோடய எதிர்கால ஆவல். இது வந்து கல்வி சார்ந்தது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட்டிவாக எனி டைம் இருக்கணும். செல்ஃபாக இருக்கிற வரைக்கும் நம்ம செல்ஃப் கோல்ன்றது இந்த ஆட்டிடியூடை எந்த அளவுக்கு பாசிட்டிவாக வச்சுக்க முடியுமோ அது வந்து செல்ஃப் கோல். ஃபேமிலிக்குன்றது நம்ம டிபெண்ட்டாக நம்ம இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கிறது.
0: உலகத்தில் நிறைய

0: பேர் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. ஒரு செய்யாறு பக்கத்துலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்தவர் இவ்வளோ தூரம் சாதிக்க முடியும் போது நம்மளால் முடியும் அப்படின்னு ஊக்கப்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஊக்கம் வந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு உங்களோட பேச்சை கேட்டோன்னே ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் உற்சாகமாக செயல்படுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொய்வு ஏற்படுது. இந்த தொய்வு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்க தினகரன்?
1: இது நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, எப்படி போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு ஒரே ஆன்சர் செல்ஃப் மோட்டிவேஷன் தான்.
0: இந்த உலக நாமளே தட்டி கொடுத்துக்கணுமா?
1: திஸ் இஸ் கால்டு செல்ஃப் மோட்டிவேஷன்.
0: மத்தவங்க யாருமே தட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க.
1: அதுதான் சொல்றேன், செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கிறப்போ உங்க பர்பஸ் இருக்கிறப்போ அதுவே உங்களை கொண்டு போயிடும். அப்துல் கலாம் சொன்னார் இல்லையா, உறக்கத்தில் வருவது கனவு அல்ல, உறங்க விடாமல் செய்வதே கனவு. அதே மாதிரி விவேகானந்தர்தான் ரிலேட் பண்ணலாம் அது கூட. எழுமின் விழுமின் உழைமின் கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமின் உழைமின் சொல்வார். இதெல்லாம் எதை சொல்லுதுன்னா, மற்றவங்களை டிபெண்ட் பண்ணாமல் நம்மளாவே நம்ம ஒரு இலக்கை நிர்ணயிக்கணும். நிறைய பேர் வந்து இலக்குகளே நிர்ணயிக்கிறது இல்லை. இலக்கு இல்லாத வாழ்க்கை முள் இல்லாத கடிகாரம் மாதிரி. டிஜிட்டல் கிளாக் இல்லை, நார்மல் கிளாக் இல்லை, அப்போ அது யூஸ்லெஸ். அப்போ இலக்குன்னு நமக்காக வச்சுக்கிறப்போ அது நம்மளை தான் தூங்க விடாது. தட் வில் நாட் லெட் யூ ஸ்லீப். அந்த இலக்குகளை நம்ம நிர்ணயிக்கணும். 5 வயசில் நான் என்ன ஆகணும், 10 வயசில் என்ன, 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணும், ஃபேமிலியில் என்ன பண்ணியிருக்கணும், ப்ரொஃபஷனலில் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி நம்ம ஒரு மல்டி டைமென்ஷனாக ஒரு டார்கெட் நமக்குள்ளே ஒரு இமேஜின் பண்ணி நமக்காக ஒரு விஷன் மிஷன் கிரியேட்
0: பண்ணணும். ஒரு இலக்கு இருக்கணும்.
1: இலக்கு இருந்தால் அது உங்களை தன்னால் தூங்க விடாது அடையிற வரைக்கும்.
0: அண்மையில் கூட ஒரு ஆசிரியரை சந்தித்தேன். அவர் சொல்கிறார், இந்த மாணவர் முதல்ல சேரும்போது நீ என்ன ஆகணும் அப்படின்னு முதல் ஆண்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்கிறாங்க. அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வருது அவங்களுடைய இலக்கு அப்படின்றாங்க. ஆனால் இலக்கை நிர்ணயிப்பது எப்படி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா?
1: ஆமாம், இலக்குகள் வந்து ஸ்மார்ட்ன்னு சொல்லுவாங்க. கோல் செட்டிங் மஸ்ட் பி ஸ்மார்ட் அப்படின்னு. ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், மிஷரபுளாக இருக்கணும், அட்டைனபுளாக இருக்கணும், ரியலிஸ்டிக்காக இருக்கணும், டைம் பவுண்டாக இருக்கணும். இந்த 5 இருந்தால் தான் அது இலக்கு.
0: ஐஏஎஸ் ஆகுது ரியலிஸ்டிக் தான்.
1: ஆமாம்,
0: ஆனால் மெஷரபுளாக இருக்கணுன்றீங்க.
1: ஆமாம், இப்போ இது ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு இலக்கு. ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு இலக்கு. கல்யாணம் பண்ணுன்றவங்க ஒரு இலக்கு, வேலைக்கு போகணுன்றது இலக்கு. கார் மட்டும் வச்சு சொல்கிற மாதிரி அந்த இலக்கு எப்படி வந்து ஒரு ஸ்மார்ட்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு பை எ கார். இதுதான் நம்மளுடைய இலக்கு. ஆனால் இது ஒரு ஆசை தான், இட் இஸ் டிசையர். இது லட்சியமாக ஏற்றுக்க முடியாது, ஏன்னா இது ரொம்ப வீக்கான ஒரு இலக்கு. அப்போ என்ன, 300 கம்பெனிக்கு மேலே இருக்கு. அப்போ எந்த கம்பெனி வாங்க போகிறோம்? அப்போது ஐ வாண்ட் டு பை ஹோண்டா கார். நான் ஒர்க் பண்ண
0: நிறைய மாடல்
1: ஹோண்டா சிட்டி, அதுலேயே நிறைய கலர் இருக்குது, ஒயிட்டு. புதுசும் வாங்கலாம், செகண்ட் ஹேண்டும் வாங்கலாம்.
0: இப்படி ஒவ்வொன்றா
1: அப்படியே போயிட்டு, அப்போது ஐ வாண்ட் டு பை நியூ ஒயிட் ஹோண்டா சிட்டி கார். இது வரைக்கும் வந்தாலுமே இது இலக்கு கிடையாது, ஏன்னா இதில் டைம் ஃபிக்ஸ் பண்ணல. அப்போது ஐ வாண்ட் டு பை நியூ ஒயிட் ஹோண்டா சிட்டி கார் வித்தின் January 2027. இதுதான் போய் உங்களுடைய ஆல்ஃபா வேவில் உட்காந்துரும். இந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக செட் பண்ணுற கோல் தட் வில் நாட் எட் யூ ஸ்லீப். அதுக்கான வேலையை அதுவே செய்யும், சப்கான்சியஸ் மெமரியில் போய் உட்காந்துரும். நம்ம கான்சியஸ் மெமரியிலே இருக்கிறப்ப எதையுமே செய்ய மாட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்கும், ஒரு படம் பார்ப்போம், பிடிக்கும், அதோட போயிடுவோம். ஆனால் இது வந்து சப்கான்சியஸ் மைண்டில் பதிய வைக்கிறது தான் இலக்கு. இப்போ சூசைட்லாம் நடக்குது பார்த்தீங்களா, அவன் இதை பதிய வைக்கிறான், இவன் எனக்கு வேணும், இவன் எனக்கு வேணும், இவன் தான் என்னுடைய உலகம்னு அந்த கோலை வந்து சப்கான்சியஸ் மெமரியில் பண்ணிடுறோம். அந்த கோலை வந்து அட்டன் பண்ண முடியாதப்போ இ வில் கமிட் சூசைட். அதே மாதிரி மற்ற விஷயங்களையும் பண்ணிக்கணும்.
0: நேர்மறையான விஷயங்களை பதிவு பண்ணிக்கிட்டா நல்லது.
1: நேர்மறையாக பண்ணாலும் வாட் நெக்ஸ்ட்னு கையில் இருக்கணும். அதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் வருது. January 27 வரலைன்னா வாட் நெக்ஸ்ட், அடுத்த மாதம் வாங்கிட்டு போகுது.
0: பிளான் பி வச்சுக்கணும்.
1: அப்போ அதுக்காக டெய்லி ஒர்க் பண்ணணும். இதுக்கு ஒரு ஃபார்முலா, ஒரு கேப்சூலாக சொல்லுவாங்க, இஃப் யூ ஹேவ் எ சேலஞ்ச் அண்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி சேலஞ்ச் தட் இஸ் கால்டு சக்ஸஸ். ரெஸ்பான்ஸ் வென் இட் நாட் ஈக்குவல் அப்பே அது ஃபெயிலியர் தான். டெய்லி 8 மணி நேரம் படிச்சிங்கன்னா நீங்கள் கலெக்டர் ஆகலாம். தாசில்தாருக்கு டெய்லி 2 ஹவர். இதெல்லாம் வந்து அந்த ஒர்க்லோட பற்றி சொல்கிறது. அதை டெய்லி பண்ணிட்டாலே நீங்கள் சக்ஸஸ் தான். 4 நாள் விட்டுட்டு உக்காந்திங்கன்னா அப்பே அது ஃபெயிலியர் தான். நோ நீட் டு பாதர் அபவுட் த ரிசல்ட்.
0: நன்றி தினகரன், நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறீங்க. உங்களோட பேசுனதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. நேயர்களும் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல சாதனையாளர் தான் நீங்கள். உழைப்பவர் அரங்கத்தில் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய கைபேசியை நான் நேயர்களுக்கு சொல்லுவோம். ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே, டி தினகரன் உங்களுடைய கைபேசி எண் 99 40 86 98 96. மீண்டும் ஒரு முறை, டி தினகரன் அவங்களுடைய கைபேசி எண் 99 40 86 98 96. நன்றி தினகரன்.
1: நன்றி.
2: உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் இதுவரை திருச்சிராப்பள்ளி பாரத மிகுமின் நிறுவன உதவி பொறியாளர், தொழிலாளர் கல்வி ஆசிரியர் டி தினகரன் அவர்களின் அனுபவ கருத்துக்களை கேட்டோம். உடன் உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
3: திருச்சி பண்பலை 102.1
4: நினைவலைகளில் ரீங்காரமிடும் பழைய பாடல்கள்,
3: இதயத்தோடு உறவாடும் இனிய கானங்கள்,
4: இரவை சுகமாக்கும் இதமான கீதங்கள்,
3: நாள்தோறும் இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே.

0: திருஷா பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1. மூன்று மணிக்கு இசைத்தூரல், 4 மணிக்கு வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். நான்கு 30க்கு திருச்சி சேலம் மங்களன் மங்களின் வண்ண கோலங்கள். 5 மணிக்கு பொன் மாலை, 6 மணிக்கு ஆரவாரம். 6:15க்கு உணவி மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ். இதயமலர் அவர்கள். 6:30க்கு மாநில செய்திகள். 7:00 உற்சாகம் உச்சம், இதில் இளையோர் குறுங்கதை. 7:25 உழவர் உலகம், வாழும் கிராமங்களும் தற்சார்பு வேளாண்மையும் நீர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை தெத்துவாசல்பட்டி சி. விஜய் அவர்கள். 8:00 இரவு இசை இனிமை, 9:15 இனிய ராகம், 10:00 ஞாபகம் வருதே.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3:00. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை ஒளிபரப்பு 5:30 துவங்கும்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 5:30. இப்பொழுது கேட்கலாம்

0: की छोटी छोटी गतिविधियों में सावधानी बरतकर अपने हिस्से की जिम्मेदारी पूरी करें और वनों के संरक्षण में अपना योगदान दें, जैसे वनों से मिलने वाली चीजों, कागज, लकड़ी का समुचित उपयोग, पेड़ों की कटाई को रोकना, नए पेड़ लगाना और भी बहुत कुछ। आप भी सोचिए और अपनी भागीदारी सुनिश्चित कीजिए।
1: वन में मेरा मन है, अभी आप सुन रहे थे ये पर्यावरण गीत। कार्यक्रम समन्वय प्रोफेसर राजेंद्र पाल, अकादमिक समन्वय प्रोफेसर रुचि वर्मा, तकनीकी समन्वय बटी लैंगलिंगडो, आलेख अंजलि, ध्वन्यंकन विकास सांगवान, गायन स्वर पुन्यांशी और अनुष्का, निर्माण सहयोग मीनाक्षी कुकरेती, परामर्श अजीत होरो, निर्देशन तथा निर्माण विमलेश चौधरी। प्रिय श्रोता, यदि आप हमारे कार्यक्रमों पर प्रतिक्रियाएं देना चाहते हैं तो हमारे टोल फ्री IVRS नंबर पर हमसे संपर्क कर सकते हैं। हमारा टोल फ्री IVRS नंबर है 8800440559। यह कार्यक्रम CIET NCERT नई दिल्ली भारत द्वारा प्रस्तुत किया गया। अब हमें आज के कार्यक्रम को विराम देने की आज्ञा दीजिए। तो अब अपने मित्र अजीत
2: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ अगले सप्ताह तक के लिए आज्ञा दीजिए।
1: नमस्कार।
3: उमंग उमंग उमंग उमंग।
4: मुत्तन्ने, என்ன பலமான யோசனையில இருக்கீங்க போல
5: தெரியுதுல்ல, தொந்தரவு பண்ணாம கிளம்பு.
4: ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப நக்கல் தானே.
5: புரிஞ்சாலும் இன்னும் கிளம்பலையே நீ.
6: அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.
4: என்ன அப்படி திங்க் பண்றீங்க?
5: நேத்து ஒரு மீட்டிங் போனேன், அங்க நம்ம மரம் வளர்க்கறத பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. மரம் வளர்ந்துச்சுன்னா நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், மழை பெய்யறது, ஏசி பயன்பாட குறைக்கிறது, இதெல்லாம் பத்தி.
4: அடடே, நல்ல விஷயம் தானே, அதுல என்ன யோசனை?
5: டேய், என்ன கொஞ்சம் சொல்ல விடுறியா நீ?
4: சொல்லுங்கண்ணே சொல்லுங்க.
5: எங்க வீட்டுல இருக்க இடத்துல என்னென்ன மரம் வளர்க்கறதுன்னு யோசிக்கிட்டு இருந்தேன்.
4: கவலைய விடுங்க, நம்ம நம்மாழ்வார் ஐயா சொல்றத கேளுங்க.
7: வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருக்கணும், பக்கத்துல ஒரு முருங்கை மரம் இருக்கணும், ஒரு பப்பாளி மரம் இருக்கணும், குளிக்கிற தண்ணி போற இடத்துல வாழை மரம் இருக்கணும், பாத்திரம் கழுவுற இடத்துல தென்னை மரம் இருக்கணும், அதுக்கப்புறமா இடம் இருந்தாக்கா ஒரு எலுமிச்சங்கன்னு இருக்கணும், அதுக்கப்புறம் நேரில் ஒரு கருவேப்பிலை கண்ணு இருக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் இருந்தாக்க ஒரு நெல்லிக்கண்ணு இருக்கணும், அந்த வேலியில ஒரு நாலு இடத்துல சீதாபுரம் மரம் இருக்கணும், அந்த அதுக்கப்புறமா இடம் இருந்தாக்க ஒரு மாமரம் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு வீட்டை சுற்றி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஒருத்த கூட பசியோட தூங்க போக மாட்டாங்க, ஒருத்த கூட சத்துணவு பற்றாக்குறையினால கஷ்டப்பட மாட்டாங்க.

0: புவி உனக்காக திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழித்தது. கேட்டு பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பொன் மாலை. மீண்டும் இசைக்கும் நாளை மாலை 5 மணிக்கோ. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 19ஆம் கட்ட ரோஜ்கர் மேளா சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் 51,000 இளையோருக்கு புதுதில்லியில் இருந்து காணொலி மூலம் பணி நியமன ஆணைகளை நாளை வழங்குகிறார். நாடு முழுவதும் 47 இடங்களில் இந்நிகழ்வு நடைபெறுகிறது. சென்னையில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இளையோர்கள் பல்வேறு அமைச்சகங்கள், நிதி சேவைகள், உயர்கல்வித்துறை உள்ளிட்டவற்றில் பணியமர்த்தப்பட உள்ளனர். இதுவரை நடத்தப்பட்ட 18 ரோஜ்கர் மேளாவில் 12,00,000 பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் விரிவடைந்து வரும் தரவு மையத்துறையானது, செயற்கை நுண்ணறிவு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஒருங்கிணைப்பு, மேம்பட்ட டிஜிட்டல் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளில் 100,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய அமெரிக்க வர்த்தக கூட்டமைப்பின் வருடாந்திர உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர், நம் தேசம் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு இணையாக தொழில்நுட்ப முன்னேற்றம் கண்டு வருவதாகவும், வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் இந்திய தரவு மையத்தின் திறன் 6.5 ஜிகாவாட்டாக உயரும் என்றும் கூறினார். தமிழகத்தில் 6 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து மாநில அரசு இன்று உத்தரவிட்டுள்ளது. இதன்படி திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக திரு டோங்கிரி பிரவீன் உமேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். தென்காசி மாவட்டத்திற்கு அசோக் குமாரும், திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு அக்ஷய் அனில் வாக்ரேவும், பெரம்பலூர் மாவட்டத்திற்கு லலித் குமாரும் காவல் கண்காணிப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னை போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு காவல்துறை தலைவராக செந்தில் குமாரியும், பெண்கள் மற்றும் குழந்தைகள் குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறை கண்காணிப்பாளராக ஷாமலா தேவியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 12 மீனவர்களையும் அவர்களது ஒரு படகையும் உடனடியாக மீட்டுத்தரக்கோரி மீனவர்களின் குடும்பத்தினர் இன்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் காப்புக்காடு மலை அடிவாரத்தில் தாயை பிரிந்த குட்டியானையை வனத்துறையினர் மீட்டு அதன் தாயை கண்டறிந்து சேர்க்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, மதுரை, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கோவை, நீலகிரி, நெல்லை, கன்னியாகுமரி, விருதுநகர், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்று 7:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 7 மணிக்கு.

மனிதன் நல்ல மனநலத்துடன் இருந்தால்தான் அவன் செய்யும் செயல் திறன் பெற்றதாக இருக்கும். அது அவனுக்கு மட்டுமின்றி உலக நன்மைக்கும் வழிவகுக்கும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆர்ப்பரிக்க விருப்பது ஆரவாரம்.

ஆர்ப்பரித்து கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அலகுல தற்போது காலியாக இருக்கக்கூடிய 89 சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர்கள் பணியிடங்களுக்கு தகுதியான சுய உதவிக்குழு உறுப்பினர்களை தகுதி அடிப்படையில் மதிப்பூதியம் மற்றும் ஊக்கத்தொகையோட தேர்வு செய்ய இருக்கிறாங்க. இதற்கு தேர்வு செய்யப்பட வேண்டிய உறுப்பினர் பணிபுரியக்கூடிய ஊராட்சியை சார்ந்தவராக இருக்கணும். மகளிர் சுய உதவிக்குழுக்களை ஊக்குநராக குறைந்தபட்சம் 2 வருட பணியாற்றிய 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றவராகவும் தமிழ் ஆங்கிலம் நன்றாக எழுதப்படிக்க தெரிந்தவர்களாகவும் கணக்கிடும் திறன் உடையவராகவும் இருக்கணும். 35 வயதிற்குள் இருக்கக்கூடியவர்கள் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம். சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர் பணிக்கு தேர்வு செய்யப்படக்கூடிய நபர் சமுதாயம் சார்ந்து அமைப்பு பணியாளர்களாகவோ தனியார் நிறுவனங்களில் முழுநேர பணியாளராகவோ இருக்கிறவங்க இதற்கு விண்ணப்பிக்க முடியாது. இருசக்கர வாகனம் இதற்கு ஓட்ட தெரிந்தவராகவும் ஆண்ட்ராய்டு கைபேசி வைத்திருப்பவராகவும் இருக்கணும். விண்ணப்பங்களை மேலாளர் நகர்ப்புற வாழ்வாதார மையம் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு ஊரக வளர்ச்சித்துறை தரைத்தளம் இந்த முகவரிக்கு இம்மாதம் 27 தேதி மாலை 5 மணிக்குள்ள நேரடியாகவோ அல்லது பதிவு அஞ்சல் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 8760119 1630. மேலும் நினைவுக்கு 8760119 1630 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: உங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க சாப்பிட வாங்கி கொடுக்கறது
1: என்ன?
0: பிரியாணி தானங்க. அப்ப உங்களுக்கான உணவை மருந்து நிகழ்ச்சி தான் இப்ப வர இருக்கிறது. ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்துவியல் துறை இணை பேராசிரியை முனைவர் சு இதயமலர் அவர்கள்.
2: நம் அனைவரும் நாவிலும் நீரூற வைக்கும் ஒரு உணவை பற்றி பேச போறோம், அதாவது பிரியாணி. பிரியாணி ஓர் கலாச்சார விருந்துணவா அல்லது நம் அன்றாட ஆரோக்கியத்திற்கு உகந்ததா? இது சரியான உணவா? இதை நாம் அடிக்கடி சாப்பிடலாமா என்ற கேள்விகளுக்கான பதிலை அறிவியல் மற்றும் ஊட்டச்சத்து ரீதியாக ஆராய்வோம். பிரியாணிங்கிறது அரிசி, இறைச்சி, காய்கறி மற்றும் பலவிதமான மசாலா பொருட்கள் சேர்த்து சமைக்கப்படும் ஓர் அற்புதமான கலவை. மிதமான அளவுல வீட்டுல குறைவான எண்ணெயில சமைக்கப்படும் பிரியாணி பார்த்தோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட், புரதம் மற்றும் மசாலாக்கள் அனைத்தும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான உணவாகவே இருக்கும். ஆனா இதுல சவால் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காலத்துல விசேஷ நாட்கள்ல மட்டும் உரிய உணவாக இருந்த பிரியாணி இன்று துரித உணவு கலாச்சாரத்தின் தாக்குதலால வாரந்தோறும் அல்லது தினமும் உண்ணப்படும் ஒரு உணவாக மாறிட்டு இருக்கு. இங்கதான் ஆரோக்கிய சிக்கல் தொடங்குது. பெரும்பாலான உணவகங்கள்ல தயாரிக்கப்படும் பிரியாணியும் அதை நாம் அடிக்கடி உட்கொள்வதும் நம்ம ஆரோக்கியத்தில் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துது. உணவகங்களில் பிரியாணி தயாரிக்க பயன்படுத்தப்படும் அதிகப்படியான எண்ணெய், நெய் ஆகியவை கலோரிகளை அதிகரிக்கின்றன. ஆட்டுக்கறி மற்றும் சிவப்பிறைச்சியில் இருக்கும் நிறைவற்ற கொழுப்பு, அதாவது சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், உடலில் கொலஸ்ட்ரால் அளவை உயர்த்தும். இந்த அதிகப்படியான கொழுப்பு நுகர்வு உடல் பருமன் மற்றும் இதய நோய் ஏற்படுவதற்கான அபாயத்தை அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்லாம சுவை அதிகரிக்கிறதுக்காக பதப்படுத்தப்பட்ட மசாலாக்களும் உப்பும் சேர்க்கப்படுது. அதிக சோடியம் உட்கொள்வது உயர் இரத்த அழுத்தம் உருவாக முக்கியமான காரணமாக இருக்கு. பிரியாணியில் உள்ள அதிக கொழுப்பு மற்றும் கனமான மசாலா பொருட்கள் செரிமான அமைப்பை சீர்குலைக்கலாம். அதிக கொழுப்பு செரிமான செயல்முறையை மெதுவாக்குகிறது. அதிக மசாலாக்கள் காரணமாக நெஞ்சரிச்சல் மற்றும் அமிலத்தன்மை போன்ற செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம். சாதாரணமா பகல் நேரத்திலேயே கூடுதல் பிரியாணி சாப்பிடுறதுனால கேடுன்னு சொல்லிக்கிட்டு

0: இருக்க இந்த நேரத்துல நள்ளிரவு நேரங்கள்ல அதிகமா பிரியாணி உட்கொள்ற ஒரு பழக்கம் அதிகரிச்சிட்டு இருக்கு. இரவு நேரங்கள்ல நம் உடல் ஓய்வெடுக்க தயாராக இருக்கும்போது வளர்சிதை மாற்ற விகிதம் குறைந்து கொண்டே இருக்கும். இதனால பிரியாணியில் உள்ள கலோரிகள் உடனடியாக எரிக்கப்படாமல் கொழுப்பாக சேமிக்கப்படுகிறது. இது எடை அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். செரிமானத்திற்காக உடல் உழைப்பதால் ஆழமான ஓய்வு நிலைக்கு செல்ல முடியாமல் தூக்கமின்மை அல்லது தரமற்ற தூக்கம் ஏற்படலாம். பிரியாணியில் இருக்கும் அதிகமான கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு இரவில் இரத்த சர்க்கரை அளவை உயர்த்தலாம். பிரியாணியை முற்றிலும் தவிர்ப்பதை விட விழிப்புணர்வோடு அணுகுவதே ரொம்ப அவசியம். பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளாம சிறிய அளவில் மட்டும் நம்ம பிரியாணியை எடுத்துக்கலாம். இரவு உணவாக பிரியாணி உண்பதை தவிர்த்து மதிய உணவாக உட்கொள்வது மிகவும் சிறந்தது. நள்ளிரவில் உண்பதை தவிர்க்கவும். பிரியாணி உட்கொள்ளும் போது தயிர் பச்சடி மற்றும் நார்ச்சத்து நிறைந்த சாலடுகளோட சேர்த்து சாப்பிடும்போது செரிமானத்திற்கு உதவும். அதிக கொழுப்புள்ள இறைச்சிக்கு பதிலாக குறைவான கொழுப்புள்ள புரதங்களை தேர்ந்தெடுக்கணும். பிரியாணி தினசரி உணவு அல்ல, அது ஒரு சுவையான விருந்து. பிரியாணி என்பது மகிழ்ச்சியான தருணங்களை சிறப்பிக்க பிறந்த ஓர் உணவு. அதை தினசரி வழக்கமாக்காமல் எப்போதாவது அளவோடு சரியான நேரத்தில் உண்பதன் மூலம் அதன் சுவையை அனுபவிக்கவும் அதே சமயம் நம் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க முடியும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற நம் பாரம்பரிய பழமொழியை நினைவில் கொள்வோம். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி நமது உணவை விவேகத்தோடு தேர்ந்தெடுப்போம்.
1: இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளை தந்தாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்துவியல் துறை இணை பேராசிரியை முனைவர் சு இதயமலர் அவர்கள்.

0: ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். இந்தியாவோட 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பான சென்சஸ் 2027 இரண்டு கட்டங்களா நடைபெற இருக்கு. சுதந்திரத்திற்கு பிறகு நடைபெறக்கூடிய 8வது கணக்கெடுப்பா இது அமைஞ்சிருக்கு. இதனை பின்பற்றி நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் முதல் கட்டமா வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பு 2026 ஆகஸ்ட் 1 தொடங்கி 30 வரைக்கும் நடைபெற இருக்கு. இதுல வீடுகளோட நிலை, வசதிகள், குடிநீர், கழிப்பறை, மின்சாரம், சொத்து விவரங்கள் சேகரிக்கப்படும். இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பிப்ரவரியில் நடைபெறும். இதுல மக்கள் தொகை, கல்வி, தொழில், சமூக பொருளாதார நிலை, குடியேற்றம், மகப்பேறு தொடர்பான விவரங்களும் சேகரிக்கப்படும். இந்த முறை சாதிவாரியான கணக்கெடுப்பும் இடம்பெறுது. முதல் முறையா முழுமையான டிஜிட்டல் முறையில் சென்சஸ் நடத்த இருக்காங்க. இதற்காக CMMS போர்ட்டல், சிறப்பு மொபைல் செயலியும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கு. SE.census.gov.in மூலமா பொதுமக்கள் தாங்களே குடும்ப விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ் உள்ளிட்ட 16 மொழிகளில் இந்த வசதி கிடைக்கும். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 1500 பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்காங்க. மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் எதிர்கால வளர்ச்சித் திட்டங்களுக்கு சென்சஸ் 2027 முக்கிய அடித்தளமா இருக்கும். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு வரக்கூடிய கணக்கெடுப்பாளர்களிடம் தங்களுடைய முழு விவரத்தையும் வெளிப்படைத்தன்மையும் வழங்க மக்கள் தங்களுடைய ஒத்துழைப்பை நல்கிடுமாறு நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்காங்க.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில்

0: பதிவு செய்யுங்கள்.
1: ஹர ஹர சூரிய ஹர.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை விரைவில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. மேகதாது தொடர்பாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்த கருத்துக்கு அஇஅதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோதோலிதீசுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் அவருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசினார். மேற்காசிய மற்றும் யுக்ரைன் பிரச்சினைக்கு அமைதி பேச்சுகள் மூலம் தீர்வு காண்பதற்கான எந்தவொரு நடவடிக்கைக்கும் இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை விரைவில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அமைச்சர் திரு சரத்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் மனிதவள மேலாண்மைத்துறை சார்பிலான திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்யும் வகையில் வெளிப்படைத்தன்மையுடன் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு சரத்குமார் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ள திரு வன்னி அரசு மற்றும் திரு ஷாஜகானுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு கட்சிக்கும் அரசியல் முடிவை தீர்மானிக்கும் உரிமை உள்ளது என்றும் இதனை கருத்தில் கொண்டு யாரையும் புண்படுத்தும்படி கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்று திமுகவினரை கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை எதிர்க்க தமிழகத்திற்கு உரிமை இல்லை என்று கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை மழுங்கடிக்கும் வகையில் கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு இதனை வேடிக்கை பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமை விட்டுக் கொடுக்கப்படுவதை அஇஅதிமுக அனுமதிக்காது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியனும் கர்நாடக துணை முதலமைச்சரின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இதுபோன்ற கருத்துகள் தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை திட்டத்தை கர்நாடக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் இப்பிரச்சினையில் தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவும் கர்நாடக அரசின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உச்சநீதிமன்றம் மற்றும் நடுவர் மன்ற தீர்ப்பை மீறி மேகதாது அணையை கட்ட கர்நாடகா முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இப்பிரச்சினை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை தமிழக அரசு விரைவுபடுத்தி காவிரி உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்றும் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் திரு டி கே சிவகுமாரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். தருமபுரி புதிய பேருந்து நிலைய முறைகேடு தொடர்பாக உயர்மட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் தனியார் நிறுவனத்திற்கு சாதகமாக மாவட்ட நிர்வாகம் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய திமுக ஆட்சியில் தொடங்கி தற்போதைய மாவட்ட நிர்வாகம் வரை அனைத்து தரப்பினரும் மக்கள் நலனை பற்றி கவலைப்படாமல் செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பழைய பேருந்து நிலையத்திலிருந்து அனைத்து பேருந்துகளையும் இயக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: நண்பர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை கேரளம் மற்றும் தென் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மின்னலுக்கான எச்சரிக்கை. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: மாவட்டச் செய்திகள். திருச்சியில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்வதற்கான பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கான கோடை சிறப்பு முகாமில் பங்கேற்றவர்களுக்கான பாராட்டு சான்றிதழ்களை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வருவாய் அலுவலர் திரு நாராயணன் இன்று வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை ஆட்சியர் திரு பிரசாந்த் இன்று ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டத்தில் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் பொறுமையாக வாகனங்களை இயக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு ரத்னசாமி அறிவுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் ரோப்கார் சேவை பராமரிப்பு பணிகளுக்கு இன்று ஒருநாள் மட்டும் நிறுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் காட்டேரி பூங்காவில் மலை பயிர்கள் கண்காட்சி இன்று தொடங்கியது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் இன்று பொறுப்பேற்றார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. சீன தைப்பேயில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பவினா பட்டேல் கொரியாவின் சன்கே மூன் இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் பவினா பட்டேல் சுபம் வத்வா இணையும் மற்றொரு கலப்பு இரட்டையர் பிரிவில் விஜயா தீபிகா கங்காபட்னம் அத்யோஸ் அஸ்தான் இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றன. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் உலக சாலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் மற்றும் புரோதிஸ்தா சமந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 7-11, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கசோ ஹீரோ யோஷிமுரா ரெய்னா அசோ இணையை வென்றது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எதிஷா தாஸ் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான்பாட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டி இன்று ராஞ்சியில் தொடங்கியது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீட்டி குஜூர் தலைமையிலான இந்த அணியில் ஸ்ருதி குமாரி, தியா உட்பட 17 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி ஜப்பானில் வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஒத்திவைக்கப்படுவதாக அதற்கான சர்வதேச சம்மேளனம் அறிவித்துள்ளது. பஹ்ரைனில் அக்டோபர் 24ஆம் தேதி தொடங்க இருந்த இப்போட்டி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தற்போது அங்கு நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை விரைவில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. மேகதாது தொடர்பாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்த கருத்துக்கு அஇஅதிமுக

0: உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும், வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: திருச்சி மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸில் இப்பொழுது கேட்கலாம் திரையசை. முதலில்
3: ஹும்மா ஹும்மா ஹும்மா ஹும்மா ஹும்மா ஹும்மா

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்றிரவு 10 மணிக்கு அரங்கிசையில் கண்டசாமி அழகிரிசாமி அவர்களின் வயலின் இசை. திரை இசையில் அடுத்து

திருச்சி கோட்ட ரயில்வே நிர்வாகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு. பொறியியல் பணிகள் காரணமாக திருச்சி காரைக்கால் டெமு ரயிலானது வரும் 23, 25, 26 தேதிகளில் திருவாரூர் காரைக்கால் இடையே பகுதியாக ரத்து செய்யப்பட்டு திருச்சி திருவாரூர் இடையே மட்டும் இயங்கும். மறுமார்க்கமாக காரைக்கால் திருச்சி டெமு ரயிலானது 23, 25, 26 தேதிகளில் காரைக்கால் திருவாரூர் இடையே பகுதியாக ரத்து செய்யப்பட்டு திருவாரூர் திருச்சி இடையே மட்டும் இயங்கும் என்று திருச்சி கோட்ட ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கேட்டுக்கொண்டிருக்கும் திரை இசையில் அடுத்து

0: தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு மகாஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி வகுப்பில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது இந்திய அரசியலமைப்பின் 69வது பிரிவில் இடப்பட்டுள்ள ஒன்று. சட்ட வரைமுறைப்படுத்தப்பட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்கிறது. கடந்த 2011 ஆண்டு கடைசியாக கணக்கெடுக்கப்பட்டது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டிலும் எந்த ஒரு வீடும் விடுபடாதவரை கணக்கெடுப்பை மேற்கொள்ள வேண்டும். அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு நபரின் வாழ்வியல், பொருளாதாரம், சமூக சூழ்நிலை, வீடுகள் மற்றும் அவற்றிலுள்ள அடிப்படை வசதிகள் குறித்து 33 வகையான விவரங்களை கணக்கெடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் எடுத்துக் கூறப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஹாக்கி யூனியன் ஆஃப் தூத்துக்குடி சார்பில் வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான சீனியர் ஆண்கள் மாநில ஹாக்கி சாம்பியன் போட்டிகள் நடைபெற்றன. 32 மாவட்டங்களில் உள்ள அணிகள் கலந்து கொண்டு விளையாடின. கோவில்பட்டி கிருஷ்ணா நகர் செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்று வந்த இந்த போட்டியின் இறுதி ஆட்டத்தில் சென்னை மற்றும் அரியலூர் அணிகள் மோதின. இதில் 5-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வெற்றது. முன்னதாக 3வது மற்றும் 4வது இடத்திற்கான போட்டியில் தூத்துக்குடி மாவட்ட அணிக்கு 7-1 என்ற கோல் கணக்கில் தஞ்சாவூர் அணியை வீழ்த்தியது. இதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் பகுதியில் உள்ள ஒட்டுடன்பட்டி கிராமத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் 100 நினைவு கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வறட்சியான பகுதிகளில் ஒன்றான ஒட்டப்படாரம் பகுதியில் பல சிறிய கிராமங்கள் கொண்ட இந்த பகுதி பின்தங்கிய பகுதியாகவே இருந்து வருகிறது. ஒட்டப்படாரம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள பின்தங்கிய பகுதிகளில் ஒன்றான ஒட்டுடன்பட்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வந்துள்ளது. இந்த பள்ளிக்கூடம் அந்த பகுதி மக்களுக்கு மட்டுமின்றி சுற்றியுள்ள சில கிராம பகுதி மக்களுக்கும் உறுதுணையாக இருந்துள்ளது. 100 கடந்துள்ள இந்த பள்ளியில் பயின்ற பலர் இந்திய ஆட்சிப்பணி, இந்திய வருவாய்ப்பணி, இந்திய தகவல் பணி மற்றும் தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் பல்வேறு நிலைகளில் பணிபுரியும் அளவிற்கு உயர்ந்துள்ளனர். இந்த பள்ளி 100 சேவையை நினைவு கூறும் வகையில் PNY நிதியுதவியுடன் தேசிய வேளாண் அறக்கட்டளை மூலமாக நினைவு கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. கூடுதல் வகுப்பறைகளை கொண்ட இந்த நினைவு கட்டிடத்தை ஓட்டப்படாரம் சட்டமன்ற உறுப்பினர் மதன் ராஜா திறந்து வைத்தார். இந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்ட தமிழ்நாடு அரசு முன்னாள் செயலாளர் ராமையா IAS பேசுகையில், உலக நாடுகளிலே எந்த நாட்டிலே கல்வி கண்டதோ அந்த நாடு நல்ல முன்னேற்றம் கொண்டுள்ளது. இங்கிலாந்து, பிரான்சு, ஜப்பான், சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் இன்று பொருளாதாரத்திலும் வளர்ச்சி பெற்று மிக வேகமாக முன்னேறி போகிறது என்று சொன்னால் அது கல்வியின் மூலமாகத்தான். கல்விக்கு எந்த சமூகம் முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அந்த சமூகம் அந்த நாட்டின் நல்ல முறையில் முன்னேற்றம் அடையும் என்பதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் கிடையாது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழ்நாடு புத்தக விற்பனை சங்கம், கோவில்பட்டி ரோட்டரி சங்கம், கோவில்பட்டி JCI சார்பில் புத்தக திருவிழா நடைபெற்றது. இந்த புத்தக திருவிழாவில் நாவல், வாழ்க்கை வரலாறு, மருத்துவம், இலக்கியம், குழந்தைகளுக்கான புத்தகங்கள், போட்டி தேர்வு நூல்கள், அறிவியல் புத்தகங்கள் உள்ளிட்ட 10,000 தலைப்புகளில் 100,000 புத்தகங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த புத்தக திருவிழாவில் வந்து புத்தகங்களை வாங்குபவர்களுக்கு 10% தள்ளுபடியும், 1,000 ரூபாய்க்கு மேல புத்தகம் வாங்குபவர்களுக்கு வாசிப்பு செம்மல் சான்றிதழும், 2,000 ரூபாய்க்கு அதிகமாக புத்தகம் வாங்குபவருக்கு வாசிப்பு சிகரம் சான்றிதழும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடியில் கோடை காலத்தில் குழந்தைகள் தங்களை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் கரிகாலம் சிலம்பக் கழக சார்பில் கோடைகால சிலம்ப போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த பயிற்சி முகாமில் 1 முதல் 10வது வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மாணவ மாணவிகளுடைய ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, தொடுமுறை ஆகிய 3 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு போட்டிகளின் முடிவில் மாணவ மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி புதுக்கிராமம் பகுதியில் அமைந்துள்ள சிருங்கேரி சங்கரமட ஆலயம் சங்கீர்த்தன மகோத்சவ விழா நடைபெற்றது. தினமும் பல்வேறு பூஜைகள், நாம கீர்த்தனைகள் பாடப்பட்டன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஸ்ரீ ராதா கல்யாண உற்சவ சிறப்பாக நடைபெற்றது. பல்வேறு சீர்வரிசை பருவங்கள் கொண்டுவரப்பட்டு ஸ்ரீ ராதா கல்யாணம் மற்றும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர்.
1: தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ லட்சுமணன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டோலிடஸுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஊடுருவல்காரர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என மத்திய அரசு கூறியுள்ளது. மூத்த குடிமக்களின் நலனுக்கென ஜீவன் என்ற கைபேசி செயலியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. ஆசிய டேக்வாண்டோ

0: நேரம் 7:10. தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஏ லட்சுமணன் அவர்கள்.
1: மத்திய அரசு நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ள ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டமாக மேற்கொள்ளப்பட உள்ளன. முதற்கட்டமாக வீட்டு பட்டியல் தயாரிக்கும் பணி வரும் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 30 வரை. இறுதிக்கட்டமாக மக்கள் தொகை மற்றும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு பணி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் முதற்கட்ட பணியான வீட்டு பட்டியல் தயாரிக்கும் பணிக்காக வருவாய்த்துறையைச் சேர்ந்த அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது.

0: சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எதிஷா தாஸ் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடஸுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேச்சுக்கள் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். உலக வளத்திற்கும் இது உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுக்களின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஊடுருவற்காரர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பாக திரிபுரா, அஸ்ஸாம், மேற்குவங்க முதலமைச்சர்களுடன் தாம் ஆலோசனையை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். ஊடுருவல்காரர்களை தடுப்பதில் எல்லை பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். கல்வித்துறையின் வளர்ச்சியில் தேசிய கல்விக் கொள்கை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், திறன் அடிப்படையிலான சமமான கல்வி முறையை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருப்பதாக கூறினார். மாணவர்களின் எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் கல்வியின் தரம் சர்வதேச தரத்திற்கு இணையாக வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையிலும் தேசிய கல்விக் கொள்கை செயல்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் கல்வித்துறை செயல்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு முழுவதும் தரவு மையங்கள் துறை விரிவடைந்து வருவதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை கையாளும் வகையில் இந்த மையங்கள் வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தரவு பொருளாதாரம் முதலீடுகளை அதிகரிக்க உதவிடும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பல்லுயிர் பாதுகாப்பில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் கூறியிருக்கிறார். பல்லுயிர் பெருக்க தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பல்லுயிர் பாதுகாப்பில் உள்ளூர்வாசிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். தேசிய பல்லுயிர் ஆணையம் மற்றும் மாநில பல்லுயிர் வாரியங்கள் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பல்லுயிர் பெருக்க திட்டங்களுக்கு தேவையான நிதி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவாலுடன் இணைந்து ஏற்றுமதியாளர்களுடன் நடத்திய கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கிடையே நாட்டின் ஏற்றுமதி கடந்த மாதம் 13.59% வளர்ச்சி கண்டுள்ளதாக வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மூத்த குடிமக்களின் நலனுக்கென கைபேசி செயலி ஒன்றை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் பங்கேற்று இதனை அறிமுகப்படுத்தினார். ஜீவன் என்ற இந்த கைபேசி செயலி மூத்த குடிமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அனைத்து அம்சங்களையும் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு நேற்று 270 GW மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மின் தேவையும் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. பொதுமக்கள் மின்சாரத்தை முறையாக பயன்படுத்துமாறும் அந்த செய்திக்குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவரை அவர் சந்தித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் அவர் சந்தித்து பேசினார். பின்னர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கையும் மேற்குவங்க முதலமைச்சர் சந்தித்து பேசினார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து தம்மோடு அவர் விவாதித்ததாக திரு ராஜ்நாத் சிங் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் மேற்குவங்கம் வளர்ச்சிப் பாதையில் புதிய உயரத்தை எட்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார்.

0: பீகார் மாநிலத்தில் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். ராஜ்கிரில் 40,000 இருக்கை வசதிகளுடன் கூடிய சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானம் கட்டப்பட்டு வருவதாகவும் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஒடிசாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். கஞ்சாம் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் பேருந்து ஒன்று ஆட்டோ ரிக்ஷா மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆந்திராவில் தொழில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக அம்மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் கூறியுள்ளார். கடப்பா மாவட்டத்தில் 600 மெகாவாட் சூரிய மின் உற்பத்தி பிரிவினை திறந்து வைத்து அவர் பேசினார். தொழில் முதலீடுகள் அதிகரித்துள்ளதன் காரணமாக கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு லோகேஷ் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்க்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சொக்கலிங்கம் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பணிகள் அடுத்த மாதம் 30ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். 100,000 மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இப்பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் கூறினார். இப்பணிகள் அனைத்தும் வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு சொக்கலிங்கம் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 6 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். கந்தஹார், ஹீரத், கோர் மற்றும் தகார் மாநிலங்களுக்கு உட்பட்ட பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக 20 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இதுவரை மழை பாதிப்பு தொடர்பான சம்பவங்கள் காரணமாக 250 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 344 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எத்திஷா தாஸ் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான் பாட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. சீன தாய்பேயில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பாவினா பட்டேல் கொரியாவின் சங்கி மூன் இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் பாவினா பட்டேல் சுப்னம் வாத்வா இணையும், மற்றொரு கலப்பு இரட்டையர் பிரிவில் விஜயதீபிகா கங்கபத்னம் இந்தோனேஷியாவின் அடியோஸ் அஸ்தான் இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றன. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றிருக்கிறது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் உலக சேலஞ்சர் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் மற்றும் புரோத்திஷா சமந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். லாவோ சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிதாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 7-11, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கசிகோரா யோஷிமோரா ரெய்னா ஆசோ இணையை வென்றது. ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டி இன்று ராஞ்சியில் தொடங்கியது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீதி கஜூர் தலைமையிலான இந்த அணியில் ஸ்ருதி குமாரி, தியா உட்பட 17 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இப்போட்டி ஜப்பானில் வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஒத்திவைக்கப்படுவதாக அதற்கான சர்வதேச சம்மேளனம் அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டோலிடஸுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஊடுருவல்காரர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என மத்திய அரசு கூறியுள்ளது. மூத்த குடிமக்களின் நலனுக்கென ஜீவன் என்ற கைபேசி செயலியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எத்திஷா தாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: நிகழ்ச்சியில் இன்று
1: அள்ளி அள்ளி பணங்குவிக்க துள்ளிய விவசாயம் தான் வந்தது.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில வாழும் கிராமங்களும் தற்சார்பு வேளாண்மையும் அப்படிங்கிற தலைப்புல நமக்கான ஒரு சில ஐடியாக்களை தருவதற்காக நமது அரங்கத்துல நம்மோட இணைஞ்சிருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டம் தெத்துவாசல்பட்டியை சேர்ந்த சி விஜய் அவர்கள். படிச்சது என்னமோ பிஇ மெக்கானிக்கல், செய்யறது வந்து விவசாயம், அதுவும் மனசுக்கு பிடிச்ச விவசாயம். மகிழ்ச்சியா இருக்க நீங்க விஜய பாத்தீங்க அப்படின்னா ஆர்வம் உங்களை தொத்திக்கும். அப்படிதான் இப்ப நானுமே வந்து விஜய் கூட பேசிட்டு இருக்கேன். வணக்கம் விஜய்.
3: வணக்கம்
2: விஜய். இப்ப எப்படி நீங்க இந்த இயற்கை விவசாயத்துக்குள்ள வந்தீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே கனவு தான், மெக்கானிக்கல் படித்தாலும் சரி எலக்ட்ரானிக்ஸ் படித்தாலும் சரி எப்படியோ ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் ஓடிடணும்னு, அப்படி இல்லைனா நான் கோர் சப்ஜெக்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டிசைனு அப்படி இப்படின்னு போயிடுவாங்க. எப்படி அப்படியே யூட்டர்ன் வச்சிட்டிங்களா?
3: கண்டிப்பாக நீங்கள் சொன்னது சரியான விஷயந்தான். ஏன்னா எங்கள் வீட்டில் என்னை பெற்றோர்களோட சிந்தனை இதான் இருந்துச்சு. அதுவும் என்ன, ஏன் திருச்சியில் நிறையா காலேஜ் இருக்குது, தஞ்சாவூரில் நிறையா காலேஜ் இருக்குது, என்னை ஏன் கோயம்புத்தூரில் கொண்டு போய் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க அப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு ஒரு சிந்தனை, அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா, தொழில் சார்ந்த இடத்துல நீ படித்தனா உன்னை நிறைய கம்பெனிக்கு அழைச்சிட்டு போவாங்க, நீ நிறைய விஷயத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு ஏற்படும், நீ ஒரு பிஸ்னஸ் செய்யறதுக்கான வாய்ப்பு ஏற்படும்.
2: நான் பட்ட கஷ்டம்லாம் நீ படவே
3: அழிச்சுட்டாங்க உறுதியாக அப்படிதான் சொன்னாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதுவும் கோயம்புத்தூரில் படித்தா உடனே வேலை கிடைக்கும், அடுத்து பிஸ்னஸ் செய்யலாம், ஸோ பொருளாதார ரீதியாக சஸ்டெயின் ஆகலாம்னு என்ன சேர்த்து விட்டாங்க. எனக்கும் அதில் மாற்றுக்கருத்து இல்லை. நம்ம குடும்பம் கஷ்டப்படுற குடும்பம், நம்ம ஏன் படித்து ஒரு முன்னுக்கு வரக்கூடாது அப்படிங்கக்கூடிய மனநிலையில் நானும் படிக்கிறேன் தான் போய் அங்கே சேர்ந்தேன். எனக்கு பிடிச்ச காலேஜ் தான் தேர்ந்தெடுத்தேன். படிச்சுட்டு எனக்கு அந்த ஃபைனல் இயர் 4வது ஆண்டு படிக்கும் போது தான் எனக்குள்ள ஒரு கேள்வி,
2: அந்த கேள்வியை யார் தூண்டி விட்டா என்ன கேள்வி அப்படின்னு சொன்னீங்க.
3: கண்டிப்பா நிறைய படிக்கிறோம், படிச்சுட்டு வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு சின்ன தோணுதல். வேலைக்கு போனா சம்பாதிக்க போறோம், சம்பாரிச்சு நிறைய சம்பாரிச்சோம்னா வீட்டுக்கு கொடுப்போம், அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வு அது பூர்த்தி செய்யுமா அப்படின்னு எனக்குள்ளவே தூண்டிக்கிட்டே இருந்துச்சு. நல்லா சாப்பிடணும், அதுதானே ஆரோக்கியம். இப்ப உணவு உடை இருப்பிடம், இது அந்த உணவுங்கிறது முதன்மை வகுக்குது. அப்ப அந்த முதன்மை வகுக்கிறது சரியா இருக்கா அப்படிங்கும் போது தான் நம்ம சோசியல் மீடியாவில் ஆகிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா கல்லூரி படிக்கும் போது நமக்கு வேற வேலை கிடையாது, படிக்கிறது சோசியல் மீடியா, நண்பர்கள் வட்டம், விளையாட்டு, இப்படிதான் நம்ம இருக்கோம்.
2: வேற கேரளா பக்கத்துல நிறைய போயிருப்பீங்க.
3: ஆமா, இந்த மாதிரி இருக்கும்போது எனக்குள்ள தோணுது, ஒரு வயதான ஒருத்தர் வந்து காணொலியில வராரு. அவர் அந்த காணொலியில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சாப்பிட்றதெல்லாம் உணவே இல்லை, அதுல இவ்வளவு விஷத்தன்மைகள் இருக்கு, அதுல நச்சுத்தன்மைகள் நிறைஞ்சிருக்கு, இதெல்லாம் யாரு சரி செய்வா, நம்ம தான் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் முன்னெடுக்கிறாரு. எனக்கு அவரை பார்த்தோன்னு ஒரு நிமிஷம் ஆச்சரியம் ஆயிடுச்சு. அப்ப நம்ம வீட்டுல விவசாயம் பண்றாங்க, அப்ப அது தப்பா, இப்ப இவர் சொல்றது சரியா? அப்ப திரும்பும் போதுதான் சமைக்கணும், சாப்பிடணுங்கிறதுக்கு தான் சம்பாதிக்கிறாங்க. அதுவே நம்ம சரியா செய்யலைன்னா நம்ம சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம், நம்ம விவசாயம் பண்ணி என்ன பிரயோஜனம், அதை சரி செய்யணுமே அப்படிங்கக்கூடிய விதத்துல எனக்குள்ள ஒரு கேள்வி. அப்போ அவரை நான் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சேன். திரும்பி பார்த்தா அப்பா விவசாயம் தான் பண்றாரு, அவரோட அப்பா எங்க தாத்தா விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு உணவு உற்பத்தியிலேருந்து வந்த நாம, நமக்கு யாராவது நல்ல உணவு உற்பத்தி பண்ணி தருவாங்களான்னு எதிர்பார்க்கறதே வந்து, இப்போ நாம் அதை செஞ்சால் என்ன அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. அந்த நேரம் எனக்கு கொரோனா ரொம்ப உதவி செஞ்சிச்சு. வேலைக்கு போகணுங்கக்கூடிய நெருக்கடி இல்லை. ஸோ வீட்டில் இருக்கும்போது எப்போவுமே அப்பா என்ன எதிர்பார்ப்பாங்க, விவசாயத்தில் நமக்கு பையன் உதவி செஞ்சான்னா சௌரியம் தானே அப்படின்னு நினைப்பாங்க. அதை நான் ஈடுபாடோடு செய்யும் போது அவங்களுக்கு அது ரொம்ப சுலபமாக போச்சு. இப்போ நான் அதை செஞ்சுட்டே இருக்கும்போது நான் இனிமேல் விவசாயமே பண்ணலான்னு முடிவாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஷாக். ஏன்னா நிறைய செலவு பண்ணியிருக்காங்க, நம்மளை படிக்க வச்சிருக்காங்க, இவ்வளோ தூரத்தில் படிக்க வச்சிருக்காங்க, அப்போ ஏதாவது நம்ம ஒன்று செய்வோம் அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என்னென்னா நம்மளால் பொருளாதாரம் ஈட்ட முடியுமான்னு தெரியல, ஆனால் நல்ல உணவை கொடுக்க முடியும், அதுக்கு நம்ம வேலை செய்ய முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு திருப்தி இருக்கும், அப்போ நம்ம அதை செய்கிறது தான் சரியாக இருக்குங்கிறத நான் ரொம்ப கவனமாக இருந்தேன். ஒரு 3 விஷயங்களை எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். இல்லைப்பா விவசாயம்னா இப்படி தான்ப்பா, நீ போடுறதெல்லாம் விஷம்ப்பா, அது மண்ணை பாதிக்குதுப்பா, அது நிலத்தை பாதிக்குதுப்பா, அங்கே இருக்க நுண்ணுயிரை பாதிக்குதுப்பா, அதை சாப்பிட்ற நம்மளை பாதிக்குதுப்பா, இவ்வளோ பாதிப்பை தாண்டி நம்ம அந்த உணவை உற்பத்தி பண்ணி போய் விற்று காசு சம்பாரித்து இது வரைக்கும் நம்ம யாரும் கோட்டை கட்டலைப்பா. இவங்க சொல்கிறபடி பசுமை புரட்சி வெற்றிகரமாக இருந்துச்சுன்னா இந்நேரம் விவசாயி வந்து கொடி கட்டி பறக்கணும், 10 பேர் விவசாயம் செய்யணும்னு ஆர்வமாக உள்ளே வரணும், அப்போ விவசாயத்துறை வந்து வளர்ந்துருக்கணும். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் நடக்குதாப்பா? இல்லை, பின்தங்கிக்கிட்டே தான் போகுது. யாரும் விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ இந்த விவசாய முறையில் ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். அதை யாராவது சரி செய்யணும், இல்லை நம்ம ஒரு முயற்சியாவது பண்ணுவோமே அப்படின்னு கேட்கும்போது, நீ எப்படி தான்ப்பா பண்ண போற அப்படின்னு கேட்டாரு. இதெல்லாம் போடலாம் விளையாது, நீ எப்படி தான் பண்ண போற சொல்லு அப்படின்னாரு. நிலத்தை உழுவ மாட்டேன், ரசாயனம் எதுவும் பயன்படுத்த மாட்டேன், ஒட்டு விதைகள் எதுவும் வாங்கி விதைக்க மாட்டேன் அப்படின்னு. எங்க அப்பா சிரி சிரின்னு சிரிச்சுட்டாரு. நிலத்தை உழுவாம எப்படா விவசாயம் பண்ணுவேன், விவசாயம் பண்ணணும்னாலே நிலத்தை உழுவணும்டா, உழுவாம நீ எப்படி விவசாயம் பண்ணுவேன்,
2: வள்ளுவரே வேற சொல்லிருக்காரு, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர்னு.

0: ஆமா,
1: நீ உழுவ
0: உழுவவே
1: மாட்டேன்னா.
0: மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டாரு. அவர் சிரிச்சது எனக்கு எனக்கு நம்ம என்ன அவசரப்பட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கக்கூடிய கேள்வி இருந்துச்சு. ஆனால் ரொம்ப வீரியமாக யோசித்தது என்னென்னா நடைமுறைப்படுத்த முடியும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ ஒரு பெற்றோர்கள் தன் குழந்தைய விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா எதனால அப்படின்னு யோசிக்கும் போது, பொருளாதாரம், உழைப்பு. விவசாயங்கிறது உழைப்பு அதிகமாக போடக்கூடிய தொழிலாக இருக்குது. இன்னொன்று, பொருளாதாரம் ஈட்டுற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டுமே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கான ஊதியம் கிடைக்கலையேன்னு ஒருத்தர் இயங்கும் போது வெளியில் போய் சம்பாரித்து மற்றவனோட கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கணும், நம்ம பையன் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. இந்த நிலையை மாற்றணும் அப்படின்னு யோசித்தேன். அப்போ இந்த விவசாயத்தை சிரமம் இல்லாமலும் செய்யணும், அதே சமயத்தில் அது பொருளாதாரமும் ஈட்டணும், அதே சமயத்தில் அது எந்த உயிரையும் பாதிக்கக்கூடாது. என்ன தான் நான் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் படித்தாலும் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்துச்சு. கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கும்போது 2 மாதம் இன்டர்ன்ஷிப் போயிருந்தோம். அந்த இன்டர்ன்ஷிப் போகும்போது எனக்கு அப்போ தான் நான் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டேன் இந்த இண்டஸ்ட்ரியல் ஒர்க்குனா இப்படி தான் இருக்குங்கிறது. ஏன்னா படிக்கும்போது நமக்கு அது தெரியாது, செய்யும்போது நான் உறுதியாக விவசாயம் பக்கம் வந்ததுக்கு அந்த 2 மாதம் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. என்ன காரணம்னா, நாங்கள் வந்து ஒரு குவாலிட்டி இன்ஸ்பெக்டராக ஒரு கம்பெனியில் வேலையில் இருந்தோம். அங்கே வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க, வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஒரு 1 மாதம் 12,500 சம்பளம் கொடுத்தாங்க. நீங்கள் அட்டண்டன்ஸ் கட் பண்ணாமல் போனீங்கன்னா 1000 ரூபா சேர்த்து 13,500 ரூபாயாக கொடுப்பாங்க. நாங்கள் 2 மாதம் அங்கே போனேன். போகும்போது ஆரம்பத்தில் உள்ளே போகும்போது குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன், நீங்கள் அதை செக் பண்ணணும், ஸோ அந்த குவாலிட்டியில் வந்து ரொம்ப முக்கியம், அப்போ நீங்கள் அதை செக் பண்ணுங்கள், நீங்கள் படிச்சுட்டு தானே வந்திருக்கீங்கன்னு நிற்க வச்சு வேலை வாங்கினாங்க. சரி, நின்றுக்கிட்டே வேலை பார்க்கும்போது காலையில் அவங்க சொன்ன நேரம் 9 மணிக்கு கம்பெனிக்கு வரணும், சாயந்தரம் போகிறது வந்து 6 மணிக்கு சொன்னாங்க.
1: எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி தான், 12,500 வாங்குனீங்களா 13,500 வாங்குனீங்களா?
0: 13,500 வாங்கினேன். எதை செஞ்சாலும் தெளிவாக செய்யணும்ல,
1: சிறப்பு. அது அந்த உழைப்பு செலுத்துறதுக்கு ரெடியாக இருக்கீங்க.
0: ஆமாம், நான் 13,500 வாங்கினேன். எனக்கு லீவு போட வேண்டிய நெருக்கடி இல்லை, நான் போகணும், எனக்கு பணத்தேவையும் இருந்துச்சு அப்படிங்கிற குடும்பம். நான் வீட்டில் கேட்கணுங்கிறத விருப்பப்படலை, ஏன்னா வீட்டில் சிரமப்படுறாங்க. விவசாய குடும்பம் கடன் வாங்கி படிக்க வைக்கிறாங்கிற நெருக்கடி எனக்கும் புரியுது. அப்படிங்கும்போது நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பொருளாதாரம் வந்தால் அது சௌரியமாக இருக்குமேன்னு தோணுச்சு. அதனால நாங்கள் 8 பேர் போனோம், 2 பேர் மட்டும்தான் கடைசி வரைக்கும் வேலை செஞ்சோம். அந்த இண்டஸ்ட்ரி எது ரிலேட்டடானா சர்ஜி சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரி.
1: அப்போ அது குவாலிட்டி கரெக்டாக தான் செக் பண்ணியிருக்காங்க.
0: ஆமாம், அப்போ அந்த குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷனில் இருக்கும்போது எனக்கு தோணுது என்னென்னா, நம்ம எதுக்காக இந்த வேலையை செய்கிறோம், இதிலே நம்ம தொடர்ந்தோன்னா என்ன பண்ண முடியும், இன்னும் ஒரு 1 லட்சம் ரூபா சம்பாதிக்க முடியுமா மாதம், சரி விட அதை தாண்டியே சம்பாதிப்போமே, மாதம் 2 லட்சம் கூட சம்பாதிப்போமே, சம்பாரித்து என்ன பண்ண போகிறோம், நம்ம செய்கிற வேலைனால இந்த பூமிக்கு ஏதாவது நல்லது இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு இல்லைன்னு தோணுச்சு.
1: என்னங்க சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் செய்கிறீங்க, நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும், மருத்துவர்களுக்கு அது வந்து சரியாக இருந்தால் தானே நீங்கள் நல்ல விஷயங்கள்லாம் செய்ய முடியும்.
0: சரியானது தான். ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் தேடுறது வந்து சரியாக இருக்காது. அந்த பிரச்சனையே ஏற்படக்கூடாது, அங்கே யாரும் வரக்கூடாதுன்னா அவனுக்கு அடிப்படை உணவு தான், அதை சரியாக கொடுத்துட்டு அவன் இங்கே வர வேண்டிய நிலைமை இருக்காது. இல்லை, என்னோட சிந்தனை என்னென்னா, அவன் அவ்வளோ இரும்பை வாங்கி தேய்க்கிறாங்க, அறுக்கிறாங்க, மேலே புழுதி வருது, கழிவு நீர் அவ்வளோ வருது, அதை வாஷ் பண்ணுறாங்க, அதெல்லாம் போய் பூமியை கெடுக்க தான் செய்யுது. பூமியிலேருந்து எடுக்கிறாங்க ஒரு பொருள், அதை பூமிக்கே திரும்ப கெடுதலாக தான் அனுப்புறாங்க. ஆனால் இது விவசாயத்தில் அப்படி கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து ஒரு ஈர்ப்பு உள்ளதாகவே இருக்கும். நீங்கள் விதை போட்டிங்கன்னா வளர போகுது, உரம் போட்டிங்கன்னா காய்க்க போகுது, அதுலேருந்து ஒரு உணவு கொடுக்கும், சாப்பிட போகிறீங்க, சாப்பிட்டு நீங்கள் கழிவு போகிறீங்க, அது திரும்ப பல உயிருக்கு, அப்போது இது ஒரு சைக்கிளாக இருக்குது. ஆனால் இங்கே அந்த சைக்கிள் உடையுது. அப்படிங்கும்போது நம்ம செய்கிற வேலைனாலையும் பிரயோஜனம் இல்லை, சரி அதை செய்கிறதுனால நமக்கும் பிரயோஜனம் இல்லை, சம்பாரித்து பணத்தை கொண்டு போய் வீட்டில் கொடுத்தா அவங்க மட்டும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சா இது எப்படி சாத்தியமாக இருக்கும்?
1: சுற்றுச்சூழலுக்கு உதவாத தொழிலை செஞ்சு நம்ம மட்டும் நல்லா வாழ்ந்து
0: என்ன பண்ண போகிறோம்?
1: சிறப்பு. அந்த கேள்வியில் வந்துட்டீங்க,
0: வந்துட்டோம்.
1: இப்போ என்னதான் இருந்தாலும் ஊரில் ஒரு பழமொழி உண்டு, சிறுபுள்ள விவசாயம் வீடு வந்து சேராது அப்படின்னு. உங்கள் அப்பா விட்டுட்டாரு, ஆனால் சுற்றுப்புறத்தில் ப்ரெஷர் அதுமே, எப்படா மௌன நம்பி விடுறேன் யோசிச்சுதான் பண்றியா சந்திரசேகர்னு திட்டலையா பக்கத்தில் உள்ளவங்களா?
0: அது எப்படிங்க கேட்பாங்க இருப்பாங்க, இந்த உலகம் அப்படி இல்லையா, இதுக்கு தான் உன் பிள்ளைய படிக்க வச்சேன்னு கேட்டாங்க, புள்ள போக்குக்கு விடாதடா பின்னாடி வந்து வருத்தப்படுவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய சொன்னாங்க. எங்கள் அப்பா நான் பேசும்போது என்கிட்ட ரொம்ப சரியாக பேசிக்கிட்டு இருப்பாரு. இது மாதிரி யாராவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அதை என்கிட்ட வந்து ஒரு ப்ரெஷராக போடுவார். எப்படின்னா, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது தம்பி, சம்பாதிக்கிறது கஷ்டமாக இருக்கும், அவன் அப்படி சொன்னான், இவன் இப்படி சொன்னான் அப்படிங்கிறத சொல்லுவார். அவர் சொல்லும் போது நானும் உள்ளு வாங்கிக்குவேன். நிறைய தேக்கங்களும் ஏற்பட்டுச்சு, ஏன்னா நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு விவசாயத்துக்கு வரல, ஆனால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு விவசாயத்துக்கு வந்தேன். அதனால வெளியில் போகாமல் என்னால் இருக்கவும் முடிஞ்சிச்சு. அப்போது நான் யாருப்பா என்னப்பா சொன்னேன் அப்படின்னு கேட்பேன். அதுலேயும் இன்னொருத்தரெல்லாம் உச்சமாக கேட்டிருக்காரு, பையன் விவசாயம் பண்ணுறானேன்னு என்ன சொல்லிங்க பொண்ணு கேட்குறது.
1: அப்பா முழு மனசோட நீ இறங்கு தம்பி அப்படின்னு கொடுத்துட்டாரா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே போனீங்க?
0: அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாங்க? அங்கே ஒரு சவால் இருந்துச்சுல்ல, எப்பவுமே வந்து ஒருத்தருக்கு ஒரு தூண்டுதல் இருந்தால் தான் சரியான வேலையை செய்ய முடியுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு போட்டி, அப்படி தான் நாங்கள் இந்த விவசாயமே செய்ய தொடங்கினோம். 10 சென்ட் தான் கொடுப்பாரு. இந்த 10 சென்டில் நீ என்ன வேணாலும் விளைய வச்சுக்கோ, நீ சொல்கிற மாதிரி உழுவாமல் வேணாலும் செஞ்சுக்கோ, உரம் போடாமல் செஞ்சுக்கோ, ரசாயனம் போடாமல் செஞ்சுக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு என்ன விளையுதோ அதே 10 சென்ட்

0: கணக்கு பண்ணிக்குவோம், எனக்கு என்ன விலையுதோ அதை விட நீ ஒரு ரூபாவது கூட சம்பாதிச்சிருக்கணும், அது உன்னால் முடியுமா? அப்படி நீ செஞ்சிட்டனா உன் போக்குக்கு நான் வரேன், இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி பேக்கை தூக்கிக்கிட்டு போயிடணும் வேலைக்கு. வாய்ப்பு இருக்குல்ல, பயன்படுத்திக்கணும்னு சரிப்பான்னு செஞ்சேன். எனக்கு முத முதன்னு செய்ய தோணுது காய்கறி தான். ஏன் காய்கறியை தேர்ந்தெடுத்தேன்னா, எங்கள் வீட்டில் 2.5 ஏக்கரில் விவசாயம் பண்ணுறாங்க, பணப்பயிர் மட்டும்தான் உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. கரும்பு பயிர் பண்ணுறாங்க, வாழை பயிர் பண்ணுறாங்க, நெல் பயிர் பண்ணுறாங்க, சோளம் போடுறாங்க, கடலை போடுறாங்க, இதான் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம உணவில் எடுத்துக்கிறதுல காய்கறி பெரிய பங்கு வகிக்குது. இந்த காய்கறியை யார் உற்பத்தி பண்ணுவா? அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம விவசாயம் பண்ணுறதே உணவு உற்பத்தி பண்ணணுங்கிறதுக்கு தான். ஆனால் நம்ம வீட்டுக்கு தேவையான உணவை நம்ம கட்டப்பையாக வெளியில் வாங்கிட்டு வரோமே, அது ஆரோக்கியமாக இருக்கான்னு கேட்டால் கேள்விக்குறி. அப்போ என்ன யோசிச்சேன்னா, காய்கறியை உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்னு யோசித்தேன். இன்னொன்று, அதிகமான ரசாயன புழக்கங்கள் இருக்கிறது காய்கறி விவசாயத்தில். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெண்டைக்காய் பறிக்கணும், 3 நாளுக்கு ஒரு தடவை கொத்தவரங்காய் பறிக்கணும், 3 to 4 நாளுக்கு ஒரு தடவை கத்திரிக்காய் பறிக்கணும். இது எல்லாமே வந்து தண்டு புழு காய்ப்புழு தாக்கம் ஏற்படுது. இந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிக்கிற வெண்டைக்காவில் தண்டு புழுவும் காய்ப்புழுவும் எங்கே ஏற்படும்? செடியோட தண்டில் ஏற்படும், காயில் ஏற்படும். இதை ஒரு விவசாயி பார்த்தாருன்னா என்ன யோசிக்கிறாரு? ஆஹா, போட்ட முதல் போக போகுதுன்னு நேராக போகிறாரு. எங்கன்னா உரக்கடை போய் அந்த காயோடு கொடுத்து இதுக்கு ஒரு உரம் கொடுங்கன்னு வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து மேலே தெளிக்கிறாரு. தெளித்து அடுத்த நாள், ஆஹா நேற்று தான் உரம் அடித்தோம், இன்றைக்கி காய் பறிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? கிடையாது. அடுத்த நாளே காயை ஒடிச்சு மார்க்கெட்டுக்கு எதிராரு. மார்க்கெட்டுக்கு வர காய் எங்கே போகுது? கடைக்கு வருது. கடைக்கு வர காய் திரும்ப நம்ம வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வர காய் நம்ம தான் சாப்பிட்றோம். அப்போது ஒரு ரசாயனம் நேரடியாக விவசாயி வீட்டிலேருந்து போய் விவசாயி வீட்டுக்கே வருது. அப்போ இதை தாண்டணும், இதை தவிர்க்கணும் அப்படின்னா நமக்கான காய்கறியை நம்ம முதல் ஆரோக்கியமாக உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு தான் காய்கறியை தேர்ந்தெடுத்தோம்.
1: என்ன போட்டீங்க?
0: முதல் முதல்ல நாங்கள் வந்து பாவக்காய் பயிர் செஞ்சோம், புடலங்காய் பயிர் செஞ்சோம், வெண்டைக்காய் பயிர் செஞ்சோம், கொத்தவரங்காய் பயிர் செஞ்சோம், கீழே முள்ளங்கி, இந்த 10 சென்டில் இது எல்லாமே பண்ணோம்.
1: விவசாயமே தெரியாது நீங்கள் எப்படி எடுத்தோன்னா, அதுவும் 10 சென்டுக்குள்ளே இத்தனை காயும் போட்டீங்க.
0: நம்ம ஒரு காய் சாப்பிட போகிறது இல்லைல்ல, எத்தனை நாள் பாவக்காய் மட்டுமே சாப்பிடுவோம்? அது மட்டும் இல்லாமல் எனக்கு முதல் அனுபவம் இல்லை, எது நல்லா விளையுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. சரி, வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் விதைப்போம். விதை எங்கே கிடைக்கும்னு தெரில, கடைக்கு தான் போனேன், ஒட்டு ரகங்கள் தான் வாங்கிட்டு வந்தேன். முதல்ல நான் யோசிச்சது என்னென்னா, ஒன்று ஒன்றா விடுவோம். ஏன்னா நம்மளுடைய ஒரு ஆழமான கருத்து என்னென்னா, ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அப்படிம்பாரு. ஒரு நேரத்தில் ஒரு படி ஏறியா உன்னோட இலக்கை நீ ஈஸியாக போய் அடைய முடியும், பல படி தாண்டுறேன்னு சரிக்கு கீழே விழுந்துடாத அப்படிம்பாரு. அப்போ அது மாதிரி தான் நான் யோசித்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக நகருவோமே, ஏன்னா நான் எப்போவுமே காலத்துக்கு வந்து ரொம்ப காலம் கொடுக்குறாள், நகரட்டுமே பார்ப்போமே அப்படின்னு சந்திக்கிறாள். அப்போ யோசிக்கும் போது சரி கொஞ்சம் கொஞ்சமாக நகரும், ஃபஸ்ட்டு ரசாயனம் தொடக்கூடாது, அதுதானே பாதிப்பு. கடையில் ஒட்டு ரகம், கீழே போடுறதா இருந்தாலும் மேலே தெளிக்கிறதா இருந்தாலும் வாங்கக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது, அது விளைஞ்சாலும் விளையாட்டினாலும் சரி அப்படின்னு நிப்பாட்டிட்டேன். ஆனால் உழவு செஞ்சுக்கிட்டு இருந்தேன், விதை வாங்கிட்டு வந்தேன், வாங்கி நட்டேன். நடும்போது எனக்கு அது பெரிய பாடம் கொடுத்துச்சு. என்னென்னா, எங்கள் ஊரில் காய்கறி சாகுபடிங்கிறதே ரொம்ப கிடையாது. ஏதாவது பயிர் செஞ்சாங்கன்னா வாய்க்காலையும் வரப்புலையும் வெண்டைக்காய் ஊணுவாங்க, கொத்தரங்காய் ஊணுவாங்க, கடலை போட்டாங்கன்னா வாய்க்கா வரப்பில் வந்து வெங்காயம் ஊணுவாங்க. இதுதான் பிரதானமான காய்கறியாக இருந்துச்சு. ஆனால் நம்ம பண்ணுறது வித்தியாசம், ஏன்னா பந்தல் காய்கறி. அப்போ இதை செய்யணும் அப்படின்னு செய்யும் போது நான் மட்டும் களியை ஊனி பந்தல் போட்டு சனலை இழுத்து கட்டி பா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் செய்கிறத அவங்க கஷ்டமாகவே பார்த்தாங்க, ஆனால் எனக்கு அது கஷ்டமாகவே தெரியலை. நல்லதோ கெட்டதோ, வெயிலோ மழையோ, அதை நம்ம செய்யணும்னு நினச்சி தானே செய்கிறோம். அப்போ விருப்பப்பட்டதை ஒன்று செய்யும்போது அது நம்ம கஷ்டமாக தெரியும்,
1: விளையாட்டாக போயிரும்.
0: ஆமாம், அப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது எனக்கு அதே மாதிரி வெண்டைக்காயில் காய்ப்புழு தாக்குதல் வந்துச்சு. அதே மாதிரி பாவக்காவில் ஒரு புழு, கீழே இலக்கி கீழே முட்டை வச்சு புழு வந்துச்சு. இதெல்லாம் என்ன பண்ணுறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ தான் எனக்கு என்னென்னா, பயிற்சிகள் நடக்கிறதெல்லாம் தெரிய வந்துச்சு. அதே சமூக வலைதளங்களில் நம்மாழ்வார் ஐயாவுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு, இறந்த தினத்தை முன்னிட்டுலாம் பயிற்சிகள் நிறைய பேர் ஒருங்கிணைப்பு செஞ்சாங்க. அவர் கூட பயணம் பண்ணவங்க, அவர் கூட பயிற்சி எடுத்துக்கிட்டவங்க பயிற்சி நடத்தினாங்க, இடுபொருள் பயிற்சி. அங்கே தான் முதல் முதல்ல கலந்துக்கிட்டேன். கலந்துக்கும் போது தான் விதையை பற்றி தெரிய வந்துச்சு. நம்ம நினைக்கிறோம் எல்லாமே போட்டால் விலையும் சாப்பிட்றோம், ஆனால் விதையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? இவ்வளோ நாட்டு விதைன்னு ஒன்று இருக்குது, ஹைப்ரிடுன்னு ஒன்று இருக்குது, ஜிஎம்ஓன்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் மக்களுக்கு தெரியலையே. ஒரு விவசாயிக்கே இது ஃபஸ்ட்டு தெரியாதே. கடையில் வாங்கிட்டு வந்து போட்டால் விலையும் விளைஞ்சதை காசாக்கும்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயம் உள்ளே இருக்க தெரியாதே அப்படிங்கக்கூடியதெல்லாம் நான் ரொம்ப ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் விதை பக்கம் என்னோடய கவனம் திரும்பிச்சு. அப்போ தான் நம்மாழ்வார் வானகம்னு சொல்லி ஒரு இடம் உருவாக்கியிருந்தாங்க. அந்த வானகம் வந்து எக்காலஜிக்கல் ஃபவுண்டேஷனாக இருந்துச்சு. ஒரு 53 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயத்தை கற்றுக்கணும்னு வர்ற நபர்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும். நான் அங்கே போகிற வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. அங்கே ஒரு பயிற்சி நடத்துகிற தெரிஞ்சிச்சு. அங்கே போனேன். போகும்போது என்ன மாதிரி சிந்திக்கிறவங்க பல பேர் வந்திருந்தாங்க.
1: எத்தனை மாதம் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க?
0: அங்கே கிட்டத்தட்ட இந்த வேளாண்மை சார்ந்து ஒரு 6 மாதம் தங்கி பயிற்சி எடுத்துக்கிட்டேன். வானகத்தில் வந்து 3 நாள் பயிற்சி. இந்த 3 நாள் பயிற்சி எப்படின்னா, வெள்ளி சனி ஞாயிறு துறை சார்ந்த வல்லுநர்கள், அதில் முன்னோடியாக இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய கருத்துக்களை வந்து ஆழமாக பதிவு பண்ணிட்டு போவாங்க. அந்த கருத்துக்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப ஏற்புடையாச்சு. என்னோடய ஆர்வத்தை பார்த்துட்டு அங்கேயும் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே வாங்க, வரவங்களுக்கு இடுபொருளை எப்படி சொல்லிக் கொடுக்குறது நீங்கள் சொல்லிக் கொடுங்க, இவங்களை அப்படியே அழைச்சிட்டு போய் பண்ணையை சுற்றி காமிங்க அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ தொடர்ந்து அங்கே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடச்சிச்சு. எல்லாரும் பயிர் எடுத்துக்கணுங்கிறதுக்காக வானகம் வரணுங்கிறது அவசியம் இல்லையா, எல்லா மாவட்டத்திலையும் வானகம் உருவாகணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஆழமாக பதிஞ்சிச்சு. அப்போது தெத்துவாசல்பட்டியெலாம் நம்ம ஒரு மாதிரி பண்ணையை உருவாக்கணும், இயற்கை விவசாயம் சாத்தியமான ஒருத்தர் கேள்வி கேட்குறாருனா வந்து பார்த்துட்டு போகும்போது சாத்தியம் தான் சொல்லிட்டு போகணும், அதுக்கு ஏற்புடையதான் நம்ம பண்ண அமையணும்ன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்து

0: நம்ம அந்த மாதிரி மாற்றிட்டோம். அப்போ தான் நம்ம நிலத்துக்கு தாயகம் அப்படின்னு பேர் வச்சோம். தாயகம் மரபு வேளாண்மை நிலம் அப்படின்னு சொல்லிட்டு மரபு சார்ந்த வேளாண்மையை நம்மளுடைய தாயகம் நிலத்தில் முன்னெடுக்கணும் அப்படின்னு பேர் வச்சோம்.
1: விவசாய அன்பர்களே, தாயகம் மரபு வேளாண்மை நிலத்தை புதுக்கோட்டை மாவட்டம் தெத்துவாசல்பட்டி சி விஜய் அவர்கள் எப்படி உருவாக்குனார்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து தன்னோட இலக்கை நோக்கி பயணம் செய்யும் போது தான் அப்பா கிட்ட போட்ட சவாலை எதிர்கொண்டு ஜெயிச்சாரா, மரபு வழி விவசாயத்தை எதிர்கொள்ள எந்த மாதிரியான பயிற்சிகளை எங்கு எடுத்துக்கிட்டாரு, நிரந்தர வருமானம் பெற எந்தெந்த பொருள்களை எப்படி மதிப்பு கூட்டணும், இதோ இவரின் இனிய அனுபவங்கள் தொடர்கிறது.
2: ஃபர்ஸ்ட் தடவை போட்டப்ப பாவக்காயில பூச்சி வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க.
0: பாதிப்புகள் இருந்தாலும் அறுவடைகள் கிடைச்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. புடலங்காய் அறுவடை செஞ்சுட்டு தான் இருந்தோம், வெண்டைக்காய் ஒடிச்சிட்டு தான் இருந்தோம், பூச்சிக்காயை தவிர்த்துட்டோம். இன்ஸ்டண்டா கோமியம் தெளிக்கிறது, தண்ணி கொடுக்கறது, ஏதாவது பூச்சியை பார்த்தா நசுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு போராட்டம் தான் அதுல தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது கடைசியில எல்லாம் அறுவடை முடிஞ்சிருச்சு. எல்லாமே அறுவடை எடுத்துட்டோம். இங்கேதான் இந்த தற்சார்பு நிலையை நான் பார்த்தேன். எப்படின்னா, எங்க வீட்டுல எங்க அப்பா கையில பொருளாதாரம் இருக்கும். எப்படின்னு கேட்டா விளையிறது விக்கிறாரு, அவர்கிட்ட காசு வரும், அதை கொண்டு வருவாரு, செலவு போகுது. ஆனா இங்க எங்க அம்மா கையில காசு வந்துச்சு. எப்படின்னா, காய்கறியை உள்ளூர்ல விற்க ஆரம்பிச்சாங்க. பறிச்சுட்டு வரத தேவைக்கு போக உள்ளூர்ல விற்க ஆரம்பிச்சாங்க. கேட்கும் போது 1/2 கிலோ பாவக்காய், 1 கிலோ பாவக்காய், 40 ரூபா அன்னைய ரேட்டு 1 கிலோ பாவக்காய் விற்பனை செய்ய ஆரம்பிச்சாங்க. முள்ளங்கி கேட்கறவங்களுக்கு கொடுக்குறது 1 கட்டு 20 ரூபா 10 ரூபா அப்படின்னு கொடுக்குறது, 4 கிழங்கு வச்சு 10 ரூபான்னு கொடுக்குறது, வெண்டைக்காய் கேட்குறவங்களுக்கு கொடுக்குது, கொத்தவரங்காய் கேட்குறவங்களுக்கு கொடுக்குறது. எப்போ அப்படின்னா, நம்ம வீட்டு தேவை பூர்த்தியாக பாக்கியே வெளியில கொடுக்குறது. இது நடந்துச்சு. அப்போ ஒரு பொருளாதாரம் எங்க அம்மா கையில தங்க ஆரம்பிச்சிருச்சு. 6 கிலோ 7 கிலோலாம் வந்துருச்சுன்னா மொத்தமா கடைக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. இதை மார்க்கெட்ல போய் கேட்டா விலை கம்மியா கிடைக்கும், ஆனா கடையில கொடுத்தானா விலை கிடைக்கும். இப்ப நாங்க நேரடியா விற்கும்போது 40 ரூபா, மார்க்கெட்ல போய் கேட்டா 25 ரூபா, இதே கடையில கொடுத்தா 30 ரூபா. அப்போ எங்க அப்பா என்ன பண்ணாரு, காய்கறி கடையில போய் கேட்டு கொடுத்தாரு. அப்போ 1 கிலோவுக்கு 30 ரூபா கொடுத்து வாங்கிக்கிட்டாங்க. நாங்க வீட்டுல 40 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிறோம். ஸோ ரெண்டு வகையிலையும் பொருளாதாரம் வந்துச்சு. கடைசியில் எங்கள் அப்பா வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1 ஏக்கரில் 10 சென்ட் கொடுத்தாரு, பாக்கி 90 சென்ட்டில் அவர் தர்பூசணி போட்டார். தர்பூசணிங்கிறது வந்து ஒரு மணி கிராப் தான், ஒரு பணப்பயிர். அவருக்கு வந்து 1 டன் அன்னைய ரேட்டுக்கு வந்து 6000 6500 அந்த ரேட்டுக்கு விற்பனை ஆணுச்சு. அப்போது 10 சென்ட்டுக்கு எவ்வளோ விளைஞ்சிருக்கணும் அப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்தா குறைஞ்சபட்சம் 1.5 டன் விளைஞ்சிருக்கணும். அப்போ அந்த 1.5 டன்னை வந்து இந்த 6000 ரூபாயில் கணக்கு பண்ணி பார்க்கும்போது, 6000 ரூபாய் கணக்கு பண்ணும்போது 9000 ரூபா வந்துச்சு. தம்பி, 9000 ரூபா நீ அதில் எடுத்துட்டியாப்பா அப்படின்னு கேட்டார். நான் 10 சென்ட்ல 9000 ரூபா சம்பாரிச்சு வச்சிருக்கேன், 90000 ரூபா சம்பாரிச்சு வச்சிருக்கேன், எனக்கு இன்னும் அந்த 10 சென்ட்ல வந்து 10000 ரூபா குறையுது, நீ சம்பாரிச்சிட்டியாப்பா அதை அப்படின்னு கேட்டாரு. ஒரு பதட்டம், ஐயோ வரலன்னா வேற பேக தூக்கிட்டு போக சொல்லிடுவாரு. கடையில் போய் வித்தியப்பா எவ்வளவுக்குப்பா வித்தா சொல்லுப்பா அப்படின்னு கேட்டேன். அப்போ எங்கள் அப்பா கிட்ட கேட்கும் போது எங்கள் அப்பா சொன்னாரு, தம்பி 4500 ரூபாய்க்கு தான் வித்துருக்கு. அப்பாவை சமாளிக்க ஆரம்பிச்சேன். நம்ம வீட்டுக்கு காய்கறி வாங்கியிருந்தா அதுக்கெல்லாம் காசு போடணும் இல்லப்பா, அப்போ வாரம் 500 ரூபா போட்டுக்குவோம், ஏன்னா எனக்கு குறைஞ்சிருமோன்னு ஒரு பதட்டம், அதுக்கெல்லாம் காசு போடணும் இல்லை, சரி நீ போடு, போட்டு எவ்வளோன்னு சொல்லு அப்படின்னாரு. சரி நான் அம்மா வித்துருக்கிறது எவ்வளோ அப்படின்னு கேட்குறேன்னு எங்கள் அம்மா கிட்ட போய் கேட்கும்போது எங்கள் அம்மா வந்து 11000 ரூபா சொன்னாங்க.
2: நீயா தலைவா கேட்டுட்டு இருக்க எல்லாரும் இப்போ புசுக்கெல்லாம் ஆரம்பிச்சிட போகிறாங்க.
0: உண்மை, எங்கள் அம்மா 11000 ரூபா சொன்னாங்க. எங்கள் அம்மா கையில் 11000 ரூபா பணம் இருக்குது, எங்கள் அப்பா கையில் 4500 ரூபா பணம் இருக்குது, இது ரெண்டே சேர்த்தா எவ்வளோ ஆச்சு,
2: 15000 ரூபா.
0: 15500 ரூபா ஆயிடுச்சு. 15 வச்சுக்கோமே, 15000 ரூபா எனக்கு பெரிய நம்பிக்கை, எனக்கு அவ்வளோதான். இது போக வீட்டுக்கு சாப்பிட்ருக்கோம், வீட்டுக்கு பாவக்காய் சாப்பிட்ருக்கோம், புடலங்காய் சாப்பிட்ருக்கோம்.
2: ஐயா 9000 நீங்கள் வந்து 15000 6000 ரூபா உங்கள் கணக்குப்படி பார்த்தா 6500 ரூபா கூடவே எடுத்துருக்கீங்க,
0: கூடவே எடுத்தாச்சு, டபுளாக எடுத்தாச்சு. அப்போது எங்கள் அப்பா ஷாக் ஆகிட்டாரு. ஒருவேளை காய்கறியில் லாபம் இருக்குமோ அப்படின்னு இப்படி வந்தார். எங்கள் அப்பாவுக்கு உண்மையிலே பொருளாதாரத்தை பார்த்தோன்னா ஒரு விருப்பம் வந்துருச்சு. உடனே என்ன சொன்னார், 50 சென்ட்டில் செய்ப்பா அப்படின்னாரு. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு வந்துருச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இப்போ இந்த பூச்சியை கட்டுப்படுத்துறதை தவிர்க்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், இல்லைனா இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் வருமானம் வந்திருக்குமே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், அடுத்த பட்டம் பயிர் செய்கிறதுக்குள்ள நான் பயிற்சிக்கு போகிறேன்ட்டு வீட்டில் சொல்லிட்டு திண்டுக்கல் நிலக்கோட்டை பகுதியில் வள்ளுவோம் சொல்லிட்டு ஒரு இடத்துல 2 மாசம் பயிற்சி. அங்கே மாடு இருந்துச்சு, மாட்டுக்கு சாணம் அள்ளிக்கிட்டு, மாடு பார்த்துக்கிட்டு, பால் கறந்துக்கிட்டு, அங்கே இருக்கக்கூடிய பயிர் செஞ்சுக்கிட்டு, வாய்க்கா வெட்டிக்கிட்டு, வரப்பு வெட்டிக்கிட்டு, தண்ணி விட்டுக்கிட்டு, மரங்களை கவாத்து பண்ணிக்கிட்டு, அங்கே நம்மளை மாதிரி பயிற்சிக்கு வந்தவங்க கிட்ட பேசுறது, அவங்க என்ன ஆர்வத்தில் இருக்கிறாங்க, அவங்க இப்போ எதை நோக்கி இங்கே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத கலந்துக்கிறது, அப்புறம் அந்த பயிற்சி கொடுத்தவங்க கிட்டேருந்து நிறைய விஷயங்களை உள்வாங்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பொறுமையாக நடந்துச்சு. அப்படியே அதெல்லாம் நடந்துட்டே 2 மாசம் ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் தான் வானகம் எனக்கு ஒரு பிடிப்பு கொடுத்துச்சு. நம்ம எதுவுமே இல்லைனா கூட பொழைச்சிக்கலாம்டா, அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நிறைய பேர் இருக்காங்கங்க கூட ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அப்போ தான் நம்மாழ்வாரை பற்றி முழுமையாக படிக்க ஆரம்பிச்சேன். அவர் தஞ்சாவூர் தாங்கிறது அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. இளங்காடுங்கிறது மிகப்பெரிய வியப்பை கொடுத்துச்சு. எனக்கு பெரிய உந்துதல் என்னென்னா, இத்தனை வயசில் ஆனால் அன்னைக்கு

0: வேலைக்கு எவ்வளோ பெரிய மன உறுதியோட போராடி இருக்கிறாரு, விவசாயத்தை எடுத்துட்டு எவ்வளோ கருத்தரங்கள் கலந்துருக்கிறாங்க, எவ்வளோ பேர்கிட்ட பேசியிருக்கிறாங்க, எவ்வளோ ஆழமாக அதை பதிய வச்சிருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய தாக்கமாக இருந்துச்சு. அந்த வயசுல அவர் அந்த வேலையை செய்யும் போது நம்ம செய்யலைன்னா என்ன அர்த்தம்,
1: நம்ம இல்லாட்டி யாரு
0: யார் செய்ய போறா அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய உந்துதல். தொடர்ந்து அதை நோக்கி பயணிச்சோம். அடுத்த 50 சென்ட்லையும் ரொம்ப சிறப்பான உற்பத்தி எடுத்தோம். 50 சென்ட்ல 54,000 ரூபா வருமானம் வந்துச்சு. நானும் எங்கள் அப்பாவும் தான் அதை கணக்கு பார்த்தோம். நானும் எங்கள் அப்பாவும் தான் அந்தி சந்தைக்கு போய் நேரடியாக விற்றோம். சந்தையில் கொடுத்தா அந்த லாபம் வருமானு தெரியாது, நேரடி விற்பனை செய்ய ஆரம்பித்தோம். இயற்கை முறையில் விற்பனை செய்யப்பட்ட காய்கறிகள் அப்படின்னு போர்டு வச்சு
1: போர்டை போட்டீங்க
0: ஈவினிங் மார்க்கெட்டு. ஆனால் கடுமையான வேலை எப்படின்னா, காலிலேருந்து வேலை பார்ப்போம், காயெல்லாம் பறிச்சுட்டு 3 மணி 4 மணி ஆனால் ரெண்டு பேரும் வண்டியில் கட்டிட்டு கிளம்பிடுவோம் சந்தைக்கு. அப்போ போய் விற்பனை செய்யும் போது எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. எங்களுக்கு பக்கத்தில் புடலங்காவை வந்து கிலோ 20 ரூபான்னு விற்பாங்க, நாங்கள் புடலங்காவை கிலோ 40 ரூபான்னு விற்போம். அவருக்கு முன்னாடி எங்ககிட்ட தீர்ந்து போயிடும், வாங்கிட்டு போவாங்க. அப்போ மக்கள் தேடுறாங்க, 100 ரூபா 150 ரூபா சந்தை, அந்த சந்தைக்கான வாடகை கொடுக்கணும். கொடுத்துட்டு நாங்கள் அதை தொடர்ந்தோம். கடைசியில் கணக்கு பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு நல்ல வருமானம், நல்ல லாபமாக இருந்துச்சு. அப்போ தான் எங்கள் அப்பா ஒரு முடிவு கொண்டார், தம்பி நீ என்ன செஞ்சாலும் சரியாக தான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாரு. நாங்கள் சம்பாதிக்கிறது யாருக்காக, உனக்காக தான், உன் வாழ்க்கை அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற தைரியத்தில் முழுசாக உன் விருப்பப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி முழு நிலத்தையுமே ஒப்படைப்பாக கொடுத்துட்டாரு. இப்போ வந்து பயம் அதிகமாயிடுச்சு. இது வரைக்கும் ஏதோ ஒரு பொருளாதாரத்தை நம்பி எங்கள் குடும்பம் நகர்ந்து இருந்துச்சு, இனிமே நம்ம தலையில் வந்து விழுகுது இல்லை, ஸோ இதை நம்ம சரி பண்ண முடியுமா அப்படின்னு கூட பெரிய பதட்டம். இதை எப்படியாவது சரி செஞ்சாகணும் அப்படின்ட்டு காய்கறி எப்பயுமே அதிகப்படுத்தலை. 1/2 ஏக்கர் 1 ஏக்கருக்குள்ளவே வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாமல் கடலை போடுறது, வாழை போடுறது, அதுவே ரொட்டீனாக பண்ணுறது இப்படியே செஞ்சோம். அப்போ எங்களுக்கு நிறைய லாஸ் ஏற்பட்டுச்சு. எப்படின்னா வாழையை சரியாக பராமரிக்காமல் அறுவடை இல்லாமல் பெரிய இழப்பீடும் ஏற்பட்டுச்சு. அந்த இழப்பு ஏற்பட்ட போதும் கூட எங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கான வேலையை செய்ய ஆரம்பித்தோம். இப்போ எங்ககிட்ட விளையிற பொருள்களை நாங்களே மதிப்பு கூட்டினோம். அப்போ வாழை பழம் அப்படின்னா அதை பவுடர் செஞ்சோம், கடலை அப்படின்னா எண்ணெயை ஆட்டணும். நேரடியாக கடலையாக விற்றா தானே லாபம் கம்மியாக இருக்குது, சரி எண்ணெய் ஆட்டி கொடுப்போமே, புண்ணாக்கு நமக்கு உரமாக தேவைப்படுது, சரி எண்ணெய் ஆட்டி கொடுத்தோம். எள்ளு போட்டால் அதை எண்ணெய் ஆக்கணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மதிப்பு கூட்ட ஆரம்பித்தோம். மஞ்சள் போட்டோம், அதை தூள் ஆக்கணும், மஞ்சள் தூள் கொடுத்தோம். ஸோ நல்ல உணவு கிடைக்கிது, அதை தாண்டி ஒரு பொருளாதாரம் வருது, இது அவங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சும்மா இருக்கக்கூடிய வேலை இல்லை, ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படிங்கூட ஒரு மன திருப்தியை கொடுக்குது. அப்படிங்கும்போது அந்த வேலையை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தோம். பொருளாதாரம் பார்க்க பார்க்க எங்கள் அப்பாவுக்கு ஒரு திருப்தி, இன்னமும் வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கூட.
1: சரி விஜய், இப்போ நீங்கள் எண்ணெய் ஆட்டி கொண்டு மக்கள்கிட்ட விற்கணும்னா நீங்கள் அதுக்கு ஒரு பாட்டில் எடுக்கணும், அது நல்லா இருக்கிறதானு பெரிய லேபிள்லாம் செய்யணுமே, அந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்குமே, அப்புறம் அதுக்கு கூட ஓடுற மாதிரி இருந்திருக்கு.
0: இங்கே தான் இந்த கமர்ஷியலைசேஷன் வேண்டாங்கிறது, இங்கே தான் நம்ம தலைப்பு உள்ளே வருது. கிராமங்கள் வாழணும், அப்போ வாழும் கிராமங்களாக இருக்கணும் அப்படின்னா தற்சார்போடு இருக்கணும். நம்ம செய்கிறத நம்பி கேட்குறவங்களுக்கு கொடுக்குறது, நண்பர்கள்ட்டத்தில் பகிர்ந்துக்கிறது, இதை செய்கிறது சரியாக இருக்கும் இதை நம்ம வாங்கிக்குவோம் அப்படின்னு தேடி வரவங்களுக்கு கொடுக்குறது, அவங்களே பாட்டில் எடுத்துகிட்டு வர சொல்கிறது, அவங்களுக்கு ஊற்றி கொடுக்குறது, அவங்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு முறையில் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களது பெரிய நிலம் கிடையாது, 2.5 ஏக்கர், அதில் விளையிறது நிறையாவும் கிடையாது, இருக்கிறத கொடுக்கணும். எனக்கு ஒரே ஒரு மன உறுதி மட்டும் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு, என்றைக்குமே குவாலிட்டி குவான்டிட்டி இந்த ரெண்டுத்துலேயும் வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. குவான்டிட்டி குறையுதுங்கிறதுக்காக குவாலிட்டியை மாற்றிடக்கூடாது. ஸோ குவாலிட்டியில் கவனமாக இருந்தனா என்ன குவான்டிட்டியோ அது நமக்கு காசு ஆகும் அப்படிங்கிறதுல கவனமாக இருந்தோம்.
1: கடைக்கு போனோன்னா 60 ரூபாயில் கிடைக்குமே, ஒட்டையாக 120 ரூபா கொடுத்து வாங்கணும்னு கேட்டிருப்பாங்களே.
0: கண்டிப்பாக கேட்பாங்க, அது மாதிரி கேட்குற நபர்களும் இருந்தாங்க. இந்த விஷயத்தில் நானும் சில விஷயங்களை யோசிக்கிறேன் தான். என்னன்னா பொருளாதாரங்கிறது வந்து இயற்கையினா ஒரு அதிகமாக வச்சு விற்கணும் அப்படிங்கிற மனநிலை எனக்கு இல்லை. அப்போ ஓரளவுக்கு சந்தை விலையோட ஒத்து தான் வித்துக்கிட்டு
1: இருந்தோம். அப்போ சந்திரசேகருக்கு எப்படி பொருளாதாரத்தை காமிப்பீங்க?
0: அதுதான் இங்கே டைரக்ட் மார்க்கெட்டுக்கு போகும்போதே ஒரு பொருளாதாரம் நிற்கிது. நீங்கள் சந்தைக்கு கொண்டு போகும்போது 30 ரூபாய்க்கு உங்ககிட்ட செவ்வாழை 1 கிலோ வாங்குறாங்க, இதே நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது 80 ரூபாய்க்கு உங்களால் விற்க முடியுது. இதுக்கு இடையில 70 ரூபா 30-க்கும் 80-க்கும் நடுவில்
1: 50 ரூபா
0: இருக்குது. இந்த 50 ரூபா எங்கே போச்சு? அதுதான் எங்களோட பொருளாதாரம், அதுதான் எங்கள் அப்பாவுக்கு காமிச்சது. இதே கொண்டு போய் 30 ரூபாய்க்கு விற்றுருந்தனா எங்கள் அப்பாவுக்கு நான் அதை லாபமாக காமிச்சிருக்க முடியாது. எங்கள் அப்பா என்ன திரும்ப பேக் எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் போகணும்னு தான் சொல்லியிருப்பாரு.
1: இப்போ இங்கே உட்காந்து பேசியிருக்கேன்.
0: இங்கே வந்து ஒரு நுணுக்கம் என்னென்னா, இதனால் கூட உற்பத்தி பண்ணி சம்பாதிக்கலை, இயற்கை விவசாயத்தில் கூட அதிகமாக விளைச்சலை காட்டி நான் அதிகமாக சம்பாதிக்கலை. அந்த விற்பனை முறையை மாற்றி வருமானமே இல்லைன்னு ஒரு விவசாயி இயங்கிக்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு ஒரு வருமானத்தை நேரடியாக மக்கள் கொண்டு வந்து மக்கள் பணத்தை கொடுத்து அவங்க பொருளை வாங்கிட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு திருப்தி. வாங்கிட்டு போகிறவங்களும் சும்மா வாங்கிட்டு போகல, எல்லோரும் வாழ்த்திட்டு போனாங்க. அப்போ அது இன்னும் கூடுதல் பூஸ்ட் ஆகிடுச்சுல்ல.
1: இப்போ முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி விவசாயிகள் சந்தைக்கு போகணும், அப்போ தான் வந்து கூடுதல் விலை கிடைக்கும், உங்களுடைய கஷ்டப்படுறதுக்கான பலன் இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த இயற்கை விவசாயத்தில் நீங்கள் அதையும் கையில் எடுத்துக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த பூச்சி தாக்குதல் இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட இயற்கை பூச்சி விரட்டி இதெல்லாம் பயன்படுத்தி இடுபொருட்கள் தயாரிக்கலாம் கற்றுக்கிட்டீங்க. வானகத்தில் வள்ளுவத்தில் கற்றுக்கிட்டு அதை செய்யவும் ஆரம்பிச்சிட்டீங்க. அடுத்து இந்த காலநிலை பிரச்சனைன்னு ஒன்று வருது, அதாவது என்னென்ன கண்ட இடத்துல மழை பெய்யுறது இந்த மாதிரி, இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க உங்களுடைய இயற்கை விவசாயத்தில்? ஏன்னா நெல் நல்லா விளைஞ்சு வரும், அது முளைச்சி போச்சு, அது விலை போகலை அப்படிங்கிற மாதிரி

0: இதனால பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அந்த மாதிரி இயற்கை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய சங்கடங்களை எப்படி இயற்கை விவசாயத்தில் சமாளிக்கிறீங்க?
1: இதை நாங்கள் எங்கே உணர்ந்தோம்னா, செவ்வாழை பயிர் செஞ்சவங்க லாஸ் ஆனிச்சுன்னு சொன்னேன்ல, அப்போ உணர்ந்தேன். அப்போ ஒரே பயிரை செஞ்சு பாதிக்கப்பட்டது நம்ம தப்பு. இதை எப்போ சரி செய்யணும் அப்படின்னா, பட்டத்தையும் பருவத்தையும் கற்றுக்க வேண்டியது நம்ம முன்னோர்கள் நம்மகிட்ட கடத்திருக்கணும். அப்படி கடத்தலைன்னா நம்ம தேடி எடுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேட ஆரம்பித்தோம், அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் ரொம்ப ஆழமாக உள்வாங்கினது, ஒரே பயிரை செஞ்சு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடாது அப்படின்னு கவனத்தில் வச்சுக்கிட்டு, நம்ம தோட்டத்தில் எல்லா பயிரும் இருக்கணும். ஏதோ ஒரு பயிர் ஏதோ சூழ்நிலைனால போகுதா, சரி ரைட்டு, அதனால நமக்கு பெரிய இழப்பு இல்லை, அதை ஓரமாக வை, அடுத்ததை எடுத்துக்க அப்படிங்கக்கூடிய மனநிலைக்கு வந்தோம். அப்போ ஒரு பயிருங்கிற சாகுபடி எங்கள் நிலத்தில் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி வந்தாலும் 100 கிராப்பை பார்க்க முடியும் எங்களுக்கு 2.5 ஏக்கருக்குள்ளே. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கள் பண்ணையை வடிவமைச்சோம். மழைக்காலங்களில் இப்போ நமக்கு உணவு தரக்கூடியது காய்கறிகள், வெயில் காலங்களில் உணவு தரக்கூடியது பழமரங்கள், எல்லா காலங்கள்லையும் உணவு தரக்கூடியது தேங்காய். அப்போ இது எல்லாமே நம்ம தோட்டத்தில் இருக்கணுங்கிறத வடிவமைப்பு கொண்டு வந்தோம். ஸோ இந்த வடிவமைப்பு எப்போ எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சுன்னா, நம்ம எந்த வேலையும் செய்யாத போது நமக்கு வந்து இயற்கை உணவு கொடுக்கணும்னா அது மரங்களால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத திட்டமிட்டு 1.5 ஏக்கர் அதுக்கு பிரிச்சிட்டோம். அந்த 1.5 ஏக்கரில் மா, பலா, வாழை, தென்னை, நெல்லி, சீத்தா, இலந்தை, சப்போட்டா, ஆரஞ்சு, சாத்துக்குடின்னு எல்லா மரங்களும் வச்சுருக்கோம்.
0: அப்போ உங்கள் மண் என்ன மண்?
1: கரிசல் கலந்த செம்மண்.
0: எல்லா மரமும் வைக்கலாம்?
1: வைக்கலாம், வைக்கிறதுக்கு ஏற்றது தான் அப்படிங்கிறத ரொம்ப யோசிச்சு எங்கள் வீட்டிலலாம் மரம் வைக்க அனுமதிக்கவே மாட்டாங்க. அப்புறம் பேசி அதை பண்ணி இதை பண்ணி,
0: நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ தாயகத்துக்குள்ளே நுழைஞ்சோம்னா அப்படியே குழு குழு குழுன்னு இருக்கும்.
1: கண்டிப்பாக
0: இந்த வெயிலுக்கு கூட,
1: இந்த வெயிலுக்கும் கூட மரங்கள் எல்லாமே இப்போ வச்சு 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு, எல்லாமே வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 ஆண்டுக்கு அப்புறம் தாயகத்தை நீங்கள் வந்து அது ஒரு காடு மாதிரி பார்க்கலாம். இன்னும் வந்து போரில் தண்ணி கிடையாது. அப்போது நான் இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு கூட அதுதான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், இந்த தண்ணியை வச்சு ரசாயன விவசாயம் பண்ணவே முடியாது. காரணம் என்னென்னா, நீ ஏதாவது ரசாயனம் போட்டால் தண்ணி கொடுக்கணும், இல்லைனா செடி வெந்து போயிடும். ஸோ இயற்கையாக பண்ணுறதுனால மட்டும்தான் இந்த தண்ணியை கூட வச்சுக்கிட்டு வித் ஸ்டாண்ட் பண்ணிட்டு செடி நல்லா வளருதுங்கிறத அவர் உணர்ந்துட்டார்.
0: ஊரில் உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் மாதிரி இருக்காங்களா?
1: கண்டிப்பாக. எப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. நெல் கொடுங்க, விதை கொடுங்க, நான் அதை பண்ணுறேன். உங்கள் காய்கறி விதை கொடுங்க, நான் அதை கொஞ்சம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இப்போ பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
0: சந்திரசேகர் வந்து முழுசாக கொடுத்துட்டாரு, இப்போ ஹாப்பியாக இருக்காரா? ரெண்டாவது, நீங்கள் பேகை தூக்கிட்டு போய் ஒருத்தர் வேலை பார்க்கறது மூலமாக ஈட்டக்கூடிய சம்பளம் இன்னைக்கு 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கேன், அந்த அளவுக்கு இன்னைக்கு உங்களுடைய இயற்கை விவசாயம் இந்த 2.5 ஏக்கரில் சாட்டிஸ்ஃபைடான வருமானம் தருதா?
1: கண்டிப்பாக ரெண்டுக்குமே நான் 100% ஆமான்னு தான் சொல்லுவேன். எங்கள் அப்பா இன்றைக்கி என்னை கம்பெனி வேலைக்கு போகணும் வாயத்தோரம் சொல்லவே மாட்டார், நீ இதையே செய்யடா அப்படின்னு தான் சொல்லுவார். பொருளாதார ரீதியாக எங்களுக்கு வந்து வித் ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அந்த நிறைவை தேடி ஓடும்போது அது ஆனந்தமாக இருக்குது. அப்போது அன்னைக்கு வேளாண்மை சிறப்பாக இருந்தது காரணம் தற்சார்பு இருந்ததுனால. அப்போ தற்சார்புனால் இங்கே நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, காந்தியடிகள் சொல்லிட்டு போயிட்டாங்க, அப்போ கிராமங்கள் வாழும் கிராமங்களாக மாறினா மட்டும்தான் அது தற்சார்பு வேளாண்மையை நோக்கி நகர முடியும். இதை தான் நம்மாழ்வார் வலியுறுத்தினார். அப்போ நம்மாழ்வாரையுடைய சிந்தனைப்படி ஒரு வாழும் கிராமம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தற்சார்புடையதாக இருக்கணும். அன்னைக்கு விவசாயம் பண்ணுறாங்கன்னா எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்துச்சு. அதாவது விவசாயம் பண்ணுற நிலங்களோட சதவீதமே குறைஞ்சிக்கிட்டே வருது, அதில் இயற்கை வேளாண்மை ரொம்ப இதாக இருக்குது. அப்போ ஒரு கிராமம் வாழும் கிராமமாக எப்படி இருக்குன்னா, கிராமத்திலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் நகரத்தின் தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக அங்கிருந்து இங்கே கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு அப்படியே திரும்பிடுச்சு. கிராமங்களில் வாழக்கூடிய மக்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்களை நகரங்களில் உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டுக்கிட்டு வராங்க. அன்னைக்கு ரொம்ப இயல்பாக இருந்துச்சு. மக்கள் வந்து குலதெய்வ வழிபாடு எப்படி செஞ்சாங்க, அவங்க ஊரில் ஒரு வேப்ப மரம் இருக்கும், கீழே ஒரு சிலையை வச்சுருப்பாங்க, அதை போய் நம்பி வழிபடுவாங்க. சித்திரை ஒன்றா ஏறு பூட்டுவாங்க, அவங்கள்ட்ட இருக்க தானியத்தை விதப்பாங்க. பொங்கல் வந்துருச்சு அப்படின்னா அறுவடை திருநாள் கொண்டாடுவாங்க, வைக்கோலை கைமாற்றிக்குவாங்க, விதைகளை கைமாற்றிக்குவாங்க. தற்சார்பாக இருந்துச்சு. குதிர்னு ஒன்று இருந்துச்சு, சேருன்னு ஒன்று இருந்துச்சு, அதெல்லாம் விதை நெல்லை பாதுகாத்தாங்க, கோட்டை கட்டி விதை நெல்லை பாதுகாத்தாங்க. அப்போது அந்த தற்சார்புங்கிறது எங்கே இருக்கணும் அப்படின்னா, அப்போ ஒரு கிராமத்தில் உற்பத்தி ஆகிறதா வெளியில் போகணும், அங்கே வந்து ஒரு தொழில் வாய்ப்புகள் ஏற்படணும், அங்கே வந்து ஒரு சேவை மையங்கள் இருக்கணும், அதுவும் அந்த கிராமங்கள் பயன்படுத்தணும், அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்.
0: கேட்டுட்டு இருக்க நேயர்கள் விஜய்கிட்ட ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா எந்த எண்ணில் தொடர்பு கொள்வது?
1: 6374-9-3575.
0: மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்களேன்,
1: 6374-9-4-3575.
0: நன்றிங்க விஜய்.
1: நன்றி.
2: எல்லா பருவ நிலைகளிலும் நிலத்தை எப்படி வடிவமைச்சு அதிக வருமானம் ஈட்டுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இயற்கை விவசாயத்தை ஊக்குவிச்சா தான் நம்மோட ஆரோக்கியமும் சுற்றுச்சூழலும் நல்லா இருக்கும். உழவு இல்லையேல் வாழ்வு இல்லை. விவசாயத்தை லாபகரமான தொழிலா கண்டிப்பா மாத்தணும்னு இதுவரைக்கும் வாழும் கிராமங்களும் தற்சார்பு மேலாண்மையும் குறித்த நேர்முகத்துல தன்னோட

0: கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க புதுக்கோட்டை மாவட்டம் தெத்துவாசல்பட்டி சி விஜய் அவர்கள். வேளாண் சொந்தங்களே,
1: திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழிப்பண்ணி சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 29ஆம் தேதி நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சியும் அடுத்த மாதம் 25ஆம் தேதி கறவை மாடு வளர்ப்பு பயிற்சியும் நடத்தப்பட உள்ளது. பயிற்சியில் பங்கேற்க விருப்பமுள்ளோர் ஒவ்வொரு பயிற்சிக்கும் 590 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் தகவலுக்கு 0431-233-17-15 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு இம்மையத்தின் தலைவர் அறிவிக்கின்றார்.
2: பன்றி வளர்ப்பில் லாபத்தை அதிகரிக்க சிறப்பு தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்த ஒருநாள் பயிற்சி வருகின்ற 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். முன்பதிவு செய்ய கடைசி நாள் இம்மாதம் 25ஆம் தேதி. மேலும் தொடர்புக்கு 0431-7-2 என்ற முன் இணைப்போடு 234111 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் தெரிவிக்கின்றார்.
0: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: என்னம்மா மணக்குது வேலம்மா, நீ சுடுற மசால் வடை அபாரம்போ. உன் கைராசியே ராசிதே.
1: இந்தாங்க, இது ஒன்றும் கைராசி இல்லை, தொழில்நுட்பம். எவ்வளவு கடலை பருப்பு போடணும், எவ்வளவு வெங்காயம் போடணும், எவ்வளவு பச்சை மிளகா போடணும், எவ்வளவு உப்பு போடணும் அப்படிங்கிற தொழில்நுட்பம் மட்டும் தெரியலனா மசால் வடை மணக்காதுங்க.
0: உண்மைதான், இதே மாதிரி தான் பாசன மேலாண்மை தொழில்நுட்பமும்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்,
1: வணக்கம் திருச்சிராப்பள்ளி. செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 19ஆம் கட்ட ரோஜ்கர் மேளா சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் 51,000 இளையோருக்கு பணி நியமன ஆணைகளை புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக நாளை வழங்குகிறார். நாடு முழுவதும் 47 இடங்களில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. சென்னையில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இளையோர்கள் பல்வேறு அமைச்சகங்கள், நிதி சேவைகள், உயர்கல்வித்துறை உள்ளிட்டவற்றில் பணியமர்த்தப்பட உள்ளனர்.

இதுவரை நடத்தப்பட்ட 18 கட்ட ரோஜ்கர் மேளாவில் 12 லட்சம் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திர மோடி சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோடியூலிஸுடன் வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இந்திய ஐரோப்பிய ஒன்றிய உறவுகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இன்று பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். இப்பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவு அமைச்சக செயலாளர் திரு சிபி ஜார்ஜ், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சைப்ரஸ் தொடர்ந்து இந்தியாவிற்கு ஆதரவு அளிக்கும் என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்ததாக கூறினார். நாட்டில் தடையற்ற எதிர்கால வளர்ச்சியை நோக்கிய வர்த்தக சூழலை உருவாக்க மத்திய அரசு அயராது செயலாற்றி வருவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், இந்திய வர்த்தகங்களை உலக அளவில் மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலின்படி பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் மத்திய அமைச்சர்களும் எரிபொருள் சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இதன்படி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தனது கான்வாய் வாகனங்களின் எண்ணிக்கையை 2 குறைத்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு அலுவலகங்களில் உள்ள காலி பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், அனைத்து தரப்பு மக்களும் அரசு பயிற்சி மையங்கள் மூலம் போட்டித் தேர்வுகளுக்கு உரிய பயிற்சி வழங்கப்படும் என்றார். பொதுமக்கள் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் உடனுக்குடன் ஆய்வு செய்யப்பட்டு தீர்வு காணப்படும் என்றார். தமிழகம் முழுவதும் உள்ள கல் குவாரிகளில் சோதனை நடத்த மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். கல் குவாரிகளின் விதிமீறல்கள் குறித்த புகார்களை அடுத்து அந்தந்த மாவட்ட கனிம வளத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு அரசு விதிகளை மீறி அளவுக்கு அதிகமாக கற்களை வெட்டி எடுக்கும் கல் குவாரிகளை உடனடியாக மூடவும் அபராதம் விதிக்கவும் நடவடிக்கை எடுக்க அமைச்சர் உத்தரவிட்டார். தமிழகத்தில் வேளாண் பெருமக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திடும் வகையிலான புதிய செயல் திட்டங்களை வகுக்க மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். சென்னை வேளாண் இயக்குநரகத்தில் இன்று இதற்கான ஆலோசனை மேற்கொண்ட அமைச்சர், மத்திய மாநில அரசு திட்டங்கள், வேளாண் துறை சார்ந்த உட்கட்டமைப்பு விவரங்கள் குறித்தும் அதிகாரிகளை கேட்டறிந்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த பிப்ரவரி மாதம் 23 எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 12 மீனவர்களையும் அவர்களது ஒரு படகையும் உடனடியாக மீட்டுத்தரக் கோரி மீனவர்களின் குடும்பத்தினர் இன்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரியலூர், ஆண்டிமடம், தாப்பழூர் அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் வரும் கல்வியாண்டிற்கான பயிற்சியாளர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை வரும் 3 ஸ்கில் ட்ரெயினிங் tn.gov.in என்ற இணையதளத்தில் தகுதியுடையோர் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வீர சாகச செயல் புரிந்த தகுதியுடைய மகளிர் 2026 கல்பனா சாவ்லா விருது பெற awards.tn.gov.in என்ற இணையதளத்தில் அடுத்த மாதம் 15 விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் டாக்டர் சந்திரகலா தெரிவித்துள்ளார். கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியில் திண்டுக்கல் மாவட்டத்தின் அடையாளமாக உள்ள திண்டுக்கல் மலைக்கோட்டை, பிரியாணி, மல்லிகைப்பூ உள்ளிட்டவற்றை காய்கறிகளால் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், வேலூர், கிருஷ்ணகிரி, விழுப்புரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, கடலூர், கரூர், திண்டுக்கல், சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜெனீவா ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் யூகி பாம்பரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்த இணை செக் குடியரசு இணையை 7-5, 6-3 என்ற செட்களில் வென்றது. ஐதராபாத்தில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எதிராக டாஸ் வென்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சற்று முன் 6 ஓவரில் 1 விக்கெட் எடுப்பிற்கு 57 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

இளமையின் உணர்வுகளை இசையால் கடத்தி செல்லும் என்றும் பசுமையான 80-90களின் திரை இசை பாடல்கள். இறகை போல உங்கள் மனதை இலகுவாக்கிட இப்போது கேட்டு ரசிக்கலாம் இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க 4-3-1 என்ற முன்னிணைப்பினோடு 246-102-1 என்ற எண்களை தொட்டு வரலாம்.

0: இணைந்திருக்கின்றோம். நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையில் நிகழ்ச்சியில் நம்முடைய முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: திருச்சி மாவட்டம் லாலிகிரி சரவணன் பேசுகிறேங்க சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் சரவணன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: ஹலோ சார்,
0: நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறேன்.
1: ஆ, நல்லா இருக்குங்க சார். வாய்ஸ்
0: சரிங்க.
1: கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி.
0: ஓஹோ, சரிங்க சரிங்க. இப்போ கேட்குதுங்களா, என்ன பாடல் வேணுங்க சரவணன்?
1: சூரியன் சம்பரத்துலேருந்து ரோசா பூச்சின ரோசா.
0: நிச்சயமா சார்.
1: தாங்க சார்.
0: நன்றிங்க சார்.

0: இதயத்திற்கு மருந்தா இன்னிசை விருந்தா உங்கள் உள்ளத்தில் உழைந்திருக்கும் 80s 90s பாடல்களை நேயர் விருப்ப பாடலாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: புதுக்கோட்டை மாவட்டம் இருப்பூர்.
0: இருப்பூர்ல இருந்து?
1: இருப்பூர்ல ராதாகிருஷ்ணன் மேடம்.
0: சொல்லுங்க, முதல் முறையா பேசுறீங்களா?
1: ஆமா மேடம்.
0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்குது. நிகழ்ச்சியில தொடர்ந்து கேளுங்க, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: நிச்சயமா
0: பாடல் கொடுத்துடலாம். நன்றிங்கய்யா.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையில் நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேங்க. உங்க பேருங்க?
1: முஸ்ரி சுகுமார், ஆந்திராவில இருந்து பேசுறேங்க சார்.
0: சா, எப்படி இதுல இணையத்துல கேக்குறீங்களோ நியூஸ் ஆனா?
1: ஆமாங்க சார், ஆமாங்க சார்.
0: ஆந்திரால எங்க இருக்கீங்க?
1: ஆந்திராவில் கர்னூல் டிஸ்ட்ரிக்ட் சார்.
0: சரிங்க,
1: கர்னூல்.
0: சரி சரி. எப்படி தமிழ் தெலுங்கு தெரியுமா உங்களுக்கு?
1: ஆ, தெலுங்கு தெரியுங்க சார். நான் கிட்டத்தட்ட 10 வருஷமா இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
0: சரிங்க சரிங்க.
1: அதனால தெலுங்கு தெரியுங்க சார்.
0: ஓகே சார், சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்பாங்க தெலுங்குல?
1: தின்னாரா அப்படின்னு கேட்பாங்க.
0: ஓ அப்படியா. இன்னொன்று அதுனா ஊட்டமாத்தடா, அது வந்து கன்னடமோ?
1: அது வந்து கன்னடம் சார். ஆமாம்.
0: சரிங்க சரிங்க. சரி, என்ன பாடல் உங்களுக்கு விருப்பம் இன்னைக்கு?
1: இது ஜானி படத்திலிருந்து காற்றில் இருந்த கீதம், அந்த பாட்டு போடுங்க.
0: நன்றிங்க சார், நன்றி.
1: நன்றிங்க சார்,
0: தேங்க்யூ சார்.

0: 8:27 நேரில் கேட்டிருந்திருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு பொழுது இனிமையாக்கும் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்முடைய இணை மடத்தினேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்தீங்கய்யா?
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டம் மங்கப்பட்டியிலிருந்து செல்லதுரை பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: படம் நல்லவன் மேடம். பாடல் வெற்றி மேல வெற்றி தாங்க மேடம். பாடல் மேடம்,
0: நிச்சயமா பாடல் கொடுத்துடலாம். வெளியே வந்ததுக்கு நன்றிங்கய்யா.
1: நன்றி மேடம்.

0: இனிய பாடல்களின் அனுபவப்பாய் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது இரவு இசையினுமே நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். பேரு?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். வணக்கம் சார்.
1: ரவிக்குமார் பேசுறேங்க சார்.
0: சரிங்க, சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்
1: சார்? நல்லா இருக்கீங்களா
0: சார்? நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல?
1: நல்லா இருக்கீங்க சார்.
0: சரிங்க, நல்லா இருக்கீங்கன்னு கேட்டதுனால நானும் கேட்க வேண்டியிருக்கு. சரிங்க ஐயா. சரி, பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கீங்க. அப்படியே சந்தோஷமா ஒரு பாட்டு கேளுங்களேன்.
1: மெல்ல திறந்தது கதவு படத்துல இருந்து சக்கர கட்டிக்கு சித்திரம்.
0: அட்டகாசமான பாட்டு கேட்டிருக்கீங்க. நன்றிங்க சார். நன்றி.
1: நன்றிங்க
0: சார்.
2: நன்றிங்க சார்.

Thank you.

0: இரவு பொழுதை இசையால் இனிமையாகும் இரவு இசை இனிமையை கேட்டிருந்திருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள் நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்பப்பாளர் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். பாருங்க, பேரை சொல்லாம கூட நலம் விசாரிக்கிறீங்க.
1: மேடம் மேடம், புதுக்கோட்டை மாவட்டம் மேடம், செங்கலூர் பஞ்சாயத்து மேலப்பட்டி ஜான் கிரெடி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, நீண்ட நாளுக்கு அப்புறம் அப்படிதானுங்களே?
1: ஆமா மேடம், ரொம்ப சந்தோஷம் மேடம் உங்கள்கிட்ட கேட்டதுக்கு. எலெக்ஷன் மாதிரி கேட்டோம்.
0: ஆமா, எங்களுக்கும் மகிழ்ச்சி. என்ன பாடம் கொடுத்துடலாம்?
1: எனக்கு வந்து படம் வந்து ஊமை விழுகுது மேடம். மாமரத்து பூ எடுத்து மஞ்சள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு மேடம்.
0: நிச்சயமா பாடல் கொடுத்துடலாம். இந்த இரவு
1: பாடு வந்து இல்ல, எங்க இது நேர் வந்து விஸ்வநாதன்
0: அனைவருக்காகவும் பாடல் கொடுத்துடலாம். நன்றி
1: எல்லாத்தையும் மேடம்.

0: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேம்மா.
1: நான் திருவானைக்காவல் கீழே கொண்டமேட்டை தமிழ்ச்செல்வி கல்யாணம்.
0: தமிழ்ச்செல்வி அம்மா, சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு ஒரு படம், அதுல எஸ் ஜானகம்மா ஹம்மிங் சாங்ஸ் சூப்பரா இருக்கும். ஆடல் பாடல் காதல் என்பது அப்போது.
0: ஆமாமா, நல்ல பாட்டுல
1: அந்த சாங் இருந்தா கொஞ்சம்
0: ரொம்ப அரிய பாடல் தான்.
1: வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா,
1: தேங்க்யூ.

0: என்றும் பசுமையான 80-90களின் பாடல்களை நேர்வரப்பு பாடலாக கேட்டு ரசிச்சிருக்கும் இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள் நிகழ்ச்சியில் நம்முடைய நேர்மடத்திலேயே வணக்கம் வணக்கம்
1: மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: மேடம்
0: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் கனி. கனி மேடம்.
0: சொல்லுங்க கனி ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: அதே மேடம்,
0: நன்றிங்க ஐயா இணைப்புல வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம்.
1: சரி மேடம்.

0: கிட்டத்தட்ட இரவு இசை இனிமையோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்துங்கய்யா?
1: திருச்சி வண்ணாரப்பேட்டையிலிருந்து ஆர் உதயகுமார்.
0: சொல்லுங்கய்யா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: ஒரு இணைய உதயம் படத்திலிருந்து பொட்டு வைத்த நிலாவும்.
0: நிச்சயமா பாடல் கொடுத்துடலாம். இடைப்பு வந்ததுக்கு நன்றி.
1: நன்றி.

கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இரவு இசை இனிமை. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கு நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில எனக்கு விருப்பமான பாடலை கேட்க முடியலன்னு வருத்தமே படாதீங்க. நாளை இரவு 8 மணிக்கும் உங்களுக்கு விருப்பமான 80-90 பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நன்றி நேயர்களே.

0: tallest mountain. Arun and Sandeep were reportedly exhausted while they were coming down from the peak and could not be saved despite the best efforts of their guides. Both climbers summited Everest yesterday and fell ill during their descent. This marks the fourth death on the mountain this season. Earlier, three Nepali mountain workers and guides also lost their lives during the 2026 Everest climbing season. U.S. Secretary of State Marco Rubio today said that Iran imposing tolls for transit in the Strait of Hormuz is simply unacceptable and cannot happen. If this were to occur in the Strait of Hormuz, then it would also happen in five other places around the world. He said during a meeting of NATO foreign ministers in Sweden's Helsingborg. According to the U.S. Secretary of State, there is no country in the world that should accept such a claim. Regarding the ongoing negotiations with Iran, Rubio said they are awaiting updates on the current talks, but slight progress has been made. Meanwhile, a Qatari negotiating team has arrived in Tehran in coordination with the United States in a fresh diplomatic push to end the war between Washington and Iran. The India Meteorological Department, or IMD, has issued red colour warning for heat wave to severe heat wave conditions over East Madhya Pradesh, East Uttar Pradesh and Vidarbh tomorrow. IMD has also issued orange colour warning for heat wave conditions over Delhi, Haryana, Punjab, Chandigarh, Rajasthan, Bihar, Chhattisgarh, Jharkhand and Odisha tomorrow. Similar conditions will prevail over coastal Andhra Pradesh, Telangana, West Madhya Pradesh and West Uttar Pradesh for the day. On to sports. In IPL cricket, host Sunrisers Hyderabad were 238 for 3 in 18 overs against Royal Challengers Bengaluru in Hyderabad when reports last came in. Earlier, Sunrisers Hyderabad won the toss and opted to bat. And now, before we end the bulletin, the headlines once again. India and Cyprus agree to establish joint force for combating terrorism, elevate bilateral ties to strategic partnership, also sign several agreements to enhance economic cooperation. Government to launch smart border project to make entire border with Bangladesh and Pakistan impenetrable. India successfully test launched short-range ballistic missile Agni-1 at Chandipur in Odisha. India dispatches 20 tons of critical vaccine material to Afghanistan to strengthen child immunization program. Quad foreign ministers meeting to be held in New Delhi on 26th of this month. And in IPL cricket, match between Sunrisers Hyderabad and Royal Challengers Bengaluru underway. That is all in the news at 9. Good night.
1: Neram 9 mani 15 nimidam.
2: Akashwani Manila Seidhi Pirivu Vazhangum Seidhi Chudar.
3: Vanakkam neyargale. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் சிறு குறு தொழில்துறையின் கீழ் இயங்கும் காதி கிராம தொழில்கள் ஆணையம் மூலமாக வழங்கப்படும் பயிற்சிகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அதன் மாநில இயக்குநர் திரு பி என் சுரேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். தேனீ வளர்ப்பு பற்றி நிறைய விஷயங்களை வந்து ஏற்கனவே முதல் பாகத்தில் பேசியிருந்தோம் சார். தேனை சந்தைப்படுத்துவது பற்றிய விஷயங்களும் உற்பத்தியாளர்களுக்கு அவசியம் தானே சார்?
4: ஏன்னா ஒரு விவசாயி வந்து பாத்தீங்கன்னா சந்தைப்படுத்துறதுக்கு எவ்வளவு சிரமப்படுவாங்கன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுல வந்து இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையத்துடைய முக்கியமான பங்கு என்ன சார்?
5: அவங்க ஒரு பெனிஃபிஷியரியே தேன் உற்பத்தி பண்ணது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸிங் பண்ணணும். ப்ராசஸிங் பண்ணிட்டு அவங்க சேல்ஸ் பண்றதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் வந்து சர்வோதய சங்கம் மூலியமா கூட அவங்க சேல்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோ மூலியமாக அவங்க லோன் வாங்கியிருக்கிறாங்கன்னா அவங்களும் கூட ஒரு சேல்ஸ் அவுட்லெட் வச்சு அவங்க சேல்ஸ் பண்ணலாம். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 400 சேல்ஸ் அவுட்லெட் சர்வதேச சங்கங்கள் மூலியமாக நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். அதில் அவங்களுடைய ப்ராடக்ட் அவங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க மார்க்கெட்டிங் சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ தேனீக்கள் பற்றி சொல்லும்போது அதுகிட்ட இருந்து நம்ம வந்து நிறைய கத்துக்கிற மாதிரி இருக்குதுங்க. தேனீக்களுடைய உழைப்பு, அதோட ஒற்றுமை, அதோட தியாகம், அதோட பொறுமை, அதோட பணி எந்த அளவுக்கு அது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே நம்ம தேனீக்கள் இருந்து நம்ம முன்னுதாரணமா இருக்குது. தேன்புரட்சி திட்டம் நம்ம எதனால செயல்படுத்தி வரோம் அப்படின்னா நம்முடைய ஹனி ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு, வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கும், பிளஸ் ஃபார்மர்ஸ்க்கு வந்து அடிஷனல் இன்கம் ஜென்ரேட் பண்ணுங்கிறதுக்காக. தேனீக்கள் வந்து விவசாயியுடைய நல்ல நண்பன் சொல்லலாம். இப்ப தேனீக்கள் நம்ம அதிகமான அளவுக்கு நம்ம யூஸ் பண்றதுனால அவங்களுடைய மகசூல் அதிகமாக வரும், அவங்களோட ஈல்டு அதிகமா இருக்குங்க. அது இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து ஃபார்ம்ல வந்து கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கெமிக்கல்ஸ் பெஸ்டிசைட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இந்த தேனீக்கள்லாம் நிறையா வந்து

0: உயிர் வாழ முடியறதில்ல. அதனால நம்மளால முடிஞ்ச வரையிலும் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம கம்மியா யூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து தேடிக்கல்
1: பண்ணணும்.
0: ஆமாங்க,
1: நிச்சயமா சார். அதாவது ஒவ்வொரு விஷயமா பாத்துட்டு வரோம். முதல்ல வந்து மண்பாண்டம் தயாரிப்பு, அதுல வந்து என்ன மாதிரியான பங்களிப்பு நீங்க வழங்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மரச்சாமான்கள் தயாரிக்கிறதுல என்ன மாதிரியான பங்களிப்பு, இப்ப தேனி வளர்ப்பு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி பயிற்சிகள் கூட வந்து கிராம தொழில்கள் ஆணையம் மூலமா வந்து வழங்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கேள்விப்பட்டிருக்கோம். அதை பத்தி விளக்கமா.
0: ஆக்சுவலி இப்ப காலத்துக்கு ஏத்தமா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நம்ம இந்தியாவில பொறுத்தவரையிலும் மேனுபேக்சரிங் சேவை தொழில வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது, நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சோ இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஸ்கீம் மூலியமா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் ட்ரைனிங், பிளம்பர் ட்ரைனிங், பிளஸ் ஏசி மெக்கானிக், மொபைல் போன் ரிப்பேரிங், பிளஸ் டைலரிங், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து கேவிஎஸ்சி மூலியமா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ட்ரைனிங் மூலியமா பண்றவங்களுக்கு கிட்டத்தட்ட 15-20 நாள் வரையிலும் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு அது எண்ட் ஆஃப் தி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல வந்து அவங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன டூல் கிட்ஸ் கொடுப்போம். எலக்ட்ரீஷியனா இருந்துச்சுன்னு ட்ரில்லிங் மிஷின், டெஸ்டிங் மிஷின்ஸ் அந்த மாதிரி கொடுப்போம். அதே மாதிரி பிளம்பரா இருந்துச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரியான ஸ்பேனர்ஸ், ஸ்க்ரூ டிரைவர்ஸ் அந்த மாதிரியான ஒரு செட் அப்படியே நம்ம ப்ரொவைட் பண்ணுவாங்க.
1: இது தாண்டி வேற என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் வழங்கப்படுது சார்?
0: இப்போ இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஹேண்ட்மேட் பேப்பர் அண்ட் ஃபைபர் இண்டஸ்ட்ரிங்கிற ஸ்கீம் மூலியமா பாத்தீங்கன்னா பேப்பர்ல இருந்து எப்படி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பண்ணலாங்கிற மாதிரி ட்ரைனிங் எல்லாம் ப்ரொவைட் பண்றோம். இப்போ பேப்பர் பிளேட் எப்படி தயாரிக்கிறது, பேப்பர் கப் எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு தேவையான மிஷினுடைய காஸ்ட் பார்த்தோம்னா ஒரு 20,000 ரூபாய் வரும். அந்த மிஷின்ஸ் வந்து கேவிஎஸ்சி மூலியமாகவே நம்ம கொடுக்குறோம். அதனால அவங்க வந்து பேப்பர் பிளேட், பேப்பர் தோனா பிளேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பேப்பர்லயே பண்றது.
1: அதுவும் இது இல்லாம இப்ப வந்து இந்த பனை மட்டை அப்புறம் பாக்கு மட்டை அதுல பண்றதுக்கான அதையும் பயிற்சியும் வழங்குறீங்க
0: இல்ல? பாக்கு மட்டை இதுக்கு யாரோ ஒரு இண்டிவிஜுவலா வந்து பாக்கு மட்டையில தொழில் தொடங்கணும் அப்படின்னாங்கன்னா, ஏன்னா அதுக்கு தேவையான மிஷினுடைய காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் மூலியமாக அவங்க லோன் வாங்கி பாக்கு மட்டை தயாரிக்கிற தொழில் அவங்க ஆரம்பிக்கலாம். இது இல்லாம இப்ப பனானா ஃபைபர்ஸ் சொல்லி
1: கேள்விப்பட்டிருக்கோம்,
0: வாழை நார்ல இருந்து கூட தயாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த வாழை நார்ல இருந்து வாழை மரத்துடைய பட்டையிலிருந்து நார் எப்படி பிரிச்சு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் நாங்க ஒரு 15 நாள் ட்ரைனிங் கொடுக்குறோம். நார்மலா இப்போ பனானா ஸ்டெம் பாத்தீங்கன்னா பனானா இதெல்லாம் கட் பண்ணி முடிச்சோம், அது வேஸ்டா போகுது. எப்படி நம்ம வேஸ்ட் ப்ராடக்ட்ல இருந்து எப்படி வெல்த்தியா ப்ராடக்ட் கன்வெர்ட் பண்ணலாம், பிளஸ் அதுல உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டுக்கு எந்த விதமான பொல்யூஷனும் பண்ணாது. அதனால இந்த பனானா ஃபைபர் இண்டஸ்ட்ரி மூலியமா வந்து பனானா ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் நம்ம ப்ரொவைட் பண்றோம். அதுக்குண்டான சப்போர்ட் கேவிசி மூலமா கொடுத்துட்டு இருக்கோம்.
1: இப்ப வந்து வாழை நார்ல இருந்து எப்படி வந்து ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் வந்து தயாரிக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க. இதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த மாதிரியான பயிற்சிகள் வந்து நம்ம காதி கிராம தொழில்கள் ஆணையம் மூலமா வந்து வழங்கப்படுது, என்ன மாதிரியான கோர்சஸ் வந்து கிடைக்குதுன்றத மக்களுக்கு நீங்க எப்படி தெரியப்படுத்துறீங்க?
0: கேவிசி மூலியமா பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சென்ட்ரல் பாம்கோர் அண்ட் பாம் ப்ராடக்ட் இன்ஸ்டிடியூட். அந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் மூலியமாக ஆரி ஒர்க் ட்ரைனிங், டைலரிங் ட்ரைனிங், ஈவன் கோல்டு அப்ரைசல் ட்ரைனிங், பிளஸ் ஹெர்பல் ப்ராடக்ட் தயாரிக்கிறது, சாக்லேட் தயாரிக்கிறது, பேக்கரி ப்ராடக்ட் ட்ரைனிங், இது மாதிரி நிறைய ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாமே அந்த ட்ரைனிங் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு மினிமம் அமௌண்ட் தான் சார்ஜ் பண்றோம், 500 to 1000 rupees ஒன் வீக் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சர்டிபிகேட் நம்ம ப்ரொவைட் பண்றோம். பிளஸ் அடுத்த கட்டத்தில் அவங்க தொழில் தொடங்கணும் அப்படின்னா பிஎம்இஜிபி ஸ்கீம் மூலியமா லோன் வாங்குறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: நிச்சயமா சார். இப்போ குடிசை தொழில்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நம்ம இந்த கடலை மிட்டாய் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து சொல்லுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல குடிசை தொழில் அப்படின்னு வந்து அங்கீகாரப்படுத்தப்பட்டதே வந்து அதுதான் நினைக்கிறேன். அதுலலாம் வந்து நீங்க ஏதாவது பயிற்சிகள் கொடுக்கறீங்களா, உங்களுடைய பங்களிப்பு என்ன சார் அந்த மாதிரி விஷயங்கள்?
0: டைரக்டா கடலை மிட்டாய் தயாரிக்கிறதுக்குன்னு சொல்லி நம்ம ஸ்கீம்ல கொடுக்கறது இல்லீங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் மூலியமாக திருச்சியில ஆல்ரெடி ஒரு பெனிஃபிஷியரி லோன் வாங்கியிருக்கிறாரு. தற்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா எக்ஸ்போர்ட் கூட பண்ணிட்டு இருக்கிறாரு, கடலை மிட்டாய் நிறைய கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் பண்றாரு. சோ அந்த மிஷினரிஸ் வாங்குறதுக்கு பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் மூலியமா லோன் கொடுக்குறோம். இது இல்லாம நம்முடைய ஸ்கீம் மூலியமாக கடலை சார்ந்தது அப்படின்னு வில்லேஜ் ஆயில் ஸ்கீம் மூலியமா பாத்தீங்கன்னா அந்த செக்கு எண்ணெய் தயாரிக்கிறதுக்குள்ள மிஷின் நம்ம கொடுக்குறோங்க. அதுல இருந்து அவங்க வந்து செக்கு எண்ணெய் தயாரிச்சுக்கலாம். அந்த மிஷின் கேவிஎஸ்சில இருந்து நம்ம கொடுக்கறோம்.
1: நிச்சயமா உணவு பதப்படுத்தும் பயிற்சி அந்த மாதிரி இதுவும் வழங்கப்படுது.
0: உணவு பதப்படுத்தும் பயிற்சியில தான் ஏற்கனவே நம்ம சொன்ன பனை பொருட்கள் தயாரிக்கிறது, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங், எப்படி பிக்கல்ஸ் தயாரிக்கிறது, எப்படி சாஸ் ரெடி பண்றது,
1: அந்த பயிற்சிக்கான காலம் அப்படின்றது எவ்வளவு?
0: 1 weekமா நம்ம ட்ரைனிங் கொடுக்கறோங்க.
1: அதுக்கு வந்து அவங்க எதுவும் பணம் கட்டணுமா இல்ல இலவச பயிற்சி?
0: ஆக்சுவலி இந்த ட்ரைனிங்க்கு வந்து எங்களுடைய ட்ரைனிங் சென்டர் மூலமா கலந்துக்க வந்தா 1000 rupees. எப்படி பிக்கல்ஸ் தயாரிக்கிறது, ஜெல்லி ஜெல்லி ப்ராடக்ட் அந்த மாதிரி இதெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறோம்.
1: இது தவிர வேற என்ன மாதிரியான பயிற்சிகள் வழங்குறீங்க சார்? ஏன்னா இப்ப வந்து உணவு பதப்படுத்துதல் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, ஊறுகாய் தயார்

0: தயாரிப்பு, அப்புறம் ஜெல்லி ஜாம் இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இப்ப டெய்லரிங் வந்து சொன்னீங்க, அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். ஏன்னா அதெல்லாம் மக்களுக்கு நிறைய தெரியும்.
1: ஆக்சுவலி டெய்லரிங் பொறுத்தவரையிலும் பாத்துனிச்சுங்களேன், எங்களுடைய 10 நாள் ட்ரைனிங் மாஸ்டர் டெய்லர் மூலமா ட்ரைனிங் கொடுத்து முடிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக் டெய்லரிங் மிஷின் தான் நம்ம ப்ரொவைட் பண்றோம். டெய்லரிங் மிஷின் அது இல்லாமல் ஒரு அயன் பாக்ஸும் கொடுக்குறோம், அயன் டேபிள் ஒன்று கொடுத்துட்டு இருக்கிறோம், சிசர் பிளஸ் ட்ரிம்மர் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15 டூல் கிட்ஸும் கூட ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்கீம் மூலியமா ஒருத்தர் நார்மலா வந்து கிராமத்தில் ஒருத்தர் வந்து வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு மகளிருக்கு இந்த திட்டம் மூலியமா கொடுக்கறனால அவங்களுக்கு வந்து அடிஷனல் இன்கம் ஒரு நாளைக்கு ஒரு 400-500 ருபீஸ் அவங்க அடிஷனல் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ஏற்காட்டில் கொடுத்துருக்கிறோம், பிளஸ் அதே மாதிரி திருச்சியிலையும் கொடுத்துட்டு இருக்கிறோம், நிறைய ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாலையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம்.
0: இப்ப இந்த எலக்ட்ரீஷியன் பிளம்பர் வந்து சொன்னீங்க இல்லையா சார் முன்னாடியே வந்து, அவங்களுக்கான பயிற்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி மட்டுமா இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களே அட்டன் பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸையும் கெயின் பண்ண முடியுமா?
1: ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் ட்ரைனிங் ஆர்கனைஸ் பண்றதுக்கு எங்களுடைய ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் அசோசியேட் சொல்லி ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க கிட்ட வந்து என்டையர் லேப் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டா இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே பிராக்டிகல் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் தான் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் டீடைல்டு ட்ரைனிங் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம்.
0: அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏற்கனவே வந்து நீங்க ஏசி மெக்கானிக் சொல்லியிருந்தீங்க, அதுக்கப்புறமா
1: மொபைல் ரிப்பேரிங் கூட கொடுத்துருக்கோம்.
0: மொபைல் ரிப்பேரிங் அதை பத்தி சொல்லுங்க சார், அவங்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்குறீங்க, அந்த டூல் கிட்னு கொடுக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் சார்?
1: ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி பண்றவங்களுக்கு என்ன மாதிரியான டூல் கிட்ஸ் தேவைப்படும், அதே மாதிரி மொபைல் ரிப்பேரிங் பண்றவங்களுக்கு உண்டானதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் மிஷினரிஸ் டூல் கிட்ஸ் இருக்குது 15. இது அபவுட் 15 டேஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு பிளஸ் அந்த டூல் கிட்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம்.
0: சரி சார், இப்ப வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசிட்டே வரும், ஒவ்வொரு துறை வாரியா பேசிட்டே வரும். அப்படி பார்த்தோம்னா இப்போ தோல் தொழில் அதுலயும் கூட உங்களுடைய பங்களிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், என்ன மாதிரியான பயிற்சிகள் வழங்குறீங்க சார் அதுக்காக?
1: ஆக்சுவலி ட்ரெடிஷனல் ஆர்டிசன் சொல்லும் போது செப்பல் மேக்கிங் எல்லாம் பண்றாங்க இல்லையா, செருப்பு தயாரிக்கிறவங்களுக்கு அவங்களும் ட்ரெடிஷனல் ஆர்டிசன் சொல்லி வருவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் CFTன்னு சொல்லுவாங்க, அது மூலியமா ஒரு 25 நாள் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ட்ரெடிஷனலா ஒருத்தர் வந்து ஷூ ரிப்பேரிங் செப்பல் ரிப்பேரிங் பண்றவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு டைலரிங் மிஷின் கொடுப்போம், எப்படி ஷூ தயாரிக்கிறது, செப்பல் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம ஹீட் ரியாக்டிவேட்டர் சொல்றது, அதாவது ஷூவுடைய பாட்டம் போர்ஷனும் டாப் போர்ஷனும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சு ஒட்டுறதுக்கு உண்டான ஹீட் ஆக்டிவேட்டர் இது, பிளஸ் ஷூ லாஸ்ட்னு சொல்லுவோம், டிஃபரெண்ட் டைப் ஆஃப் சைஸ் தனமாக தயாரிக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு ஒரு 30 நம்பர் ஆஃப் ஷூ லாஸ்ட் நம்ம கொடுக்குறோம். இதெல்லாமே கொடுத்துட்டு அதோட காஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய் வரையில் வருங்க. பிளஸ் 25 டேஸ் ட்ரைனிங் சென்ட்ரல் ஃபுட்பால் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கிண்டியில் இருக்குது, அந்த ட்ரைனிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தாங்க, பிளஸ் அங்கேயே அவங்க தங்கியே அவங்க படிக்கலாம். அந்த ட்ரைனிங் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு 3 லட்சம் ரூபாய் வரையில் நம்ம செலவு பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம்.
0: ஃபுட் அண்ட் அக்கோமடேஷன் எல்லாமே ஃப்ரீ,
1: எவ்ரிதிங் ஃப்ரீ. 25 டேஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது இல்லாம இப்ப ஃபுட்வேர் ரிப்பேரிங் டூல் கிட்டும் கொடுத்துட்டு இருக்கிறோம். சின்ன சின்னதா இப்ப ஸ்ட்ரீட் சைட்ல அவங்க செருப்பு தைக்கிற இருக்கிறாங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் டூல் கிட் மாதிரியும் கொடுத்துட்டு இருக்கிறோம்.
0: அதாவது ஒருத்தருக்கு வந்து சுய தொழில் தொடங்குறதுக்கு தேவையான எல்லா உதவிகளையுமே வந்து ஓரளவுக்கு காதி கிராம தொழில்கள் ஆணையம் மூலமா வழங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய அந்த நல்ல நோக்கம் அப்படிங்கறது புரியுது சார். எல்லோருக்குமே வந்து வேலை வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கணும் அப்படின்னா எல்லாரும் வந்து ஒரு இடத்துல போய் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு அர்த்தம் கிடையாது. அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு வேலையை அவங்களே நியமிச்சுக்கலாம், அதுக்கு வந்து ஒரு பயிற்சி வந்து அவசியம், அதற்கான வழிகாட்டுதல் அவசியம். அதுல வந்து உங்க பங்களிப்பு இருக்குன்றத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ பிரதமரோட வேலை வாய்ப்பு திட்டம் வந்து சொன்னீங்க, அதை பத்தி கொஞ்சம் விரிவாவே சொல்லுங்க சார். ஏன்னா அது வந்து நாட்டோட வளர்ச்சியில முக்கியமா பொருளாதார வளர்ச்சியில எந்த அளவுக்கு ஒரு பங்களிப்பு கொடுத்திருக்கு?
1: கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே இப்ப வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது, அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளே ஒரு சுய தொழில் முனைவோரா மாறணும். இப்ப நம்ம ஒரு சுய தொழில் முனைவோரா மாறணும் அப்படின்னு நினைச்சோம், நம்மளால வந்து ஒரு 5 பேருக்கு நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். நம்மளை பொறுத்தவரை நம்ம வந்து தொழில் வேலை தேடுபவர்களாக இருக்கக்கூடாது, வேலைகளை உருவாக்குபவர்களாக மாறணும். அந்த ஒரு பர்டிகுலர் குறிக்கோளை வச்சுதான் இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் சொல்லி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம்ல வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டா வந்து ஆன்லைன்ல தான் அவங்க அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்றதுங்க. கிராமப்புறத்துல தொழில் தொடங்கியாச்சு அப்படின்னா 35%. சப்போஸ் கிராமப்புறத்துல ஒரு ஜென்ரல் கேட்டகரி, எல்லா லேடிஸும் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில தான் வருவாங்க. அது இல்லாம எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டும் ஸ்பெஷல் கேட்டகரியில வருவாங்க, பெர்சன் வித் டிசபிலிட்டி அவங்களும் ஸ்பெஷல் கேட்டகரியில தான் வருவாங்க, பிளஸ் ஓபிசியும் ஸ்பெஷல் கேட்டகரியில தான் வருவாங்க. ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா ஒன்லி ஜென்ஸ் பிலாங்கிங் டு தி ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அவங்க மட்டும் தான் ஜென்ரல் கேட்டகரியில வருவாங்க. இந்த தொழில வந்து சேவை சார்ந்த தொழிலும் தொடங்கலாம், உற்பத்தி சார்ந்த தொழிலும் தொடங்கலாம். அதிகபட்சமா பொறுத்தவரை 50 லட்சம் வரையில் லோன் வாங்குறோம், சேவை சார்ந்த தொழிலாக இருந்தால் 20 லட்சம் வரையில் தொழில்
0: தொடங்கலாம்.
1: முத்ரா லோன்ல வந்து உங்களுக்கு வந்து சப்சிடி கிடையாது, பட் பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் ஸ்கீம்ல வந்து உங்களுக்கு சப்சிடியும் இருக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க தொழில் தொடங்கி முடிச்ச பிறகு இது வந்து பேக்வர்ட் சப்சிடி மாதிரி தான் வருங்க. நம்ம கொடுக்கக்கூடிய சப்சிடி வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வந்து பேக் எண்ட்ல தான் இருக்கும். மினிமம் 3 இயர்ஸ் அவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணணும், வேலை வாய்ப்பு உருவாக்கணும், பிளஸ் உற்பத்தி செய்யணும்.

0: முடிஞ்ச பிறகு டிபார்ட்மெண்டல் ஆஃப் போஸ்ட் மூலியமாக ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்கும். அது முடிஞ்ச பிறகு அந்த சப்சிடி அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடும்.
1: இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க சார், அதுல குறிப்பிடத்தக்க கோர்சஸ் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க சார்?
0: சரி, தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சில மாதிரியான இண்டஸ்ட்ரி தொடங்கிட்டு இருக்காங்க. இப்போ கோயம்புத்தூர் ஏரியால பாத்தீங்க அப்படின்னா நிறைய மோட்டார் கம்பெனிஸ் பம்ப் அந்த மாதிரி தயாரிக்கிறது, அதே பொள்ளாச்சி ஏரியாலாம் பாத்தீங்கன்னா இந்த கொப்ரா ப்ராசஸிங் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பூர் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பனின் தொழில் தொடங்குறது இருக்குது. அதே மாதிரி சேலம் ஏரியாவில் பார்த்தா பவர் லூம்ஸ் ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாமே இந்த பிஎம்ஜிபி ஸ்கீம் மூலியமா தொடங்கலாம். இதே மாதிரி சேவை சார்ந்த தொழில் அப்படின்னா பியூட்டிஷியன், இப்போ சென்னை மாதிரியான ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பியூட்டிஷியன் பியூட்டி பார்லர் இந்த ஸ்கீம் மூலியமா தொடங்குறாங்க. பிளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சலூன் ஷாப் அதுவும் நிறைய இதில் தொடங்கிட்டு இருக்காங்க. மெக்கானிக் ஷாப்பு, ஜெராக்ஸ் ஷாப்பு, போட்டோ ஸ்டுடியோ இதெல்லாம் தொழில் வந்து இந்த தொழில் மூலியமா பண்றாங்க. இப்போ இந்த பட்டியல பிஎம்ஜிபி ஸ்கீம் மூலியமா வந்து அனிமல் ஹஸ்பண்டரி இப்போ இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. கால்நடை வளர்ப்பு அதுல பண்ணலாம், கோழி பண்ணையும் இதுல வைக்கலாம். இதெல்லாமே சர்வீஸ் இண்டஸ்ட்ரி கீழே வருது.
1: இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இலக்கு வச்சு நீங்க வந்து செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த மாதிரி இலக்கு வச்சு நாங்க செயல்பட்டு இருக்கோம், இதுல வந்து இந்த மாவட்டங்கள்லாம் வந்து ரொம்ப முன்னேறி இருக்கு, நாங்க எடுத்த நடவடிக்கையினால கொஞ்சம் முன்னேறி இருக்கு, இல்ல இன்னும் கொஞ்சம் ஒரு சில மாவட்டங்களுக்கு நாங்க வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா என்ன மாதிரியான மாவட்டங்கள் சொல்லுவீங்க சார்?
0: ஆக்சுவலா இந்த பிஎம்ஜிபி ஸ்கீம் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம் இந்த பெல்ட்ல வந்து நிறைய குவான்டிட்டி ஆஃப் லோன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதே மாதிரி அண்டர் டெவலப்டு டிஸ்ட்ரிக்ட் சொல்லி பார்க்க போனீங்கன்னா அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம் இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே கொஞ்சம் அண்டர் டெவலப்டு இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் நிறைய அளவுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி நிறைய அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்றதுக்கு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
1: நிச்சயமா சார், அரசு வந்து பாத்தீங்கன்னா திட்டங்களை வந்து வகுத்து நிதி ஒதுக்கி அதை வந்து செயல்படுத்துறாங்க, அதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சிறப்பான பணியை வந்து உங்களை மாதிரி அதிகாரிகள் வந்து மேற்கொண்டிருக்காங்க. மக்களுடைய பங்களிப்பு என்ன சார்? ஏன்னா திட்டங்கள் ரெடியா இருக்கு, அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அதிகாரிகள் இருக்காங்க, மக்கள் என்ன செய்யணும்?
0: மக்கள் அவங்க வாங்குற லோன் வந்து கரெக்ட் டைமுக்கு அவங்க ரீபேமெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி ரீபேமெண்ட் பண்ணாதான் பேங்க்ஸ்ல இருந்து இன்னும் அதிகமான பேருக்கு அவங்க லோன் கொடுப்பாங்க. அது இல்லாம அவங்க வாங்குற லோன் பேஸ் பண்ணிட்டு அவங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதுதான் நம்முடைய மெயின் ஏஜெண்டா.
1: இப்ப காதி கிராம தொழில்கள் ஆணையம் அப்படின்னா என்ன, அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன, இதனால மக்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன, நாட்டுக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன, நிறைய விஷயங்களை வந்து இந்த நிகழ்ச்சியில எங்களோட நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி சார்.
0: எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.

0: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது இனிய ராகம்.

நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று இரவு 10 மணிக்கு கண்டதேவி அழகிரிசாமி அவர்களின் வயலின் இசை. முன்னிரவு பொழுதில் முத்து முத்தான

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 10 மணி. இப்பொழுது கேட்கலாம் அரங்கிசை. இன்று இதில் கண்டதேவி அழகிரிசாமி அவர்கள் வாசித்தளித்துள்ள வயலினிசை, திருச்சியார் தாயுமானவன் அவர்கள் மிருதங்கம். அரங்கிசையின் தொடக்கமாக வரவல்லபரமணா என தொடங்கும் ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றிய பாடல் ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 10:29. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அரங்கேசியில் என்று கண்டதேவி அழகிரிசாமி அவர்களின் வயலின் இசை. திருச்சியார் தாயுமானவன் அவர்கள் மிருதங்கம். அரங்கேசியில் தொடர்வது எவரி மாட்ட என தொடங்கும் தியாகராஜர் கிருதி. காம்போதி ராகம் ஆதி தாளம்.

நிறைவாக பாரல் அன்ன மாட்ட என தொடங்கும் தர்மபுரி சுப்ராயர் இயற்றிய பாடல். காப்பிராகும் ரூபகத்தாளம்.

இதுவரை இன்றைய அரங்கேசையில் கண்டதேவி அழகிரிசாமி அவர்கள் வாசித்தளித்திருந்த வயலின் இசை கேட்டீர்கள். திருச்சியார் தாயுமானவன் அவர்கள் மிருதங்கம்.

நேயர்களே, உங்களை நினைவிற்கு. நாளை காலை 9 மணிக்கு அரங்கேசியில் புவனேஸ்வரி ராஜகோபால் அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஏவி மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. திருச்சி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM இன்ப ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் எமது இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு மீண்டும் இதே அலைவரிசைகளில் நாளை காலை மணி 5:45 தொடங்கும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.